ஹ்யக்ஷக்ருதாக்ருதஹ சதுராத்மா சதுர்வ்யூஹச்சதுர்தம்ஷ்டச்சதுர்புஜஹ ப்ராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சஹிஷ்ணுர் ஜகதாதிஜஹ அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனிப் புனர்வசுஹ உபேந்திரோ வாமனஃ ப்ராம்சுர் அமோகஃ சுசிரூர்ஜிதஃ அதீந்திரஸ் சங்கிரஹஸ் ஸர்கோ த்ருதாத்மா நியமோ யமஃ வேத்யோ வைத்யஸ் சதா யோகி வீரஹா மாதவோ மதுஹ.

காஞ்சனாத்ரி கமனீய விக்ரஹம் பாரிஜாத தருமூல வாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர க்ருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். மனோஜவம் மாருத துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத.

0: நேர்களே, நாம் இதுவரை அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நினைவூட்டுகின்றோம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: இந்தியாவின் தென்கோடி முனையில் இருந்து புறப்படும் காற்றலை இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 4 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 9 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26 தேதி சனிக்கிழமை. பண்பலை 101 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் இப்போது காலை மணி 5:55. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். யுபிஐ பயன்பாடு இல்லாத தினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தவேக ஈடுபடுத்துவது கண்டனத்துக்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் கூறியுள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: காற்றோடு கதை பேசி உங்கள் காதுகளோடு உறவாடி இன்னிசை இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
2: நேரம் இப்போ காலை மணி 6:02. காற்றலைகளில் பனித்துளிகள் அசைந்து பூக்களை முத்தமிட தென்றல் காற்றில் புலர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய விடியல் பொழுது. இப்பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று வர இருக்கும் நிகழ்ச்சி பூக்களும் அவை மலர இருக்கும் நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய் காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். காலை 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை மணி 8:09:10, முற்பகல் 11, பிற்பகல் 3, மாலை 4 மற்றும் 5. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலில் வடசீறு உழவசந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்கள் நெல் விலை விவரம், அணைகள் நீர்மட்ட விவரம், திரையிசை. 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹெட்ஸ். காலை 9:02 பன்மொழி பாடல்கள். 9:30 கான கைரளி. காலை 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ நேரலை. 10:30 கடிதம் கருத்து. முற்பகல் 11:02 ஏக்ஸூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் இதில் வியந்து ரசித்த வரலாற்று நினைவு சின்னம் நேரலை. நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனை மதுரமழை இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நாகர்கோவில் பட்டகசாலையின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலவாய் வாழ்வு மருத்துவ தொடரில் ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக அரெஸ்டும் ஒன்றா குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். 12:55 திரையிசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 பெருமைமிகு பாரதம் சித்திரம். பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் உரை சித்திரம். எழுதியவர் வி ஹேமலதா. அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 1:55 திரை இசை. கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல். குமரி FM 101 நிகழ்ச்சிகளை நீங்க நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம்.

0: Yeah. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
3: நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் வாழ்வில் முன்னேறவே விரும்புகிறோம். ஆனால் இயல்பாகவே நம்மிடம் நிறைந்திருக்கும் சோம்பல் குணம் நம் வாழ்வில் முன்னேற்றத்தை வெகுவாக

0: நம்மிடம் நிறைந்திருக்கும் சோம்பல் குணம் நம் வாழ்வில் முன்னேற்றத்தை வெகுவாக தடுக்கிறது. நாம் செய்ய நினைக்கும் ஒரு செயலை தாமதிக்காமல் தொடங்கி அதன் போக்கில் பயணிக்க துவங்குவது மட்டுமே நமது சோம்பலை போக்க உதவும். நாம் தொடர்ந்து ஏதாவது ஒரு பணியை செய்து வரும்பொழுது அது எதுவாக இருந்தாலும் நம்மால் முன்னேற முடியும். வாழ்வில் நமது உழைப்பு மட்டுமே நமக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் எந்த நிலையிலும் விருப்பமான ஒரு பணியினில் நாம் ஈடுபடலாம். எப்போதும் நமக்கு முன்னால் நிறைய நேரம் உள்ளது என்பதை உணர்ந்து வினையாற்றுவது மிகவும் நல்லது. எதையும் செய்யாமல் இருப்பதை விட தாமதமாக செயலாற்றுவது ஒரு தவறே அல்ல. சோம்பல் என்னும் சொல் மந்தம், சோர்வு, சுணக்கம், நெடுநீர், மடி என்றெல்லாம் கூட அழைக்கப்படுவதுண்டு. மந்தம் நம் செயலில் வேகம் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. சோர்வு உடல் அல்லது மன ரீதியான செயல்திறன் குறைவாக இருப்பதை குறிக்கிறது. சுணக்கம் ஒரு செயலை செய்ய தயங்குவது அல்லது தாமதப்படுத்துவது. நெடுநீர் அதிக நேரம் தூங்குதல் அல்லது ஓய்வெடுத்தல். மடி சோம்பலுடன் தொடர்புடைய ஒரு சொல். உடல் ரீதியான செயல் ரீதியான குறைவை இது குறிக்கிறது. இந்த வார்த்தைகள் அனைத்தும் சோம்பல் என்ற சொல்லின் வெவ்வேறு அம்சங்களை குறிக்கின்றன. எந்த வேலையையும் செய்யாமல் தூக்கத்திலேயே பாதி நேரத்தை கழிப்பவர்களே சோம்பேறிகள் ஆவார்கள். இவர்கள் தனக்கான வேலைகளை கூட மற்றவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பார்களே. எந்த கவலையும் சிந்தனையும் இல்லாமல் தூக்கத்திலேயே பாதி நேரத்தை கழித்து சொகுசு வாழ்க்கையை விரும்பவர்களாக சோம்பேறிகள் இருப்பார்கள். அதிலும் கனவு காண்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும். நம் ஆற்றலை மழுங்கடைய செய்யும் செயலே சோம்பேறித்தனம் எனப்படுகிறது. இதை ஒரு வியாதியாக கருத முடியாது. ஆனால் சோம்பேறித்தனத்தை தவிர்க்க சில எளிய வழிகளை கடைபிடிப்பதன் மூலம் நம் உள்ளே புதைந்துள்ள எல்லையில்லா ஆற்றலை நாம் புதுப்பித்து கொண்டு செயல்பட முடியும். நாள்தோறும் உடற்பயிற்சி, தியானம் ஆகியவற்றை செய்வதன் மூலம் நமது உடல் புத்துணர்ச்சி அடையும். இது நாள் முழுவதும் நமது பணியினை செய்ய தேவையான ஆற்றலை தரும். மேலும் இது நம் மனதில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலர் தினமும் ஒரே வேலையை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சலிப்பு ஏற்படலாம். இது அவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தலாம். இம்மாதிரியான நேரத்தில் நமக்கு பிடித்தமான மாற்று செயல்களை சிறிது நேரத்தை ஒதுக்கினால் நம் ஆற்றல் மேம்படும். சோம்பி திரியல் என்பது ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி பாடலில் வரும் ஒரு நீதி பழமொழியாகும். இதன் பொருள், முயற்சியின்றி சோம்பேறியாக திரியாதே, உழைப்பின்றி வீணாக நேரத்தை கழித்து கொண்டிருக்காதே என்பதே ஆகும். நாம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்து பயனுள்ள செயல்களில் ஈடுபட வேண்டும். எந்த செயலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருப்பதும் பயன் தராத செயல்களில் நேரத்தை செலவிடுவதும் தவறு. உழைத்து முன்னேற வேண்டும். நமது சோம்பேறித்தனத்தால் நமது வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது என்பதுதான் இதன் முக்கிய நீதியாகும். திருவள்ளுவரும் தம் திருக்குறளில் ஊழையும் உப்பக்கும் காண்பர், உழைவின்றி தாழாது முயற்றுபவர் என்கிறார். சோர்வு இல்லாமல் தளராமல் இடைவிடாமல் முயற்சி செய்பவர்கள் விதியையும் தோல்வியடைய செய்வார்கள் என்று வள்ளுவம் போதிக்கிறது. ஒரு கடினமான இலக்கை அடைய தோல்வி பயமின்றி சோர்வடையாமல் தொடர்ந்து உழைப்பவர்கள் அந்த விதியை வென்றி வெற்றியடைவார்கள். எனவே இனியாவது சோம்பல் வழி மறப்போம். உழைப்பின் வாரா உயர்வுகள் இல்லை என்பதை உணர்வோம். வாழ்வில் உயர்வோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாய் திகழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.

முப்பு காலை மணி 6:15. கிழக்கு விளக்க கீழ்வானம் சிவக்க மலைமுகடில் ஆதவன் எட்டி பார்த்து புன்னகைக்க கண் விழித்து சிரிக்கிறது இயற்கை. இது அன்றும் இன்றும் என்றும் உங்களுடன் நட்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. வான்புகழ் வள்ளுவனின் அமுத மொழிகளுடன் உலக புதுமறை மலர்கிறது இங்கே குரல் அமுதமாய்.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: பொருந்தாத கீழ் மக்களிடம் சிறப்புகள் போய் சேர்ந்தால் அது அவர்களிடம் செருக்கை உண்டாக்கி வரம்பு மீறிய செயல்களையே செய்ய வைக்கும். குறள் எண் 977, அதிகாரம் பெருமை.
1: இறப்பே புரிந்த தொழிற்சாம் சிறப்புந்தான் சீரல்லவர் கட்படின்.
0: பொருந்தாத கீழ் மக்களிடம் சிறப்புகள் போய் சேர்ந்தால் அது அவர்களிடம் செருக்கை உண்டாக்கி வரம்பு மீறிய செயல்களையே செய்ய வைக்கும். குறள் எண் 977, அதிகாரம் பெருமை.
2: குமரி பண்பலை 101 கேட்டது குறள் அமுதம்.

எல்லா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் அனைவருக்கும் கிடைத்திடட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் இன்றைய விடியலை நல்விடியலாக மாற்றிட உங்களுடன் இணைவது ஆர்ஜே ஜே லிஜு. முக்கடலும் முத்தமிடும் குமரி முனையில் பகலவன் உதயமாகும் இனிய வேளையில் காலை நேர திரவுகோலாய் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறையருள் நிறைத்திட வருகிறது பக்தி மாலை. முருகப்பெருமான் தனது இரு தேவியரான வள்ளி மற்றும் தேவானையுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கும் அறுபடை வீடுகளில் ஒரே படை வீடு மதுரையில் இருக்கும் பழமுதிர் சோலையாகும். அவ்வைக்கருளிய நாவல் மரத்தின் நினைவாக இங்கே நாவல் பழங்களும் திணைமாவும் முக்கிய பிரசாதமாக வழங்கப்படுகிறது. ஆன்மீக மழையில் உங்களை நனைத்திட முதலில் வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியிருக்கும் பக்தி கானம்.

இப்போ காலை மணி 6:22. குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. பெரும்பாலான அம்மன் கோவில்களில் சந்நிதி கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனால் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருக்கும் அருள்மிகு பன்னாரியம்மன் திருக்கோவிலில் அம்மன் தெற்கு நோக்கி சுயம்புவாக தாமரை பீடத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார். பக்தி மாலை அலங்கரித்திட வரும் பக்தி கானம் மகாநதி சோபனா பாடியது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 ரம்மியமான காலை பொழுதில் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.
1: மற்றும்
0: அருணோதய பொழுதில் அருளின் அமுத சுரபியாய் ஆன்மீக மழையில் உங்களை நினைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 பக்தி மாலை. பிரான்ஸ் நாட்டில் உள்ள புகழ்பெற்ற லூர்து நகரின் தேவாலய வடிவமைப்பு போன்றே நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய கோபுரங்கள் 82 அடி உயரத்தில் கோதிக் கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. அருள்மழையில் உங்களை நனைத்திட வருகிற பாடலை பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.

பாமரை பண்பலை நூற்றொன்றில் இது பக்தி மாலை. பெங்களூரில் இருக்கும் சிஎஸ்ஐ தூய மார்க் பேராலயம் 1808 பிரிட்டிஷ் இராணுவத்தினரால் கட்டப்பட்டது. இந்த பேராலயத்தில் பாடகர்களின் குரல் எதிரொலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் தனித்துவமான ஒலியியல் அமைப்பு மிகவும் பிரசித்தி பெற்றது. அருட்பிரவாகமாய் வருகின்ற பக்தி கானத்தை பாடியிருப்பது ஹெலன் சத்யா.

முப்பு காலை மணி 6:36. இளம் காலை பொழுதில் பக்தி பூக்களை கோர்த்து பக்தி மாலையாக தந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நபிகள் நாயகம் மெக்காவிலிருந்து மெதினாவுக்கு வந்தவுடன் தனது கைகளினால் கட்டிய மசூதிதான் அல் மஸ்ஜித் அன் நபவி. மதீனாவில் இருக்கும் இந்த புனித மசூதி உலக இஸ்லாமிய வரலாற்றில் 2வது புனித தலமாக கருதப்படுகிறது. ஆன்மீக சாரலில் நினைத்திரு வரும் பக்தி கானம் கேட்கலாம் நாகரியம் ஹனீஃபாவின் குரலில்.

கலை பண்பலை நூற்றொன்றில் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. மெக்காவில் உள்ள மசூதிகள் எல்லாம் நபிகளாரின் பிறப்பு, ஆரம்ப கால இறை தூது மற்றும் எழுச்சியுடன் தொடர்புடையவே இருக்கின்றன. பக்தி மாலை நிறைவாக அலங்கரித்திட இணைந்திடும் பக்தி கானம் நாகூர் இ குல் முகமது பாடியிருப்பது.

காலை நேர திறவுகோலாய் குமரி பண்பலை நூற்றொன்றில் நீங்கள் கேட்டது பக்தி மாலை. ஒரு மெழுகுவர்த்தியில் இருந்து ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திகளை ஏற்றலாம். அதற்காக அந்த மெழுகுவர்த்தியின் ஆயுள் குறைவதில்லை. அதுபோல மகிழ்ச்சியை பகிர்வதால் அது ஒருபோதும் குறைவதில்லை என்கிறார் புத்தர். ஆம், இன்றைய நாள் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் என அன்போடு வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: நிகழ்த்துகிறோம். இன்று காலை 9:02 பன்மொழி பாடல்கள், காலை 9:30 மலையாள கரையோர மக்களுக்காக கான கைரளி, காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ நேரலை, 10:30 நேயர்களின் விமர்சனங்களை தாங்கி வரும் கடிதமும் கருத்தும்,
1: 101 வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற

0: தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேகாவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் நடைபெற்ற சேவை உறுதிமொழி பேரணியில் பங்கேற்றவர்களுடன் காணொலி மூலம் அவர் கலந்துரையாடினார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதிலும் உள்ள பெண்களின் சுயசார்பு மற்றும் பொருளாதார நிலை மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சமூக மாற்றத்திற்கு சேவை மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் அனைவரது பங்களிப்பும் அவசியம் என்று அவர் கூறினார். சமூக சேவையில் எண்ணற்ற இளைஞர்கள் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நீர் பாதுகாப்பு குறித்த சர்வதேச கருத்தரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். நீர் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நீர் பங்கீடு தொடர்பான விவகாரங்களுக்கு நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்தும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் திரு சி ஆர் பாட்டீல் பட்டியலிட்டார். புலிகளை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புலிகள் பாதுகாப்பு பயிலரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், வனத்துறை மற்றும் உள்ளூர்வாசிகளுக்கு இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் அறிவியல் பூர்வமான செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 800 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் 71வது நிறுவன தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் 130,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மருத்துவ படிப்பிற்கான இடங்களை மேலும் 75,000 உயர்த்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பணி போற்றத்தக்கதாக உள்ளது என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். ஆரோக்கியம் என்பது உடல் மற்றும் மனநலனை மையமாக கொண்டது என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதார மற்றும் நல்வாழ்வு குறித்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நவீன மருத்துவ வசதிகளுடன் ஆயுர்வேதம், யோகா மற்றும் நல்வாழ்வு மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சுகாதார சேவைகள் சார்ந்த சவால்களை எதிர்கொள்வதில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளை உருவாக்குவதில் மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறையினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் இந்த வெற்றியை பெற்றுள்ள அவரது சாதனையை பாராட்டியுள்ளார். அவரது இந்த வெற்றி இளம் வீரர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். பதக்கம் வென்ற அவருக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேகாவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேர்தல் பணிகளில் சிறார்களை ஈடுபடுத்துவதற்கு எதிரான தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரச்சாரத்தின் போது சிறார்களை ஈடுபடுத்தும் கட்சிகள் மீது

0: குழந்தை தொழிலாளர் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு தடையின்றி உணவுப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் கடந்த 2023 அக்டோபர் மாதம் முதல் மின்னணு முறையிலான சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் காலை 9 தொடங்கி மாலை 5 வரை நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த முகாம்கள் நடைபெறாது. யுபிஐ பயன்பாடு இல்லாத தினத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்டோபர் 2 நாடு தழுவிய யுபிஐ பயன்பாடு இல்லாத தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஜெர்மனியில் கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்தும் அந்நாட்டு அரசின் முயற்சிகளுக்கு எதிராக பள்ளி மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மொரோக்கோவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்தவொரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தையொட்டிய எல்லைப்பகுதியில் அந்நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று தொடங்கி வைத்தார். தில்லியில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இம்மாதம் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவர்களுக்கு மானிய உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்விக்கான வழிகாட்டு முகாம் நேற்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்டு வந்த 3 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டுத் திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 6 இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 அடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு 30 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தும் தாவேக்காவின் செயல் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூந்தி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.
2: நேரம் இப்போ காலை மணி 6:50.

0: வணக்கம். புதிய சனிக்கிழமை காலை நேரத்தில் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது வேளாண் பெருமக்களின் நட்பு. இன்று பராப வருடம் புரட்டாசி மாதம் 9 நாள் சனிக்கிழமை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31°C 34°C குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C 26°C இருந்தது. எதிர்வரும் 5 மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32°C 33°C குறைந்தபட்ச வெப்பநிலை 26°C 27°C வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 தேவையான தீவன செலவு ஆகியவற்றுக்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பில் இருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளாகவோ அவர்தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமைக்க விரும்பும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 பண்ணை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5550 ஹெக்டேர் பரப்பளவில் கொம்புப்பூ சம்பா சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கும் மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்கள் ஆகிய TPS3, CR1009 sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரிப் மார்க்கெட் சீசன் 2026-27 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் 1/9/2026 திறக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் சன்ன ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ₹2,750 மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ₹2,200 வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்ன ரகம் ₹2,545 பொது ரகம் ₹2,500 கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி கொள்முதல் நிலையங்கள் பறக்கை, புத்தளம், பல்பநாபன் புதூர், தேரூர், திட்டுவிளை, குருந்தன்கோடு, தாழாக்குடி, கடுக்குறை மற்றும் கிருஷ்ணன்கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செண்பகராமன் புதூர், கண்ணன் புதூர், சிரமடம், நாவல்காடு, குலசேகரம் புதூர் ஆகிய இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. விவசாயிகள் நடப்பு ஆண்டில் சாகுபடி செய்யப்பட்டதற்கான பட்டா சிட்டா நகல், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர் சான்றிதழுடன் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லிற்கு டோக்கன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை ECS மூலம் 48 மணி நேரத்திற்குள் விவசாயிகள்

0: விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.

0: வட்டார செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இணைய வழி ஓய்வூதியம் மற்றும் வருங்கால வைப்பு நிதி அங்கீகார அமைப்பு குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் ஆட்சியர் அலுவலக குரல் கூட்டரங்கில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான தேசிய ஊட்டச்சத்து மாத விழா முழகமூட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான தேசிய ஊட்டச்சத்து மாத விழா தக்கலை வட்டாரத்திற்குட்பட்ட முழகுமூட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு திட்ட விளக்க அரங்குகளை பார்வையிட்டு தாய்மார்கள் மற்றும் மாணவ மாணவியர்களிடையே பேசிய போது, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாத தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் இயல்பாகவே அதிக கல்வி அறிவும் சமூக வளர்ச்சியும் கொண்ட ஒரு மாவட்டமாகும். இங்கு பெண்களுக்கு அதிக முக்கியத்துவமும் சுதந்திரமும் அளிக்கப்பட்டு வருகிறது என்றும், இருப்பினும் பெண் குழந்தைகள் எடை குறைவாகவும் சத்து குறைவாகவும் பிறப்பது மற்றும் வளர்வது போன்ற சில குறைபாடுகள் காணப்படுகின்றன என்றும் தெரிவித்தார். மேலும் அவர் பேசிய போது, கடந்த ஆண்டு தோவாளை ஒன்றியத்தில் சத்து குறைபாடு அதிகமாக இருந்த நிலையில் அரசு அலுவலர்களின் தீவிர நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பால் அது சீரமைக்கப்பட்டது என்றும், தற்போது தோவாளை ஒன்றியம் எடை குறைந்த சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் மிக குறைவாக இருக்கும் பகுதியாக மாறியுள்ளது என்றும், அதேபோன்று இந்த ஆண்டு தக்கலை ஒன்றியம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்குள்ள குழந்தைகளிடையே காணப்படும் எடை குறைவு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை முற்றிலும் போக்க சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், இதன் வாயிலாக தக்கலை ஒன்றியம் சத்தான ஒன்றியமாகவும் எடை மற்றும் சத்து குறைபாடு இல்லாத ஒன்றியமாகவும் மாற்ற ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் சமூக நல அலுவலர்கள் முயற்சி எடுத்தாலும் பொதுமக்களாகிய உங்கள் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் அவர் பேசிய போது, ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க தாய்மார்கள் பருவ வயதிலிருந்தே இரத்த சோகையின்றி சத்தான உணவுகளை உட்கொள்வது அவசியமாகும் என்றும், வளர் இளம் பெண்கள் மற்றும் கர்ப்பிணிகளிடையே காணப்படும் இரத்த சோகையை கட்டுப்படுத்த இரும்பு சத்து மற்றும் போலிக் அமிலம் நிறைந்த உணவுகளை அன்றாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் ஆட்சியர் கூறினார். மேலும் சத்தான சமுதாயத்தை உருவாக்க பொதுமக்கள், பெற்றோர் மற்றும் அனைத்து துறையினரும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும், எடை குறைவான குழந்தைகள் இல்லாத மாவட்டமாகவும் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும், மேலும் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் உணவு பிரமிடு, சிறுதானிய உணவு செயல்முறை விளக்கம் மற்றும் சரிவிகித உணவு முறைகள் குறித்த கண்காட்சியினையும் பார்வையிட்டார். மேலும் மாவட்ட ஆட்சியர் 43 தீவிர ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் வழங்கினார். தொடர்ந்து மாணவிகளிடையே ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அடுப்பில்லா சமையல் மற்றும் ரங்கோலி போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ஆட்சியர் பரிசுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஊட்டச்சத்து உறுதிமொழியினை அனைவரும் எடுத்துக்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட கருவூலம் மற்றும் கணக்குத்துறை சார்பில் ஆட்சியர் அலுவலக குரல் கூட்டரங்கில் இணைய வழி ஓய்வூதியம் மற்றும் வருங்கால வைப்பு நிதி அங்கீகார அமைப்பு குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு துறை அலுவலருடன் கலந்தாய்வு மேற்கொண்டு பேசிய போது, தமிழ்நாடு அரசின் கருவூலம் மற்றும் கணக்குத்துறையின் சார்பில் அரசு பணியாளர்களின் ஓய்வூதியம் மற்றும் சேம நல நிதி நடைமுறைகளை மிக எளிமையாகவும் விரைவுபடுத்தும் வகையிலும் இணைய வழி ஓய்வூதியம் மற்றும் வருங்கால வைப்பு நிதி அங்கீகார அமைப்பு ஆபஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், இந்த திட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை முன்னோடி துறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்றும், ஆபஸ் திட்டத்தின் கீழ் மின்னணு பணி பதிவேடு பணிகளை எந்தவித தொய்வின்றி ஒருவார காலத்திற்குள் 100% நிறைவு செய்ய துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இத்துடன் வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: மக்களின் மேலா முன்படமே இல்லாம உங்க மனசுக்கு பிடிச்ச எல்இடி டிவி, ஏசி, பிரிட்ஜ்.

0: வாஷிங் மிஷின், கிச்சன் அப்ளையன்சஸ் எங்கேயுமே இல்லாத குறைந்த விலையில் வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 25 முதல் 30 வரை மட்டுமே. டிஜி மார்ட்
1: ஸ்டேடியம் எதிரில், நாகர்கோயில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
7: AMB ஜெயகரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
8: முற்றத்தில் இன்று
9: புத்தம் புது காலை
10: ராஜா, நேத்துக்கு சாயங்காலம் என் கூட இருந்து டீ கடையில டீ குடிச்சிருக்க, என்னடே வேலை நடக்கு? குளத்துல கொஞ்சம் மதில் சுவர் கொஞ்சம் உடஞ்ச உடனே ஒரு ரெண்டு மூணு தென்னை மரத்தை குளத்துல இறக்கி வைக்கிய. நீ ஒரு பொறுப்புள்ள விவசாயி தானே, உனக்கு இந்த சிந்தனை வரலாமா? என்னது என்ன நீங்க கண்டுகிடாம போங்கோனா? ஏ, இப்படியே இருந்துதான்ப்பா நிறைய குளங்கள் என்னமா நிலையில இருக்கு தெரியுமா? நம்ம அனுபவபூர்வமா எப்படி செயல்படுகமோ.
11: ஏ, என்னமா கதை இல்ல? என்னது அங்க மாமா நிக்காவளா? யாரு? நம்ம சிவசேனா ஜில்லா.
12: என்ன பிரச்சனை? என் பிள்ளைய ரெண்டு பேரும் அங்க மாமா சண்டை போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு காலத்துல எனக்குதான் புத்தி மதி சொல்லுவீங்க. இப்போ நான் இல்லைன்னு உங்களை சமாதானப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஏ ராஜா, என்னப்பா நடந்தது? நீயாவது சொன்னதனப்பா தெரியும். என்னப்பா என்ன இந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி வந்து திடீர்னு வந்து சத்தம் போடுவோமா இருக்கு? என்ன நடக்குது தெரியுமா?
10: ஏ ராஜா, உனக்கு இடம் எதுவரை வரும்? ரெண்டு செண்டு குளத்துக்குள்ள ப ரெண்டு மூணு செண்ட ஆக்கிரமிக்கலாம் அப்படிங்கற தன்மையில தோட்டத்தை எங்க கொண்டு வந்திருக்கான் பாரு. தென்னமரம் வைக்க இதுக்கு இடத்த பாரு. குளத்துக்குள்ளையாப்பா, இவன் மத்தவங்களுக்கு முன்மாதிரியா எல்லாம் இருக்கணும். நீர்நிலைகள் பாதுகாப்பு அப்படிங்கிற இல்ல முன்னோடியா திகழக்கூடிய இந்த ராஜா, அவனுடைய செய்கை எனக்கு குறைச்சலா இருக்கப்பா.
11: ஏனே நீங்க ஒன்னும் கோவப்படாண்டா. ஆசை யாரில விட்டுருக்கு? ராஜா என்ன விதிவிலக்கானே?
10: என்னடே என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே வாரி வாயில போடுங்க, பொறிக்கடலமாய் தெரியுது.
11: கொஞ்சம் மிஞ்சி இருக்கு, இதை வாயில போடுங்கண்ணே.
10: தம்பி, பொறிக்கடலை ஒரு சத்தான உணவு, அது தெரியுமா உங்களுக்கு?
11: ஏனே இங்க என்ன கதை நடந்துட்டு இருக்கு, நீங்க என்னன்னு சொல்றீங்க?
10: தம்பி, நீர்நிலைகள் பாதுகாப்பும் விவசாயிகளின் பொறுப்பும் அப்படிங்கிற ரீதியில ஒரு பரப்புரைக்கு ஒண்ணு ஏற்பாடு பண்ணு.
11: ஏனே நீர்நிலைகளை விவசாயிகள் மட்டுமா பாதுகாக்கணும்னு, நம்ம பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்தாதானே அது வெற்றி பெறும். தலைப்பு, நீர்நிலைகள் பாதுகாப்பும் பொதுமக்களின் பங்களிப்பும் போட போறோம்னே.
10: ஏ ராஜா, மூணு சென்ட் ஆக்கிரமிச்சிருக்க, இந்த ஆக்கிரமிப்ப கைவிட்டு தென்னமரத்தை எடுத்து உன் தோட்டத்துல வச்சிட்டு இந்த மண்ண பூரா எல்கை சுவர் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஏற்பாடு பண்ணு. சாயங்காலம் வந்து பாப்பேன். நீ அந்த மாதிரி செய்யல அப்படின்னு சொன்னா பிரச்சனை தான்.
11: ஏனே நீங்க பிரச்சனைக்கு எல்லாம் ஒண்ணும் போகண்டாம்னே, நீங்க சொன்னா ராஜா கேப்பாம்னே. ஏ ராஜா, நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம். சாயங்காலம் நடக்கக்கூடிய பரப்புரையில நீதான் முன்ன நின்னு நடத்தணும். வந்துருன்னா?
10: தம்பி, அலைபேசி கையில இருக்காப்பா?
11: ஏனே இருக்குனே இருக்குனே.
10: ஏ ராஜா வா, தம்பி அலைபேசியில சில கருத்துக்களை வந்து பார்த்து படிப்பான், அதை கொஞ்சம் கவனமா கேளு. அதுக்கப்புறமா உனக்கு பொறுப்பு வருதான்னு பாக்கணும். குளங்கள் அப்படிங்கறது நம்மளுடைய நீர்நிலைகளின் உயிர் நாடி அப்படிங்கறத பொறுப்படுத்த சொல்லணும் ராஜா. நீ செய்த தப்புக்கு தண்டனை அதுதான், கேட்டியா?
11: ஏனே அலைபேசியில நீர்நிலை பாதுகாப்புனி போட்ட உடனே அண்ணன் சொன்னது மாதிரியே எல்லா தகவல்களும் இருக்கேனே.
10: சொல்லப்பா சொல்லு.
11: சொல்றம்னே, குளம், குட்டை, ஏரி, கால்வாய் இதெல்லாம் தான் நம்ம நீர்நிலைக்கு முக்கிய ஆதாரமாம்னே. விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு இந்த நீர்நிலைகள் தான் முக்கிய பங்கு வகிக்குதுன்னே.
10: ஏ கேட்டையா ராஜா, கேட்டையா? ஏ அந்த குளத்துல ஒரு 100 சென்ட் இருக்க இடத்துல ஒன்னமாய் ஒரு 10 பேரு 3-3 சென்ட் எடுத்துட்டேன்னா குளம் சுருங்கிடுச்சு சுருங்கிடுச்சுன்னு வெளியே பேசுங்க. ஆனா ஆக்கிரமிக்கிறது போற யாரு? பொறுப்பு வேணுண்டே.
11: ஏனே நீங்க சொன்ன பாயிண்ட் அப்படியே வருதுன்னே. நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு வீடு கட்டுறது பெரிய குற்றமாம்னே.
10: தம்பி, இந்த இடத்துல அண்ணன் ஒரு கருத்து சொல்லட்டுமா?
11: ஏனே நீங்க சொல்லுங்கண்ணே, அதுக்குதானே நீங்க வந்திருக்கோம்.
10: தம்பி, முளையிலேயே கிள்ளி இறையணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே ஒரு தென்னமரத்தை வைக்கிற மாதிரியான ஒரு நிலையில வருவாங்கப்பா. வந்த உடனே அந்த பகுதியில உள்ள அலுவலர்கள் ரொம்ப விழிப்பா செயல்பட்டு அந்த தென்னமரத்தை அப்புறப்படுத்தமாய் நிலை வந்ததுன்னா வீடு வருங்கிற.
11: எப்படிலே வரும்? ஏனே இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுப்போமானே.
10: குளங்களை காப்போம், நல்வாழ்வு பெறுவோம் அப்படின்னா?
11: ஏனே அப்படி இல்லனே, நான் சொல்றேன் ஒன்னு சொல்லுங்க.

0: நீர்நிலையை காப்போம், நாளைய தலைமுறையை பாதுகாப்போம்.
1: நீர்நிலையை காப்போம், நாளைய தலைமுறையை பாதுகாப்போம்.
2: முற்றத்தில் இன்று

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ நேரலை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை

0: தமிழ் பண்பலை 101 இனி செல்ல குட்டீஸின் குரல் கேட்கலாமா?
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அவத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
1: இந்த வண்டர்ஃபுல்லான மார்னிங்ல நம்மளை என்டர்டெயின் பண்றதுக்காக ஒரு கியூட்டான ஏஞ்சல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
3: சாய்லட்சுமி.
1: சாய்லட்சுமி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: நாகர்கோவில்.
1: நாகர்கோவில் இருந்து வரீங்களா? சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கீங்க, என்ன சொல்லி தர போறீங்க எங்களுக்கு?
3: பாரதியார் பாட்டு.
1: பாரதியார் பாட்டு பாட போறீங்களா? சாய்லட்சுமி வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: அம்மா, அப்பா, அக்கா, ரெண்டு பேரும் இருக்காங்க.
1: சரி, நம்ம சாய்லட்சுமி என்ன படிக்கிறீங்க?
3: கே வாந்தி.
1: இன்னைக்கு ப்ரோக்ராம்ல பாரதியார் பாட்டு பாடணும்னு சொன்னீங்கல்ல, பாடுறீங்களா?
3: பாடுறே. பதுவே நாத பதுவே பர பதுவே நெட் பதுவே நாத பதுவே பர பதுவே நீங்களெல்லாம் சொற்பவா ஏகலோ உள்ளா இந்த பொருள் இல்லையோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அப்பமாயேகலோ.
1: சூப்பரா பாரதியார் பாட்டு பாடியிருக்கீங்க. பாரதியார்னா யாருமா?
3: பெண்களுக்காக
1: சப்போர்ட் பண்ணுவாங்களா?
3: நிறைய பாடல் பாடிருக்காங்க. பாடுபட்டாங்க.
1: ஓகே, சூப்பரா நீங்க வந்து பாரதியார பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி, நம்ம சாய்லட்சுமி அடுத்து என்ன சொல்ல போறீங்க? சரி, நம்ம சாய்லட்சுமி குட்டி, பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா ஃபியூச்சர் ட்ரீம் என்னமா?
3: இன்ஜினியர்.
1: இன்ஜினியர் ஆக போறீங்களா? சரி, எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
3: வீடு கிட்ட போறேன்.
1: வீடு கிட்ட போறீங்களா? சரி, ஓகே. நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல சிவில் இன்ஜினியர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அவத மொழிகள் கேட்கும் நேரம்.

எப்பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடனாக அஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட் வித் குமர் FM 101. வருவது தமிழ் செய்திகள் சென்னையில் இருந்து.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முக்கியத்துவம் வாய்ந்த கடற்பகுதிகளில் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது கண்டனத்திற்குரியது என்று கூறினார். இதுபோன்ற தாக்குதல்களால் பல்வேறு நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற கப்பல் போக்குவரத்து உறுதி

0: செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அந்நாட்டின் 69வது சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்றது மகிழ்ச்சியை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி இந்தியா சார்பில் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த கடற்பகுதியில் கண்காணிப்பு பணிகளை உறுப்பு நாடுகள் தொடர்ந்து மேற்கொள்வதென இந்த அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குவாட் அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையிலான இதுபோன்ற நடவடிக்கைகள் அதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என அறிவிக்கப்பட்ட இடங்களில் ஆயுதப்படையின் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது அக்டோபர் 1 முதல் அடுத்த 6 காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் இம்பால், லாம்பால், சிட்டி உள்ளிட்ட 13 காவல் நிலையங்களின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பகுதிகளை தவிர மாநிலம் முழுவதும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. நாகாலாந்தில் திமாப்பூர், நியூலான் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கும் அசாம் மாநில எல்லையை ஒட்டியுள்ள நம்சாய் மற்றும் சாங்லாங், லாங்டிங் ஆகிய மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். அருணாச்சல பிரதேசத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை ஏற்பாடு செய்துள்ள சோம்நாத் யாத்திரையை அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு நேற்று தொடங்கி வைத்தார். ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகம், NIT உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 40 பேர் இந்த யாத்திரையில் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக நடவடிக்கைகளில் எவ்வித மாற்றமும் இன்றி அடுத்த 2 தொடர்ந்து மேற்கொள்வதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானுடனான மோதல் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே மனிதகுலத்திற்கு பயனளிக்கும் வகையில் தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் 7 செயல் திட்டத்தை ஈரான் முன்மொழிந்துள்ளது. நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி இதனை தெரிவித்தார். விரோத போக்குகளை கைவிட்டு ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஜூன் மாதத்தில் வாஷிங்டன் டெஹ்ரான் இடையே மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை செயல்படுத்துவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கவும் நீரிணை பகுதியில் விதிக்கப்பட்டுள்ள தடைகளை முடிவுக்கு கொண்டுவருவது உள்ளிட்ட முக்கிய நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்ற வேண்டும் என்று திரு அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அம்பேத்கர் சிலை வளாக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 403 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அந்த அந்த திட்டத்தின் முதற்கட்டமாக 403 சட்டப்பேரவை

தொகுதிகளிலும் தலா 10 இடங்களில் மொத்தம் 4030 சிலை வளாகங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிலைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தை இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிறைவு செய்ய அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. அதிகரித்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு காரணமாக ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் செயல்திறன் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஆய்வறிக்கையில் வளரும் நாடுகளில் தொழிலாளர்களின் செயல்திறன் 3.8% வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளிலிருந்து காப்புரிமை கோரி விண்ணப்பிக்கப்பட உள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச செலவாணி நிதியம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், மத்திய பிரதேசம், விதர்பா, ஆந்திரப்பிரதேசம், கேரளா, மாஹே, தெலங்கானா, அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு மாரத்தான் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 10 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 362 ரன் எடுத்தது. 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா ஏ அணி 48.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 364 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா பனாமா அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. உலக செஸ் ஒலிம்பியாட் சாம்பியன் போட்டியின் ஓபன் பிரிவு ஆட்டத்தின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 1.5 புள்ளிகளுடன் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை பராமரிப்பதில் குவாட் உறுப்பு நாடுகள் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனா உடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி
1: கருத்தோடு பல தகவலும் தந்து
0: உங்களை நேச மழையில் நனைய வைப்பது
1: உங்கள் குமரி பண்பலின் 101.
2: நேரம் காலை 7:25. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலகத் தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை

0: சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற.
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
0: போன் 7358737358.
2: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
3: ஆமாம் மன்னா.
2: யானைப்படைகள்
3: தயார் மன்னா.
2: குதிரைப்படைகள்
3: கிளம்பிவிட்டது மன்னா.
2: சரி, புறப்படுவோம்.
4: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
4: அது வந்து மன்னா.
2: சரி, புறப்படுவோம், வாரும்.
4: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
2: வாள் எதற்கு?
4: போருக்கு.
2: போருக்கு செல்வது யார்?
4: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
2: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
4: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
2: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
4: இன்றைய குறுஞ்செய்தி.
2: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
5: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
6: செப்டம்பர் 26 காலை 10 முதல் மதியம் 3 வரை நடைபெறுகிறது.
5: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
6: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தன்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

இன்றைய செய்திகள். மேலச்சூரங்குடி அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று இரவு 7:30 தீபாராதனை. முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவில் இன்று காலை 8:30 இரவு 7:30 வழிபாடு. காலை 9:30 சிறப்பு அபிஷேகம். நம்பிமலை தோட்டிக்கோடு ஸ்ரீ மௌனகுரு சுவாமி கோவில் பௌர்ணமி பூஜை விழாவில் இன்று காலை 10:00 அபிஷேகம். பகல் 12:30 கோமாதா பூஜை, 12:45 தீபாராதனை, இரவு 9:00 நிலா பூஜை, இரவு 9:15 தீபாராதனை. ஷாயின்லை ஐயா வைகுண்டர் திருநெல் தாங்கல் அகிலத்திரட்டு அம்மானை திரையீடு வாசிப்பு திருவிழாவில் இன்று மாலை 4:00 திரையீடு வாசிப்பும் விளக்க உரையும், இரவு 9:00 உகப்படிப்பு. மணலிக்குழி விளை புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6:15 ஜபமாலை, புகழ்மாலை 6:45 திருப்பலி. மேலாசாரிப்பள்ளம் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 5:45 ஜபமாலை, புகழ்மாலை 6:30 திருப்பலி. கண்ணன் விளை குழந்தை இயேசுவின் புனித தெரசா ஆலய திருவிழாவில் இன்று மாலை 6:30 திருஜபமாலை, புகழ்மாலை இரவு 7:00, நாளை காலை 7:00 திருப்பலி ஆகியன நடைபெறும். கேட்டது சேவை செய்திகள். நேரம் காலை 7:30.

0: குமரி பண்பலை 101. இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
1: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே.
0: என்ன மன்னா இது? மின்சார அடுப்பின் மீது ஏதோ பாத்திரத்தை வைத்திருக்கிறீர்கள். இன்று மன்னரின் சமையலா? இந்த பணியாட்கள் எங்கே சென்றார்கள்?
1: இந்த பணியாட்கள் தான் காதில் இயர்பட்ஸை வைத்துக் கொண்டு திரிகிறார்களே. அழைத்து அழைத்து அழுத்து விட்டேன். அதுதான் எனது நண்பன் எனக்கு பரிசளித்த மின்சார.

0: காலத்தில் ஈரங்கிவிட்டேன்.
1: நமது அரண்மனை பின்பக்கமாக ஒரு கொதிக்கும் நதி அல்லது ஆறு ஓடி இருந்தால் அதில் அப்படியே இந்த பாத்திரத்தை வைத்து சமையலை முடித்திருக்கலாம்.
0: நன்றாகத்தான் இருந்திருக்கும். உமது கற்பனை திறனை கண்டு நான் வியக்கிறேன். ஆனாலும் மந்திரியாரே, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே தோன்றுகிறது.
1: ஆம் அண்ணா, ஷனால் திம்ஷிகா என்ற ஒரு கொதிக்கும் நதி ஓடுகிறது.
0: எங்கே ஓடுகிறது?
1: பெருநாட்டின் அமேசான் காடுகளில் தான் அந்த நதி ஓடுகிறது.
0: ஷனாய் திம்ஷிகா, அப்படி என்றால் என்ன அர்த்தம்?
1: அந்த ஊர் மொழியில் இதற்கு வெப்பத்தால் கொதிப்பது என்று பொருள்.
0: ஓஹோ, அப்படி என்றால் நெருப்பாய் ஓடும் ஆற்றில் பாத்திரத்தை வைத்து சமைத்து விடலாம், அப்படித்தானே?
1: ஆம் அண்ணா, உண்மைதான். மாயந்தியாகு பகுதியில் உள்ள மக்கள் இதை ஷனா திம்ஷிகா என்று அழைக்கிறார்கள். சுமார் 6.4 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நதியின் நீர் 100 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையை எட்டுமாம். இதில் தவறி விழும் எந்த உயிரினமும் உயிருடன் தப்ப முடியாதாம் அண்ணா.
0: வியப்பாக இருக்கிறது. ஆனால் எரிமலைகள் இல்லாத இடத்தில் நீர் எப்படி இவ்வளவு கொதிக்கும்? பூமியின் நெருப்பு வெளியேறும் எரிமலை பகுதியில் மட்டுமே இத்தகைய வெப்பம் இருக்கும் என்று நான் நினைத்தேன்.
1: அதுதான் மன்னா இதில் உள்ள மர்மம். அருகில் உள்ள எரிமலை கூட 700 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. அங்குள்ள அஷானின்கா பழங்குடியின மக்கள் யகுமாமா என்ற பெரும் பாம்பு போன்ற நீர் தேவதை தான் சுடுநீரையும் குளிர்ந்த நீரையும் இங்கே உருவாக்குவதாக நம்புகிறார்கள்.
0: ஓஹோ, அப்படி என்றால் அங்குள்ள மக்கள் இப்படி நம்புகிறார்கள். சரிதான். நவீன ஆய்வாளர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறார்கள்?
1: ஆண்ட்ரஸ் ரூசோ என்ற புவியியலாளர் இதை ஆராய்ந்திருக்கிறார் மன்னா. பூமியின் அடியில் உள்ள இடுக்குகள் வழியாக மழை நீர் ஊடுருவி பூமியின் உட்புற வெப்பத்தால் சூடேற்றப்பட்டு மீண்டும் நிலத்தடி நீர் அழுத்தத்தால் மேலே பீரிட்டு வருவதாக அவர் கூறுகிறார். இது ஒரு பெரிய புவி வெப்ப மண்டலம் போல செயல்படுகிறது என்று கூறுகிறார்.
0: சமைக்கும் அளவுக்கு வெப்பமான நதி. இது மக்களுக்கு பயன்படுகிறதா அல்லது பயத்தை மட்டும் தருகிறதா?
1: பயமும் பக்தியும் கலந்தே இருக்கிறது.
0: அந்த மக்கள் இந்த நீரை குடிக்கவும் சமைக்கவும் மருத்துவத்திற்காகவும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதன் ஆபத்தை உணர்ந்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறார்கள் என்று கூறும்.
1: ஆம் அண்ணா, இயற்கையின் அழகும் ஆக்ரோஷமும் அங்கே ஒன்றாக இருக்கின்றன. இந்த ஆற்றின் நீரையும் அதன் ஆவியையும் அவர்கள் பல நோய்களை தீர்க்க பயன்படுத்துவதால் இந்த ஆற்றை தெய்வமாக பார்ப்பதால் அதை மாசுபடுத்துவது கூட கிடையாது.
0: இயற்கையே அதை மாசுபடுத்தாமல் இருக்க எப்படி அதை வடிவமைத்திருக்கிறது என்று பார்த்தீரா? ஆனாலும் எனக்கு ஒரு சிறு வருத்தம் தான்.
1: இதில் தங்களுக்கு என்ன வருத்தம் அண்ணா?
0: நீர் கூறியது போன்று நமது அரண்மனை பின்புறம் இந்த கொதிக்கும் நதி ஓடிக்கொண்டிருந்தால் அதில் உண்மை இறங்கி சமைக்க சொல்லி இருப்பேன்.
1: ஐயோ, நல்ல வேளை அந்த ஆறு நமது அரண்மனையின் பின்புறம் இல்லை.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

சிறப்பான சுறுசுறுப்பான சனிக்கிழமை காலை நேரத்துல ஆரம்பமாகிறது தென் குமரி தேனலை. இது நமது குமரி மண்ணிலிருந்து புறப்படும் இசையலை. ஹாய் நாகர்கோவில் கே கே மக்களே, மற்றும் உலகமெங்கும் நம்ம குமரி எஃப்எம் 101 கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்றோம்.

வணக்கம் சொல்லி உங்க கூட இணைவது ஆர்ஜி லிஜு. இன்னைக்கு ஃபோர்த்து சாட்டர்டேங்க, ஹாலிடே அப்படின்னு பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்களா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் பிளீஸ் தூங்கலாம் அப்படின்னு உங்க காதுக்குள்ள ஒரு குரல் கேக்குதா? அஞ்சலி பட குழந்தைகள் சொல்ற மாதிரி, எழுந்துரு அஞ்சலி எழுந்துரு அப்படின்னு இன்னொரு காதுல இன்னொரு குரல் கேக்குதா? இந்த உலகத்துல மத்தவங்க வந்து நம்மளை பாராட்டுவாங்க இல்ல தட்டி கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், காலம் அப்படியே போயிடுங்க, எதுவுமே நடக்காது. ஸோ நெட்டி முறிச்சு எழுந்திரிச்ச உடனே, மக்கா வெரி குட், தூக்கத்தை ஜெயிச்சுட்ட பார் அப்படின்னு நீங்களே ஒரு செல்ஃப் அப்ரிசியேஷனை கொடுத்துக்கோங்க. வாழ்க்கையில இப்படி சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்களுக்கு கூட செல்ஃப் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளை நாமளே கொண்டாடலைன்னா எப்படி யாரு மக்கா கொண்டாடுவாங்க? நாம தானே கொண்டாடணும். அப்படியே உங்களை எழுப்பி விடுறதுக்காக செம கியூட்டான ஒரு பீட்டான ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில அவரே பாடியிருக்கிறாரு. ஏகாதசியின் வரிகள்ல உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு கமத்து பொண்ணு அப்படிங்கிற

0: கம்பத்து பொண்ணு
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 12 சவாலே சமாளி கேம் ஷோ நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: சாலையில வாகனங்கள்ல நீங்க வேகமா 100 மேல போனீங்க அப்படின்னா 108 உங்க பின்னால வருங்க. சோ வேகம், அதுவும் அதிவேகம் வேண்டாமே, மிதவேகம் போதும் தானே அப்படின்னு பாசத்தோட சொல்றது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம்ங்க. நீங்க கேட்டுட்டே இருக்கிறது தென்குமரி தேனலை. உங்க வீட்டு கிளாக்ல, கையில கேட்டு இருக்கிற வாட்ச்ல, கையில வச்சிருக்கிற மொபைல்ல டைம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல

நேரம் காலை 7:41. தென்குமரி தேனில் இது பொது அறிவு கேள்விக்கான நேரங்க. உங்களுக்கே தெரியும், ஜப்பான் ஐச்சி நகையாவில் 20th ஏஷியன் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டே இருக்கு. அதனால நம்ம நிகழ்ச்சியிலையும் ஜிகே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கேம்ஸை ரிலேட் பண்ணி தான் வரப்போகுது. ஆசிய விளையாட்டு போட்டிகளில் முதன் முதலாக தங்கம் வென்ற இந்தியர் யார்? மீண்டும் ஒரு முறை கூட கேள்வியை சொல்றோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிய விளையாட்டு போட்டிகளில் முதன் முதலாக தங்கம் வென்ற இந்தியர் யார்? இதுக்கான பதில நீங்க யோசிச்சே இருங்க, அதுக்குள்ள உங்களுக்காக ஒரு பாடல் வருது. யோசிச்சே இருங்க, அதுக்குள்ள ஒரு பாடல் வருது. பாடலுக்கு அப்புறமா நம்ம வந்து பதில வந்து சரி பார்த்துக்கலாம். நான் முத்துக்குமார் வரிகள்ல ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில அவரோடு சேர்ந்து சைந்தவி பாடியிருக்கும் பொறியாளன் பட பாடல் வந்துட்டு இருக்குங்க. ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. நம்ம எஃப்எம்ல நீங்க இணைந்திருப்பது தென்குமரி தேனலை.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: எங்கேயுமே போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமாக், எம்ஃபாக்,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111964.
2: இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நீங்க கேட்டுட்டே இருக்கிறது தென்குமரி தேனலை.
5: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
6: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: ஒரு பக்கம் குக்கர் விசில்

0: மடிக்க, இன்னொரு பக்கம் அடுப்புல சாம்பார் சலசலன்னு கொதிக்க, ஆபீஸ் கிளம்பணுமே, டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச பேக் பண்ணணுமே அப்படின்னு டைமை பாக்குறீங்களா? இல்ல டிஃபன் சாப்பிட்ட டைம் ஆச்சுன்னு டைம் செக் பண்றீங்களா? அப்படி நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்லயும் டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 7:46. பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் தென்குமரி தென்ல. ஆசிய விளையாட்டு போட்டிகளில் முதன் முதலில் தங்கம் வென்ற இந்தியர் யார்? இதுதான் இன்று கேட்கப்பட்ட GK கோசின்க இதற்கான பதில். சச்சின் நாக். 1951 புதுடெல்லியில நடைபெற்ற முதல் ஆசிய விளையாட்டு போட்டியில ஆண்களுக்கான 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் பிரிவுல முதல் இடத்தை பிடிச்சு முதல் தங்கப்பதக்கத்தை இந்தியாவுக்காக ஜெயிச்சு கொடுத்து இந்த வரலாற்று சாதனையும் படைச்சிருக்காரு சச்சின் நாக். மறுபடியும் இன்றைய பொது அறிவு கேள்வியின் பதிலும் சொல்றோம். ஆசிய விளையாட்டு போட்டிகளில் முதன் முதலில் தங்கம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான பதில் சச்சின் நாக். சரி, இன்றைய நாளின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க.
1: தேதியும் செய்தியும்.
2: இன்று செப்டம்பர் 26.
1: சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு தினம் இன்று.
2: உலகளாவிய அளவில் அணுசக்தி ஆயுதங்களை குறைப்பதே மிக முக்கியம் என்பதை உலக சமுதாயத்திற்கு வலியுறுத்துவதற்காக இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: கர்நாடக இசையறிஞர் பாபநாசம் சிவன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: கர்நாடக இசையில் பல ராகங்களில் 2500 அதிகமான கீர்த்தனைகளை இயற்றிய இசையறிஞர் பாபநாசம் சிவன் அவர்கள் 1890 இதே நாளில் பிறந்தார்.
1: பாடலாசிரியராகவும் இசை அமைப்பாளராகவும் மட்டுமல்லாமல் ஒரு நடிகராகவும் தமிழ் திரையுலகிற்கு தனது பங்களிப்பினை தந்த இவர் ஏறத்தாழ 70 திரைப்படங்களில் 800 பாடல்களை எழுதியுள்ளார். சங்கீத கலாசிகாமணி விருது, சங்கீத கலாநிதி விருது, இசை பேரறிஞர் விருது, பத்மபூஷன் விருது போன்ற பல்வேறு விருதுகளை இவர் பெற்றுள்ளார். உலக பொதுமறையாம் திருக்குறளை பற்றிய பல வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் ஆற்றியும் திருக்குறளுக்காக பணி செய்த வி முனுசாமி அவர்கள் 1913 இதே நாளில் பிறந்தார்.
2: திருக்குறள் மக்களின் அன்றாட பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என விரும்பிய இவர் தமிழகத்தின் மூலை முடுக்கெங்கும் பயணம் செய்து திருக்குறள் பரப்பும் பணியில் ஈடுபட்டார்.
1: தமிழ்மறை காவலர், திருக்குறள் கேசரி, முப்பால் வித்தகர் என பல்வேறு பெயர்களால் இவர் அழைக்கப் பெற்றாலும் திருக்குறளாளர் என்னும் பட்டமே இவருக்கு வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வந்தது.

0: பத்மபூஷன் விருது, தாதா சாஹிப் பால்கே விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ள பழம்பெரும் ஹிந்தி நடிகர் தேவ் ஆனந்த் அவர்கள் 1923 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: கல்வியாளரும் எழுத்தாளருமான ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: 1820 ஆண்டு இதே நாளில் பிறந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்கள் பெண் கல்வி, முன்னேற்றம், கைம்பெண் திருமணம் போன்ற சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதில் அதிகம் நாட்டமுடையவராக இருந்தார். நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1932 ஆண்டு இதே நாளில் பிறந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நம் நாட்டின் 13வது பிரதமராக பதவி வகித்தவர் ஆவார்.
0: ஆக்ஸ்போர்டில் பொருளியலில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் 1966 ஆண்டு முதல் 69 ஆண்டு வரை ஐநா அவையில் பணியாற்றியும் உள்ளார்.
1: டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்திய அரசாங்கத்தில் தலைமை பொருளாதார ஆலோசகர், ரிசர்வ் வங்கியின் ஆளுநர், திட்ட ஆணைக்குழுவின் தலைவர் போன்ற பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்துள்ளார்.
0: 39 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் பெற்றுள்ள முன்னாள் முதல்நிலை அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் அவர்கள் 1981 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: ஆயிரத்து தொள்ளாயிரத்து 5 ஆண்டு இதே நாளில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் தனது சிறப்பு சார்பு கோட்பாடு தொடர்பான முதலாவது ஆய்வை வெளியிட்டார். 1973 ஆண்டு இதே நாளில் அட்லாண்டிக் மேலான தனது முதலாவது இடைநிறுத்தல் இல்லாத பயணத்தை கான்கார்ட் விமானம் மிக குறைந்த நேரத்தில் பறந்து சாதனை படைத்தது.

0: சுவிட்சர்லாந்தை சேர்ந்த இவஸ் ரோசி அவர்கள் ஆங்கில கால்வையை ஜெட் இயந்திரம் பூட்டப்பட்ட இறக்கை மூலம் கடந்த முதலாவது மனிதர் என்ற சாதனையை 2008 ஆண்டு இதே நாளில் படைத்தார்.
1: கவிஞர் தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் நினைவு தினம் இன்று.
2: அமுதே தமிழே, அழகிய மொழியே.
0: 20 நூற்றாண்டில் குமரி மாவட்டம் தேரூரில் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற கவிஞரான இவர் பக்தி பாடல்கள், இலக்கியம் பற்றிய பாடல்கள், வரலாற்று நோக்குடைய கவிதைகள், குழந்தை பாடல்கள், இயற்கை பாட்டுகள், சமூக பாட்டுகள், தேசிய பாட்டுகள், பல்சுவை பாக்கள் என விரிந்த தளத்தில் செயல்பட்டவர் ஆவார்.
1: ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், உமர்கயாம் பாடல்கள் போன்ற பல்வேறு நூல்களை எழுதியுள்ள இவர் 1954 ஆண்டு இதே நாளில் காலமானார்.
3: செய்தியும்
4: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
5: டிமாக், எம்ஃபாக்,
4: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111 1964.

பொறுத்தேனில் நீங்க தொடர்ந்து டிராகன் பட பாடல் மற்றும் ரெட்ரோ பட பாடல் கேட்டீங்க. இனி செய்தி சுருக்கத்துக்கு பிறகு தொடர்ந்து தென்குமரி தேனிலை கேட்கலாம். ஸ்டே டியூன் வித் குமரி FM 101.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 800 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல்வால் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோபனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை

0: மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டுத் திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் கூறியுள்ளார். சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம். நேரம் காலை 8:02. விளம்பரம். வெள்ளமடம், கெர்டிகுட்பர், அகத்தியமுனி குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனை இணைந்து நடத்தும் குழந்தைகளுக்கான இதய நோய் சிறப்பு முகாம் இன்று காலை 9 மணி முதல் நடைபெறுகிறது. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம். நம்ம எஃப்எம்ல நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது தென்குமரி தேனலை. கார், பஸ், ஆட்டோ, பைக், சைக்கிள், போட், நம்ம நீங்க எதுல டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ டைமை செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 8:03. சமையலுக்கு காய்கறி வாங்கிட்டீங்களா? இல்ல அப்படின்னா இனிதான் வாங்க போறோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா இதை கேட்டுட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்புங்க. வெஜிடபிள்ஸ் வாங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில இன்றைய காய்கறி விலை விவரம் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50, நாட்டு வெண்டைக்காய் 60, வெண்டைக்காய் பச்சை 58, நாட்டு தக்காளி 35, ஆப்பிள் தக்காளி 40, நாட்டு மிளகாய் 70, வடமிளகாய் 95, சீனி அவரைக்காய் 45, வெள்ளிருக்காய் 25, பாகற்காய் 65, இஞ்சி 200, உருளைக்கிழங்கு 38, சேனைக்கிழங்கு 60, பல்லாரி 70, கேரட் 68, முட்டைக்கோஸ் 48, வாழைக்காய் 10 எண்ணம் 60, 1 கிலோ முருங்கைக்காய் 50, சின்ன வெங்காயம் 110, பூசணி 15, தடியங்காய் 20, மரவள்ளி மற்றும் புளி தலா 1 கிலோ 40, புடலை 50, பீன்ஸ் 140, சவுச்சவ் 48, தட்டைப்பயிறு 40, பச்சை மாங்காய் 110, பீட்ரூட் 60, முள்ளங்கி 45, எலுமிச்சை கிலோ 260, நாத்தங்காய் 50, காலிஃபிளவர் 55, தேங்காய் குடுமையுடன் 60, குடுமையில்லாத தேங்காய் 63, வாழையிலை ஒரு பூட்டு 15, மல்லிக்கீரை 60, புதினா 80, பால் சேம்பு 100, வடுதலங்காய் 68, கோவைக்காய் 65, சுரக்காய் 25, காராமணி 48, ஒட்டுமாங்காய் 100, நூல்கோல் 70, நாடன் மிளகாய் 50, கறிவேப்பிலை 55 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 1 கிலோ 55 ரூபாய், பப்பாளி 40, அன்னாசி 50, நெல்லிக்கனி 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்றைய நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் இன்றைய குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2600 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளில் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணையில் 21.83 அடியாகவும், பெருஞ்சாணி அணையில் 44.15 அடியாகவும், சிற்றாறு 1 அணையில 5.12 அடியாகவும், சிற்றாறு 2 அணையில் 5.22 அடியாகவும், பொய்கை அணையில் 15 அடியாகவும், மாம்பழத்துறை அரணையில் 34.37 அடியாகவும் நீர்மட்டம் இருக்கு. இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் வருது உங்களுக்காக. பிரேக் அப்புறமா தொடர்ந்து தென்குமரி தேனலை கேட்கலாம். ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: மேலா முன்பணமே இல்லாம உங்க மனசுக்கு பிடிச்ச எல்இடி

0: டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிச்சன் அப்ளையன்சஸ் எங்கேயுமே இல்லாத குறைந்த விலையில் வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 25 முதல் 30 வரை மட்டுமே. டிஜி மார்ட்
1: ஸ்டேடியம் எதிரில், நாகர்கோயில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
0: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
0: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
0: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
5: இந்த சவால இப்படி சொட்டுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
6: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
5: சவாலே சமாளி எங்க, எப்படி, எப்போ வரும், இப்ப வருமா?
6: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 8:30 சரும் ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: நாகர்கோவில்
2: முன்பதிவு அவசியம். கால் 8780 1970.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நீங்க கேட்டுட்டே இருக்கிறது தென் குமரி தேனலை. இது நம்ம எஃப்எம். நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு என்னென்ன லைவ் ஷோஸ் உங்களுக்காக காத்திருக்கு அப்படிங்கறத ஞாபகப்படுத்திடலாம். இன்று காலை 10:00 சவாலே சமாளி கேம் ஷோ இருக்கு. உங்களுக்காக சூப்பரான 3 சுற்றுகள் காத்திருக்கு, பங்கேற்று பேசலாம். முற்பகல் 11:08 குமரி பண்பலையுடன் நேரலையில நீங்கள் வியந்து ரசித்த வரலாற்று நினைவு சின்னங்கள். நீங்க ஃபேமிலி டூர் போயிருந்தாலும் சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போயிருந்தாலும் சரி, ஸ்கூல் இல்ல காலேஜ் டைம்ல போயிருந்த டூர்லயும் சரி, நீங்க ரசிச்சு பார்த்தா டடா இவ்வளவு ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு வியந்து பார்த்து ரசிச்ச ஒரு வரலாற்று நினைவு சின்னம் பத்தி நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வேட்டா இதுக்கு நம்ம குட்டி சுட்டீஸ்க்கான பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரில் இருக்கு. நம்ம செல்ல சுட்டீஸ் வந்து தயார்படுத்துங்க. 9:15 பவனி வரும் குமரி நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்பட பாடல்களை இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கேட்கலாங்க. இந்த லைவ் ஷோஸ்லாம் நீங்க பங்கேற்று பேசணும் அப்படின்னா ரேடியோ ஆன் பண்ணுங்க, நம்ம குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணுங்க, கேளுங்க, லைவ் ஷோஸ்ல பேசி அசத்துங்க. நம்பர்ஸ் சொல்றோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2602240 மற்றும் 2902722 முன்னணிப்பினா 04562 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாங்க. இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க, 8903257039. அவரோட சேர்ந்து மரியா பாடி இருக்கும் என்னமோ ஏதோ பட பாடல். ஸ்டே டியூன் குமரி 101 தென் குமரி தேனலை.

குமரி தேனிலை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நாம எட்டியாச்சுங்க. இன்றைய நாளின் பயணம் இனிதாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜி ஜி லிஜு. இனி கேட்கலாம் ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியிலிருந்து. ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101.

0: 26 by winning a silver medal in the men's marathon event, ending India's 44-year wait for a podium finish in the discipline. Barwal clocked 2 hours, 11 minutes and 37 seconds to register his personal best and set a new national record in the men's marathon final. He finished behind Japan's Yamashita, who claimed the gold medal after pulling ahead in the closing stages of the race. In FIDE Chess Olympiad, reigning world classical chess champion D. Gukesh secured a clutch win to help India beat overnight joint topper Germany 2.5 to 1.5 in the ninth round of the men's open section, moving up to second position in the standings. With this win, India rode back into title contention as they are in good position to challenge table toppers Uzbekistan for the title. In the women's section, B. Savita Shree's incredible run of 7 successive wins came to an end but remained unbeaten after a draw against Karimova Guldona of Uzbekistan on the top table. And now for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Anuja. The Times of India highlights Prime Minister Modi's virtual interaction with Seva Yatris from Varanasi to Vadnagar to blend social reform with political work rather than focusing only on vote banks. Key trade pacts in mind, Delhi looks at multi-nation visit by PM Modi in December. Destinations may include the US, Canada and at least 2 European countries, writes the Indian Express. The Statesman writes AIIMS Delhi records over 50 lakh OPD visits, nearly 3 lakh surgeries in a year. A headline in the Economic Times states, rupee recovers as large public sector banks sell dollars. And finally, Hindustan Times and all other dailies carry the news of India ending its wait for gold in shooting. The headline says, shooters strike gold. India scales new heights with its first pole vault medal. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says gap between cities and villages in India has narrowed significantly over past 12 years. Heavy rain slashed several districts of Uttar Pradesh. Schools closed in many districts following alert for heavy downpour. Chhattisgarh government declares holiday today for all schools in the state due to continuous rain over past 2 days. India raises concerns over repeated attacks on commercial shipping and seafarers in Gulf, Red Sea and Black Sea. Savan Barwal wins silver medal in men's marathon event at Asian Games in Japan. And D. Gukesh secures India's victory over Germany in ninth round of FIDE Chess Olympiad in Samarkand. And with that, we end the morning news. Have a nice day.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் இப்போ காலை மணி 8:30. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்.
8: ஜப்பான்ல உள்ள ஒரு புத்த விகாரை, அங்கே ஒரு வயசான பௌத்த குரு தங்கியிருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி கடுமையான குளிர், அவரால் தாங்க முடியல. பார்த்தார், மரத்தில் செஞ்ச புத்த சிற்பங்கள் அங்கே நிறைய இருந்தது. அதில் ஒன்று எடுத்து அதுக்கு தீ மூட்டி அந்த நெருப்பில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். மர சிற்பம் தீ வச்சதும் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த புத்த விகாரையின் குருக்கள் வெளியில் ஓடி வந்தார். இவர் ஆனந்தமாக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவரால் பொறுத்துக்க முடியல. தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெரியவரை இங்கே தங்க அனுமதித்ததே அவர் தான். இவர் இப்படி பண்ணுறாரேன்னு நினச்சிக்கிட்டே அவரை கோபமாக பார்த்தார். ஏன் இப்படி கோபமாக பார்க்குறீங்க, இப்படி வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு இவர். அவருக்கு இன்னமும் கோபம் வந்துட்டுது. எங்கள் கடவுளை வந்து எரிச்சுட்டிங்களே அப்படின்னு சத்தம் போட்டாராம். அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த சாம்பலை கிளறினார் இவர். என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர். நான் எலும்புகளை தேடுறேன்னாராம். நீங்கள் ஒரு பைத்தியம், இது ஒரு மர சிற்பம், இதில் எலும்புகள் கிடையாது அப்படின்னாராம். அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே வெளியில் போங்கன்னு கத்தியிருக்கார். வெளியில் தள்ளி கதவையும் சாத்தி விட்டாராம்.

0: மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான பெரியவர் ஒரு மைல்கல் மேலே சில காட்டு பூக்களை வச்சு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு சந்தேகமாக போட்டுது. கிட்ட போனார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். இது என்னுடைய காலை நேர பிரார்த்தனைனாராம். நிஜமாகவே நீங்கள் ஒரு பைத்தியமாக தான் இருக்கணும், ஏன்னா அது ஒரு மைல்கல் அப்படின்னாராம். இப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு மரத்தை புத்தராக நினைக்கும் பொழுது நான் ஏன் ஒரு மைல்கல்ல புத்தராக நினைக்கக்கூடாது? நான் வந்து புத்தரை எரிக்கலாம், ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன். அந்த சிற்பம் வந்து மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு மைல்கல்ல தொழலாம், ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது. நான் இந்த மைல்கல்லுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்குறேன். யாராவது ஒரு சிற்பி இதை சிலையாக்குனாதான் நீங்கள் புத்தரை பார்க்க முடியும். அன்னைக்கு ரொம்ப குளிராக இருந்தது, நான் எனக்குள்ளே இருக்கிற புத்தரையும் பாதுகாக்கணும். உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாற்றுறதுக்காக வெளியில் உள்ள புத்தரை எரிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது அவருடைய போதனையிலேயே இருக்குது. உனக்குள் ஜோதியாக இரு அப்படிங்கிறது அவருடைய போதனை. என்னுடைய புத்தர் வந்து குளிரில் நடுங்கிட்டு இருந்தார். அந்த மர சிற்பங்கள் வெயில் மழையில் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது, அதனால் அப்படி பண்ணினேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் ஒரு மர புத்தரை எரித்ததுக்காக உயிருள்ள புத்தரை வெளியில் தள்ளி கதவை சாத்தினீங்க அப்படின்னாராம் அந்த பெரியவர். உண்மையான பக்திங்கிறது இதுதான். அதாவது உனக்குள் ஜோதியாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி தனக்குள் ஜோதியாக இருக்கிற இந்த காலத்து ஆசாமிகள் நிறைய பேர் உண்டு, எப்பவும் போதையிலேயே இருக்கிறவங்க. ஒரு நாள் நடுராத்திரி ஒரு மது கடையில் ஒரு ஆள் அங்குள்ள சிப்பந்திகள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் இந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு கேட்டானா, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு. ஆனால் அங்கே இருந்த ஆள் அவன் திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பதில் சொல்லி சொல்லி அலுத்து போச்சு. அதான் சொல்கிறேன் ஐயா, நாளைக்கு காலையில் வா அப்படின்னாங்களாம். அதுக்கு இவன், நான் வர்றதுக்காக கேட்கலையா, நேத்திக்கு வந்தவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன், வெளியில் போகிறதுக்காக கேட்டேன் அப்படின்னானான்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
5: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
6: குட் மார்னிங் நேயர்களே,
5: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
6: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை களர் நிலம் அப்படின்னா உவர் நிலம் அல்லது தரிசு நிலம் அப்படின்னு அர்த்தம்.
5: இதற்கான உதாரண வாக்கியம், களர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளை நிலத்து நெல்லின் விழுமிதா கொள்வர் அப்படிங்கிற ஒரு இலக்கிய வரியில, பயிர் விளையாத மட்டமான நிலத்துல கிடைக்கக்கூடிய உப்புக்கு மதிப்பு குறைவு அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா சமையலுக்கு உப்புங்கிறது ரொம்பவே அவசியமானது. அதனால நல்ல விளை நிலத்துல விளைந்த நெல்லை விட அந்த உப்பை வந்து சான்றோர் மிகவும் உயர்வாக கருதுவர் அப்படிங்கிற ஒரு பொருளைத்தான் இந்த வரி வந்து தருது. சோ இந்த வரியில இருந்து களர் நிலம் அப்படின்னா நாம உவர் நிலம் அல்லது தரிசு நிலம் அப்படிங்கிற பொருளை தரத புரிஞ்சுக்கிறோம்.
6: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
7: This is the first time on you, we're getting together. Oh, baby, I feel so good.
5: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை sacrosanct. sacrosanct. sacrosanct அப்படின்னா புனிதமான. Something regarded as so holy, valuable. அதை தான் நாம sacrosanct அப்படின்னு சொல்றோம்.
6: இந்த வேர்ட வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Weekends are sacrosanct in our family. அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் வார இறுதி நாட்கள் மிகவும் புனிதமானவையாக கருதப்படுகின்றன அப்படிங்கறத இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். சோ சாக்ரோசன்ட் அப்படின்னா புனிதமான.
5: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
6: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம சமையல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், ஒரு டிப்பை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லா சமையலுமே பெரும்பாலும் வெங்காயத்தை யூஸ் பண்ணுவோம். அப்படி அந்த வெங்காயத்தை வதக்குறப்ப நமக்கு டைம் இருக்காது, சீக்கிரமா வதங்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த சீக்கிரமா வதங்குறதுக்காக நாம அதுல கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவோம். அப்படி சால்ட் ஆட் பண்றப்ப அந்த வெங்காயம் சீக்கிரமா வதங்கிரும். அது

0: ஏன், எதனால சீக்கிரமா வதங்குது, அத பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
1: டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் பத்தி நம்ம ரொம்ப யோசிச்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அதற்கான விளக்கத்தை. வெங்காயத்துக்குள்ள நிறைய தண்ணி சத்து இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லையா. அதை எண்ணெயில வதக்கும் போது ஹீட்னால அந்த வாட்டர் ரிலீஸ் ஆகி வெங்காயம் மெதுவா சாஃப்ட் ஆக தொடங்கும். அதுவே அது கூட நாம கொஞ்சம் உப்பு சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த உப்புல இருக்கக்கூடிய சோடியம் மற்றும் குளோரைட் அயான்ஸ் காரணமா வெங்காயத்தினுடைய செல்லில் இருக்கக்கூடிய
0: வெளியேறது
1: கேரமலைசேஷன் மாதிரியான குக்கிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்க உதவுது.
0: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் நம்ம டிஜி மார்ட்டின் மெகா மந்தன் இஎம்ஐ மேலா. முன்பணமே இல்லாம உங்க மனசுக்கு பிடிச்ச எல்இடி டிவி, ஏசி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிச்சன் அப்ளையன்சஸ் எங்கேயுமே இல்லாத குறைந்த விலையில் வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 25 முதல் 30 வரை மட்டுமே. டிஜி மார்ட்
1: ஸ்டேடியம் எதிரில், நாகர்கோயில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
2: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
3: ஆ,
2: எவ்வளவு நேரம்டா?
3: 2 minutes.
2: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
4: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
3: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
2: நிம்மதியானா 2 மணி நேரமா?
3: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
2: இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
3: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
2: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
3: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
2: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
3: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
5: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
3: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
2: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
3: நீரை சேமிப்போம்,
2: நாளையை பாதுகாப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
6: குமரி பமான் 01 இது கே கே எக்ஸ்பிரஸ் ஃபிலிம் ஹிட்ஸ் கொதூகலம் கொண்டாட்டம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. குமரி 101 இது கே கே எக்ஸ்பிரஸ் குதூகலம் கொண்டாட்டம்.

0: மற்றும் சிலம்பாட்டம் பட பாடல்கள்.
1: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
2: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
1: சவாலே சமாளி. எங்க, எப்படி, எப்போ வரும்? இப்ப வருமா?
2: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று காலை 9:02 பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். காலை 9:30 மலையாள கரையோர மக்களுக்காக கான கைரளி. காலை 10:30 நேர்களின் விமர்சனங்களை தாங்கி வரும் கடிதமும் கருத்தும் கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101, இது நம்ம எஃப்எம்ங்க. செய்தி சுருக்கத்துக்கு பிறகு பன்மொழி பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கும். ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 800 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தவேக ஈடுபடுத்துவது கண்டனத்துக்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டுத் திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் கூறியுள்ளார். சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
1: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
0: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
1: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101
0: குமரி பண்பலை 101.
2: நிலையத்தில் இருப்பது 9:03. ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்களே, காற்றலைகள் இனி வளவரப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் துவக்கமாக வருவது ஒரு ஹிந்தி பட பாடல்.

தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.

தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சட்டம் 1997 பிரிவு 3 கீழ் அரசாணை எண் 854 உள்துறை நாள் 14/12/2011 படி இடைமுடக்கம் செய்யப்பட்டு சட்டப்பிரிவு 4(3) படி OA நம்பர் 10/2016 நாள் 27/11/2018 படி சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா நிதி நிறுவனத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் திருவட்டார் குலசேகரம் மற்றும் பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்கள் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் 14/10/2026 அன்று காலை 10:30 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்ட நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து பகிரங்க ஏலத்தில் விடப்பட உள்ளது. மேற்படி ஏலத்தில் கொண்டுவரப்படும் அசையா சொத்துக்களின் விவரங்களை அலுவலக வேலை நாட்களில் மாவட்ட

ஆட்சியர் அலுவலக சி பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஏலமிடப்பட உள்ள அசையா சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் மாவட்ட அரசிதழில் அறிவிக்கை செய்யப்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட இணையதளம் www.kanyakumari.nic.in இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏலத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக ₹50,000 கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கன்னியாகுமரி அவர்கள் பதவியின் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும்.

0: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ்ஆ?
1: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
0: பிளாக் ஆக கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.
2: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன, உண்மையாவா? உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
5: 1-800-419-1800 and 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பம்பளை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நிலையத்தில் நிறுவப்பது 9:15 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் கூறி பண்பலை 101. நேர்கள் கேட்டறிந்து கொண்டிருப்பது பண்பலை பாடல்கள். நேர்களின் வருவது ஒரு கன்னட மொழி பாடல்.

0: ಶಿವನಾಮ ಮಂತ್ರ ಒಂದೇ ಅಮರ ದೇವಿಗೆ ಪರಮೇಶ ಪ್ರಾಣ ಜ್ಯೋತಿ ಮರಳಿ ತಾರೆಯ ಮರಳಿ ತಾರೆಯ ಮರಳಿ ತಾರೆಯ ಪರಮೇಶ ಪ್ರಾಣ ಜ್ಯೋತಿ ಮರಳಿ ತಾರೆಯ ಮರಳಿ ತಾರೆಯ ಈ ದೇಹದಿಂದ ದೂರನಾದೇಕೆ ಆತ್ಮನೇ ಈ ಸಾವು ನ್ಯಾಯವೇ.
1: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, DMARC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் கோரிப்பன்வேல் நூத்தி மஞ்சள் இன்று காலை 10:02 சவாலி சமாளி கேம் ஷோ நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பரும் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போ முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: பட்டாம் பூச்சிகளாய்
5: பண்பலை 101
4: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
5: தினந்தோறும் இரவு 8:05
4: பட்டாம் பூச்சிகள்.
5: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பை 105 இன்று காலை 12:00 சவாலே சமாளி கேம் ஷோ நேர்லை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். இனி வருவது ஹிந்தி மொழி பாடல்.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலே நூற்று ஒண்ணு.
1: நிலையத்தில் இருப்பது 9:30 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியம் குமரி பண்பலை 101. நேர்களே, காற்றலைகள் இனி வலம் வர இருப்பது கான கைரளி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல் பகுதிகளில் தடையற்ற வர்த்தக போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீர் பாதுகாப்பின் அவசியம் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 800 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் போல் வால்ட் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பரணிகா இளங்கோவனுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக்கா ஈடுபடுத்துவது கண்டனத்துக்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்னணு சரிபார்ப்பு நடவடிக்கையை 100% நிறைவு செய்யும் வகையில் இன்று மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக 61 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் கூறியுள்ளார். சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மாரத்தான் ஓட்டத்தில் இந்தியாவின் சவான் பர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நிமிச்சு வந்துதாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101.
2: நேரம் இப்போ காலை 10:02.
1: ஆரம்பமாகிறது சவாலி சவாலி கேம் ஷோ.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு.

0: நம்ம கேம் ஷோல இன்னைக்கு ஒரு சூப்பரான சாங்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்.
1: ஆமா, என்ன சாங் அப்படின்னா, என்ன படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கூலி படத்துல இருந்து நம்ம வந்து சூப்பரான ஒரு சாங் கேட்க போறோம், அப்புறமா தொடர்ந்து பேசுவோம். ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். சூப்பரான ஒரு சாங்கோட இன்றைய சவாலி சமாளி கேம் ஷோ நம்ம ஸ்டார்ட் பண்றோம்.
1: ஆமா, ஹாய் நாகர்கோவில் கே கே மக்களே, மற்றும் உலகம் எங்கும் நம்ம குமரி பண்பலை 120 கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நம்ம வந்து வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிடலாம். உங்க கூட பேசுறதுக்காக சைன் இன் பண்றோம்
0: ஆர்ஜே டி ஜெவின் மிக்ஸ்
1: லைன் ஆர்ஜே ஜே லிஜு.
0: வாங்க விளையாடலாம் நம்ம கேம் ஷோல. உங்களுக்காக மூணு ரவுண்ட் காத்துட்டு இருக்கு. முதல் ரவுண்ட் என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப பேசுற நீ இந்த ரவுண்ட்ல சம்சட்ட பொருட்கள்லாம் பேர்கள் அஜய் சொல்லிட்டே இருப்போம், நீங்களும் சொல்லிட்டே இருக்கணும். நீங்க அப்படி கண்டிப்பா சொல்லிட்டு சொல்லி வந்தீங்கன்னா நீங்க போகலாம் செகண்ட் ரவுண்ட். தனியே தன்னந்தனியே அதுல உங்களுக்காக என்ன இருக்கும் அப்படின்னா, நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுல ஒன்று மட்டும் தனித்து இருக்கும். அது எது ஏன் அப்படிங்கிற ரீசனோட சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்க போறீங்க நம்ம கேம் ஷோட ஃபைனல் ரவுண்ட்
1: சங்கிலி புங்கிலி கதவை தர. ஆமா, இதுல வந்து 10 பாக்ஸஸ் உங்களுக்காக இருக்கும். 1 to 10 ல இருந்து நம்பர்ஸ் செலக்ட் பண்ணி நீங்க ஒரு நம்பர் சொல்லிட்டீங்கன்னா ஜி பூம்பா அப்படிங்கிற மேஜிக்கல் வேர்டு சொல்லணும். சொன்னா பாக்ஸ் ஓபன் ஆகும், அதுல ஒரு டாஸ்க் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அதை முடிச்சிட்டீங்கன்னா பஸ் நீங்க தான் மாஸ்.
0: ஓகே, நம்ம கேம் ஷோல கலந்துக்கணும்னா நீங்க டயல் பண்ணலாம் 04652 அப்படிங்கிற கோட் நம்பர் பயன்படுத்தி 2602 4 என்ற நிலை 2972 7 2 என்ற நிலையில நீங்க டயல் செய்யலாம். அல்லது 8903257039 என்ற மொபைல் எண்ணிலும் நீங்கள் டயல் செய்யலாம். ஓகே, நம்ம கேம் ஷோட ரூல்ஸ் சொல்லி நம்ம முதல் நேரம் சந்திக்க போகலாம். நம்ம கேம் ஷோட ரூல் என்ன அப்படின்னா, மாதம் ஒரு முறை மட்டுமே ஒரு நேர் கலந்து கொள்ள முடியும். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, போனை ஸ்பீக்கர் போட்டு பேசாம காது பக்கத்துல வச்சு நாங்க சொல்றதை கேட்டு நீங்க பேசுனீங்கன்னா உங்க வாய்ஸ் உலகமெங்கும் சூப்பரா கேட்கலாம்.
1: ஆமாங்க, சரி ரூல்ஸ் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம், நம்ம நேர்கிட்ட பேச ரெடி ஆகலாமா?
0: சந்திக்கலாம், வாங்க விளையாடலாம் சவாலி சமாளி கேம் ஷோ. யாரு?
1: வணக்கம்,
0: பேசலாம். யாருமா பேசுறீங்க?
1: வணக்கம்.

0: சமாளி சமாளி கேம் ஷோட முதனியர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாலப்பள்ளத்திலிருந்து மனோகரா.
0: அனுகிரகா முதல் ரவுண்ட் போயிடலாமா? சரி ஓகே.

0: அனுகிரகா முதல் ரவுண்ட் போயிடலாமா? சரி ஓகே. உங்களுக்கான வார்த்தைகள் மா மா
1: கேக்குதாமா?
0: கேக்கலீங்களா? சரி ஓகே. மா இலை வாழை இலை வலை இலை. ஆஹா, இலை ஆல்ரெடி சொல்லிட்டோமே.
1: அச்சோ, சரி பரவாயில்ல, அடுத்த டைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேமா?
0: சூப்பரா விளையாண்டீங்க, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
5: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
4: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
5: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
6: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் நம்ம டிஜி மார்ட்டின் மெகா மந்தன் EMI மேலா. முன்பணமே இல்லாம உங்க மனசுக்கு பிடிச்ச LED டிவி, AC, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிச்சன் அப்ளையன்சஸ் எங்கேயுமே இல்லாத குறைந்த விலையில் வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 25 முதல் 30 வரை மட்டுமே. டிஜி மார்ட்
7: ஸ்டேடியம் எதிரில், நாகர்கோயில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
8: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
9: DMARC, LFAC,
8: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில், 9842111364.
10: ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். சவாலி சமாளி கேம் ஷோவில்
11: நாகர்கோவில் கால்.

0: 1-9-8-8-7-0.
1: நாகர்கோவில்
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: அடுத்த
4: நேயர் எப்படி விளையாடுறாங்க சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம் சொல்லும் நேயர் யார் இங்கிருந்து? கலீர் ரஹ்மான் ஐயா வணக்கம். ஓகே, முதல் ரவுண்ட் போயிடலாமா? சரி, முதல் ரவுண்ட்ல உங்களுக்காக என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, செங்கல், கருங்கல், வாருங்கல், கருங்கல், பொங்கல். ஆஹா, பொங்கல் நம்ம இன்னும் சொல்லலையே ஐயா. மீண்டும் வரலாம்.
5: கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆற்றுப்படுத்தினர் பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதால் தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் 5/10/2026 வரை வரவேற்கப்படுகின்றன. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு மாத தொகுப்பூதியம் ₹28,000, பணியிட எண்ணிக்கை 1. பணிபுரியும் இடம் கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையம். கல்வித் தகுதி: சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள், பொது நிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம் மற்றும் சமுதாய வள மேலாண்மை இவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட முதுகலை பட்டம். அல்லது சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள், பொது நிர்வாகம் இளநிலை பட்டம் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமுதாய வள மேலாண்மை ஆகியவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட இளங்கலை பட்டம் மற்றும் திட்டம் உருவாக்குதல் மற்றும் செயலாக்கம் அனுபவம், கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வையில் 2 ஆண்டுகள் அனுபவம், சமூக நலன் மற்றும் பெண்கள் வளர்ச்சித் துறையில் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை. மேலும் கணினி அறிவு உடையவர்களாகவும் இருத்தல் வேண்டும். 1/9/2026 அன்று 42 வயதிற்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். ஆட்சிப்படுத்தினர் பணிக்கு மாத தொகுப்பூதியம் ₹23,000, பணியிட எண்ணிக்கை 1. பணிபுரியும் இடம் கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையம். கல்வித் தகுதி: சமூக பணி, சமூகவியல், உளவியல், பொது சுகாதாரம், மனநலம் இவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட இளங்கலை பட்டம் அல்லது ஆலோசனை மற்றும் தகவல் தொடர்பு பாடப்பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். அரசு நிறுவனம் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆகியவற்றில் குறைந்தபட்சம் 1 ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பணி அனுபவம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை. அவசர உதவி தொலைபேசி சேவைகளில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை. மேலும் கணினி அறிவு உடையவராகவும் இருத்தல் வேண்டும். 1/9/2026 அன்று 42 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். மாதிரி விண்ணப்ப படிவம் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாக வலைதளம் www.kanyakumari.nic.in வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேற்கூறிய பதவிக்கு தகுதியுள்ள நபர்களிடமிருந்து பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பம் 5/10/2026 அன்று மாலை 5:30 மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 3வது தளம், இணைப்பு கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகர்கோவில் 629001 என்ற முகவரியில் வந்து சேரும் வகையில் அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பம் மற்றும் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் வந்து சேராத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

0: ஆகாஷவாணியின் நகர்கோவில் வானொலிக்கும் மதிப்பண்பாடி 100.1 சவாலி சமாளி கேம் ஷோல உங்களுக்கு சூப்பரான ஒரு பாடல் ஒரு பகுதி. என்ன பாடல்
1: என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிராகன் படத்துல இருந்து சூப்பரான ஒரு சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101. இது சவாலி சமாளி கேம் ஷோ.

0: கேட்டுட்டே இருக்கிறது குமரி பண்பலை 101 சவாலே சமாளி கேம் ஷோ.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 நாகர்கோவில் பட்டசாலியின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.
0: சவாலி சவாலி கேம் ஷோட கடைசி கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சுங்க. இன்னைக்கு 2 நேயர்கள் வந்து பங்கேற்றாங்க. அவங்க பேரை வந்து சொல்லிடலாமா?
1: கண்டிப்பா. பாலப்பழத்துல இருந்து அனுகிரகா, புதுக்குடியிருப்புல இருந்து கலிபாக
0: முயற்சி பண்ணாங்க,
1: ட்ரை பண்ணாங்க.
0: ஆமா, ஆனா பரவாயில்ல, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து சாங் வருதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நிகழ்ச்சியோட நம்ம எண்ணுக்கு வந்துட்டோம். அதனால எல்லாருக்கும் வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்.
1: நீங்க
0: வீக்கெண்ட வந்து ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க. அடுத்த வீக்கெண்ட்ல நாம வந்து இதே மாதிரி ஒரு அழகான கேம் ஷோவோட வரோம், உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு

0: இருந்து சவாலி சமாளி கேம் ஷோ
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது காலை 10:30.
1: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.

கடிதமும் கருத்தும். ஹாய் வணக்கம் என் அன்பான நேயர்களே, மனசுல சொல்லணும்னு நினைச்ச ஒரு வார்த்தை காகிதத்துல எழுதப்பட்ட ஒரு கடிதம், வாழ்க்கையை பற்றி ஒரு அழகான கருத்து, அப்படி உங்க மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகளுக்கு குரல் கொடுக்க வர நிகழ்ச்சி தான் கடிதமும் கருத்தும். உங்க எண்ணங்கள், உங்கள் அனுபவங்கள், உங்கள் அன்பான வார்த்தைகள் இப்போ இந்த காற்றலை வழியாக 1000 இதயங்களை சென்றடைய போகுது. நான் உங்கள் திலகவதி. வாங்க மனசோட பேசலாம், மனசோட கேட்கலாம். ஆரம்பிக்கலாமா கடிதமும் கருத்தும்? இம்மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். திங்கள் நகர் ஞான பிரகாசம், இவர் அன்று காலை இடம்பெற்ற முற்றத்தில் என்று நிகழ்ச்சியில் அண்ணன் தம்பி உரையாடலில் குமரி மாவட்ட காலநிலை பூக்கள் உற்பத்திக்கு பயன் தருவதையும் ஆசிய கண்டத்தில் சிறப்பு சேர்க்கும் முதல் இடம் கொண்ட தோவாளை மலர்ச்சந்தை, அதை சுற்றி உற்பத்தியாகும் பல்வேறு மலர் வகைகளை நினைவூட்டியது அருமை. அறிவிப்பாளர் இருவருக்கும் நன்றி கலந்த பாராட்டுக்கள். தொடர்ந்து அன்று பிற்பகல் மணி 12:50 இடம்பெற்ற நலமாய் வாழ்வோம் நிகழ்வில் உலக பிசியோதெரபி தினத்தை முன்னிட்டு முடக்குவாத சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ வில்சன் அவர்களின் தகவலில் பிசியோதெரபியின் அடிப்படை கருத்துக்களை தெரிவித்து இதனால் ஏற்படும் இதய பாதிப்பு முடக்குவாதத்தின் கருத்துக்களை நினைவூட்டியதுடன் பிசியோதெரபி என்ற வாத நோய், கழுத்து பிடிப்பு, கை கால் மரத்து போவது மற்றும் அறுவை சிகிச்சையின் பின் சில உடல் பாகங்கள் செயல்பட என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவாக தெரிவித்தார். நன்றி. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, இவர் இம்மாதம் 9ஆம் தேதி காசிபு முனிவரின் ஆன்மீக யாத்திரைக்கு தடையாக இருந்த 2 அரக்கர்களின் தலையை தேங்காய் போல் உடைத்து சின்னா பின்னமாக்கினார் விநாயகர். இன்னும் அசுரவதம் செய்த வரலாறு பார்வதி தேவியின் தூண்டுதலால் தான் விநாயகரால் நிகழ்த்தப்பட்டது. இப்படி திருக்கழுக்குன்றம் வண்டுவன விநாயகர் கோவிலில் நின்று கணபதி உலா நிகழ்ச்சியில் நேரடி கேட்டபோது ஆன்மீக தகவல்கள் ஏராளம் கிடைத்தது. மிக்க நன்றி. அகஸ்தீஸ்வரம் பால்மணி, இவர் அன்று இரவு மணி 8:30 இடம்பெற்ற திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் அவள் என்னும் தலைப்பில் சென்னை எம் சுபா என்ற நேயர் தேர்வு செய்து அனுப்பிய அத்தனை பாடல்களும் இனிமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை இதயம் தொழ வைத்த நிலைய அறிவிப்பாளர் ராதிகா சிவகுமார் மற்றும் குமரி பண்பலை 101 இதயபூர்வ பாராட்டுக்கள். இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க செட்டியார் மடம் மணிகண்டன், திங்கள் நகர் ஞான பிரகாசம், பழவூர் நல்ல பெருமாள் ஆசாரி. மேலும் இம்மாதம் 12ஆம் தேதி காலை மணி 11:05 இடம்பெற்ற நேரலையில் விடாப்பிடியால் செய்த செயலால் விளைந்த விளைவுகள் என்ற தலைப்பில் பங்கேற்ற அனைத்து நேர்களின் கருத்துக்களும் சிந்திக்கும்படியாக இருந்தது. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்த நிலைய அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள். இந்த நிகழ்ச்சியை பாராட்டிய மற்ற நேர்கள் சென்னை பாரிநகர் சுபா, திங்கள் நகர் ஞான பிரகாசம், இரணியல் பழனியாண்டி பிள்ளை, நாகர்கோவில்

மந்திரமூர்த்தி, சக்திகாந்த் சரஸ்வதி. இம்மாதம் 9ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு தேனி நேரத்தில் ஒலித்த வெள்ளித்திரையில் பிரபல இசை அமைப்பாளர் இளையராஜா அவர்களின் மகனும் சிறந்த இசை அமைப்பாளருமான கார்த்திக் ராஜா அவர்களை பற்றியும், இவர் இசையமைத்த படங்கள் பற்றியும் பாடல்கள் பற்றியும் அறிய முடிந்தது. நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து அன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தேனி வளர்ப்பில் பெரும் வருமானம் பற்றி விவசாய பயிற்சிகள் பெற்று விவசாயம் சார்ந்த பல தொழில்கள் செய்து வரும் நுள்ளி விளை சுபாஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். இவருடைய வழிகாட்டுதல்கள் மூலம் பல வாலிபர்களுக்கு சுய தொழில் தொடங்கும் உத்வேகம் அளிப்பதாக இருந்தது. பண்பலைக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு மாத்தூர் செம்மன் விளை செல்லன். இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்ற நேர்கள் இரணியல் பழனியாண்டி பிள்ளை, திங்கள் நகர் ஞானப்பிரகாசம், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, அகஸ்தீஸ்வரம் பால்மணி. அடுத்த நேயர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. இவர் இம்மாதம் 10ஆம் தேதி காலை வட்டார செய்திகளில் வந்த விநாயகர் சதுர்த்திக்கு களிமண் சிலைகளை மட்டுமே விசர்ஜனம் செய்ய அனுமதி உண்டு, இன்னும் எந்தெந்த நீர்நிலைகளில் கரைக்க வேண்டும், மேலும் ஏவிஎம் கால்வாய் தூர்வாரி புத்தாக்கம் பெறும் தருவாயில் உள்ளது என பற்பல செய்திகள் சொற்ப நேரத்தில் உரைக்கப்பட்டது. போற்றி பண்பாடும் படியானதே, நன்றி 101 நிலையத்தாரே அப்படின்னு எழுதியிருக்காரு மாத்தூர் செம்மன் விளை செல்லன். இவர் இம்மாதம் 10ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு தேனி நேரம் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இங்கிலாந்து நாட்டின் பயின்று பணி சிறப்பாக வழங்கி வரும் செம்பொன் விளை திரு பிரவீன் சதீஷ் ராஜா அவர்களுடனான நேர்முகத்தில் அந்த நாட்டு பணிகள் சம்பந்தமாகவும், நமது நாட்டில் போட்டித் தேர்வுகள் எதிர்கொள்ள மாணவர்கள் எவ்வாறு ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும் மற்றும் இது சம்பந்தமாக வழங்கிய அறிவுரைகளும் வழிகாட்டுதல்களும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கு நன்றி. இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்ற நேர்கள் இரணியல் பழனியாண்டி பிள்ளை, செட்டியார்மடம் மணிகண்டன், சக்திகாடன் சரஸ்வதி. அடுத்து வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:02 சென்னை வானொலியால் படைக்கப்படும் மீனாட்சி விலாச குடும்பத் தொடரை கேட்டு மகிழ்வது வழக்கம். தினம் ஒரு முக்கிய கருத்தை மையமாக வைத்து விழிப்புணர்வு நாடகமாய் நடத்தி மக்கள் பலர் மனங்களை கவர்ந்து சிறப்பிக்கும் தமிழ் அறிஞர் முனைவர் சுந்தர ஆவடையப்பன் மற்றும் குழுவினருக்கு பாராட்டுக்கள். முக்கியமாக கடந்த வெள்ளியன்று நைட்டி பெர்முடாஸ்க்கு தகுந்த விளக்கம் தந்து வினையறியாது பொதுவெளியில் உடுத்தி உலாவும் ஆண் பெண் பலரும் விழித்துக் கொள்ளும் நல்வாய்ப்பாய் அமைந்தது, மிகவும் சிறப்பு. ஆகாஷ்வாணியில் அலை தொடர்பில் நேர்களுக்கு வழங்கி மகிழ்விக்கும் குமரி பண்பலை 101க்கு மனப்பூர்வ பாராட்டுக்கள். தெளிர்காங்க அகஸ்தீஸ்வரம் பால்மணி. அடுத்த நேயர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. இவர் இம்மாதம் 11ஆம் தேதி வாராய்தோழி நேரலையில் ஆபத்தில் ஒரு அழைப்பு, பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசர உதவி எண்கள் என்ற நேரலையில் நேர்கள் கலந்து கொண்டு தெரிவித்த அனைத்து கருத்துக்களும் மிகவும் பயனுள்ளதாகவே இருந்தது. இன்னும் பற்பல கட்டணமில்லா அலைபேசி எண்ணை தோழியருக்கு உரைத்தது நன்றி. நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளர் முத்து ஆனந்தி அவர்களுக்கு பாராட்டுக்கள். இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்ற நேர்கள் இரணியல் பழனியாண்டி பிள்ளை, பூதப்பாண்டி முத்துலட்சுமி. அகஸ்தீஸ்வரம் பால்மணி. இவர் இம்மாதம் 12ஆம் தேதி இரவு 8 மணிக்கு இடம்பெற்ற இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் சொல்லில் சிறிது உணவில் பெரிது என்ற குறுந்தொகை மக்களின் சிறப்பை தன் உரையின் மூலம் விவரித்து சிறப்பித்த முனைவர் டெல்வின் அவர்களுக்கும் குமரி பண்பலைக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்ற நேர்கள் இரணியல் பழனியாண்டி பிள்ளை, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, செட்டியார்மடம் மணிகண்டன், திங்கள் நகர் ஞானப்பிரகாசம்.

கடித வழி கருத்துக்களில் உங்கள் எண்ணங்களை அறிந்து கொண்டோம். இனி SMS வழி நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை கேட்கலாம். துவரங்காடு முத்து ஆசாரி, இவர் இம்மாதம் 21 காலையில் குறுஞ்செய்தியை கேட்டபோது அதில் மாம்பழச்சாறு பற்றி சொன்னது சிறப்பாக இருந்தது. அறிவிப்பாளர் இருவருக்கும் பாராட்டுக்கள். தொடர்ந்து வந்த வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் எனக்கு வால்டர் வெட்வெல் என்ற திரைப்படத்தில் உள்ள பூங்காற்று என்ற பாடல் ஒலிபரப்பிய பண்பலைக்கு மிக்க நன்றி. இம்மாதம் 22 காலையில் இடம்பெற்ற தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியில் காண்டாமிருகம் பிறந்த தினம், உலக ரோஜா தினம், பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் பிறந்த நாள், நடிகை வரலட்சுமி மறைந்த நாள் என பல தகவல்கள் அறிய முடிந்தது. அறிவிப்பாளர் இருவருக்கும் நன்றி கலந்த பாராட்டுக்கள். புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான், இவர் இம்மாதம் 21 முற்பகல் 11:10 துவங்கிய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் நேர்கள் முன்னிசை கேட்டு பாடலை கண்டுபிடித்து பாடி தன் விருப்ப பாடலை பாடி அசத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்று உற்சாகம் ஊட்டிய நிலைய அறிவிப்பாளர் சபரி வெண்ணிலா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்ற நேயர் துவரங்காடு முத்து ஆசாரி. மேலும் இவர் இம்மாதம் 23 காலை 10 துவங்கிய வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற புத்தகத்திலிருந்து அரிய கருத்துக்கள் கிடைத்தது. நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்தால் மதிப்பு மரியாதையும் உயரும். நல்ல நட்புகள் தான் கடைசி வரைக்கும் துணை நிற்கும். நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து நாமும் நல்வழியாக நடப்போம் போன்ற அரிய கருத்துக்களை அறிய முடிந்தது. ஒவ்வொரு மனிதர்களும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்போம் போன்ற அருமையான கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கிடைத்தது. நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற கலைமகள் பாலசுப்பிரமணியம் மற்றும் வதனஸ்ரீ பரமேஸ் இருவருக்கும் பாராட்டுக்கள். தொடர்ந்து அன்று முற்பகல் மணி 11:30 துவங்கிய நேரலையில் ஒரு நல்ல சொல் உங்கள் நாளை மாற்றி இருக்கிறதா என்ற நேரலையில் பல நேர்கள் கலந்து கொண்டு அற்புதமாக உரையாற்றி சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற நிலை அறிவிப்பாளர் அவர்களுக்கு நன்றி கலந்த பாராட்டுக்கள். மேலும் இவர் இம்மாதம் 24 காலையில் இடம்பெற்ற குண்டக்க மண்டக்க நேரலையில் நேர்கள் 3 சுற்றுகளிலும் கலந்து நடித்து கலக்கி அசத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற நிலை அறிவிப்பாளர் இருவருக்கும் பாராட்டுக்கள். இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்ற நேயர் துவரங்காடு முத்து ஆசாரி. நாகர்கோவில் கோபால், இவர் குமரி பண்பலை 101 இடம்பெற்ற வெள்ளித்திரை நிகழ்ச்சி மிகவும் சூப்பர் அப்படின்னு SMS பண்ணியிருக்காரு. பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, இவர் இம்மாதம் 23 காலை 10:00 வலம் வந்த வாசிப்பை சுவாசிப்போம் நேரலை நிகழ்ச்சியில் நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை புத்தகத்தின் கருத்துக்கள் மிக மிக அருமை. நல்ல நட்புகளை தேடுங்கள் என்கிற கருத்து நல்ல சிந்தனையை தூண்டியது. நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி கலந்த பாராட்டுக்கள். தொடர்ந்து அன்று முற்பகல் 11:08 வலம் வந்த பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சியில் கொட்டாரம் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு நல்ல முறையில் சிறப்பித்தார். நிகழ்ச்சிக்கு நல்ல ஊக்கத்தை கொடுத்து சிறப்பித்த நமது அறிவிப்பாளர்கள் கிருபா கணேஷ் அவர்களுக்கும் தங்கலட்சுமி ஜனார்த்தனன் அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்ற நேயர் துவரங்காடு முத்து ஆசாரி. தொடர்ந்து இவர் அன்று மாலை 3:00 வலம் வந்த வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் தேவா அவர்களின் இசையில் வலம் வந்த பாடல்களும் அவர் பாடிய பாடல்களும் அவரை பற்றிய தகவல்களும் மிக மிக அருமை. நிகழ்ச்சிக்கு மெருகூட்டும் விதமாக பிருந்தாஜி அவர்களும் நல்ல முறையில் சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து அன்று இரவு 8:30 வலம் வந்த திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் நமது நேயர் இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை அவர்களின்

தொகுப்பில் புன்னகை பாடல்கள் அருமையாக வலம் வந்தன. திரைக்களஞ்சியத்திற்கு ஏற்றாற் போல இணைப்புரை வழங்கி சிறப்பித்த நமது அறிவிப்பாளர் ராதிகா சிவகுமார் அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். திட்டுவிளை சாபி, இவர் இம்மாதம் 20 காலை 11 ஒலிபரப்பு செய்யப்பட்ட பொது அறிவு நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நேர்கள் பதிலும் சிறப்பாக இருந்தது. இந்நிகழ்ச்சி மூலம் பல அறிந்திடாத ஆச்சரியமூட்டும் விஷயங்கள் அறிந்து கொண்டேன். நன்றி. தொடர்ந்து இம்மாதம் 23 இரவு 8:30 திரைக்களஞ்சியம் பகுதியில் புன்னகை என்ற தலைப்பில் இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை அவர்கள் எழுதி அனுப்பிய பாடல்கள் அனைத்தும் சிறப்பு. துவரங்காடு முத்து ஆசாரி, இவர் இம்மாதம் 20 பிற்பகல் 3:02 தேனின் நேரத்தில் தினசரி அலுவல்களை முறைப்படி சரியாக செய்து முடிப்பது எப்படி என்ற நேரலையில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நேரலையில் நான் கலந்து கொண்டு எனது கருத்தை வெளிப்படுத்தினேன். வாய்ப்பிற்கு நன்றி.

0: கடிதம் கருத்தும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. உங்கள் அன்பான கடிதங்களும் மனதை தொட்ட கருத்துக்களும் இந்த நேரத்தை ரொம்பவே அழகாகிவிட்டது. தொடர்ந்து உங்க எண்ணங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டே இருங்க. உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், கடிதமும் கருத்தும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 4. வாட்ஸ்அப் மூலமாவும் உங்க கருத்துக்களை அனுப்பலாம். அதற்கான எண்கள் 9442-43-0243. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச குமரி பண்பலை 101 எப்போதும் இணைந்தே இருங்க. பாய் பாய், டேக் கேர்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு திலகவதி பிரம்மபுத்திரன், நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
3: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
2: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
3: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
2: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
4: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
7: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
6: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
7: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
6: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
7: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
6: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
7: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது.
6: முல்லைச்சரம்.
8: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
9: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
10: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன், போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
11: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
12: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேர்களது உங்கள் நேருக்கு இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நாகர்கோவில் பட்டகசாலையில் உள்ள கால்வின் மருத்துவமனை வழங்கும் ஹார்ட் அட்டாக்கும் கார்டியக் அரெஸ்டும் ஒன்றா? இதுகுறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

0: இங்க நான் பார்த்த இந்த ஒரு மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க?

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா மகளிர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும், ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஷ்னா சின்னப்பா இணை வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வந்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஆரோக்கியமான இந்தியா அவசியமாகிறது என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் தொடர்வதாக கூறியுள்ளதாக திமுக, சட்டம் ஒழுங்கை தவேக முறையாக பராமரிக்காததே இதற்கு காரணம் என்று குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்களின் குறைகளுக்கு பதிலளிக்காமல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதுதான் தவேகவின் கொள்கையா என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் வண்ணமயமான காற்றாடி திருவிழா இன்று நடைபெற்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது முற்பகல் 11:02. கேட்கலாம் ஏக் சூர்.

நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் முற்பகல் 11:08. ஆரம்பமாகுது குமரி பண்பலையுடன். குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில நாம முதல்ல ஒரு பாடல் தான் கேட்க போறோம். கேளுங்க, உங்களுக்காக எந்திரன் படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

குமரி பண்பலையுடன் நேரலை ஆரம்பமாயாச்சு. உங்களுக்கு முன்னாடி நம்ம சொன்னபடி இன்னைக்கு அழகான ஒரு டாபிக் உங்களுக்காக காத்திருக்குங்க. அதாவது நீங்க வியந்து ரசித்த வரலாற்று நினைவு சின்னம் அப்படிங்கறத பத்தி தான் டாபிக் கொடுத்திருந்தோம்.

கொடுத்த வரலாற்று நினைவு சின்னம் அப்படிங்கறத பத்தி தான் டாபிக் கொடுத்துருந்தோம். நீங்க அவங்க கூட குடும்பத்து கூட போன ஃபேமிலி டூரா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போன ஃபேமிலி ட்ரிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போன ஜாலியான ட்ரிப்பா இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி. அப்போ அப்படி போகும்போது நீங்க பார்த்து ரசிச்சா, டடா இவ்வளவு உயரமா இருக்கே, கழுத்து வலிக்கிற அளவுக்கு உயர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கே அப்படின்னு ரசிச்ச ஒரு நினைவு சின்னமா இருக்கலாம். இல்லாட்டி இவ்வளவு பாரம்பரியத்தை வந்து எப்படி கட்டி காப்பாத்திருக்காங்க, இவ்வளவு பெரிய ஆர்கிடெக்சர்ல எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்க வியந்து ரசிச்ச நினைவு சின்னங்கள் பத்தி இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசலாங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்ம நம்பர் சொல்றோம், மொபைல் நம்பர் சொல்றோம், 8903257039. நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக நேயர் ஒருத்தர் காத்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம். சரி, அந்த நேயருக்கு இணைப்பு கிடைக்கல, அதனால நம்ம அடுத்ததா வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் உங்களுக்காக. குரு படத்துல இருந்து சூப்பரான சாங் வருது, ஏ ஆர் ரஹ்மான் இசையில, கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் குமரி FM 101.

0: சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமார்க், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111 1964.

0: நீங்க கேட்டுட்டே இருக்கிறது குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து குமரி பண்பலையுடன். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் பேசுறாங்க, யார் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாங்கள்

0: நிகழ்ச்சியில் அந்த நேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரி, நம்ம வந்து நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டோம் இல்லைங்களா, குரு படத்துலேருந்து ஆறுயிரே அப்படிங்கிற சாங். நம்ம வரலாற்று நினைவு சின்னங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மகாலும் ஒரு வரலாற்று நினைவு சின்னம் தான். நம்ம நிறைய பேர் வந்து ஸ்கூல் டூர் போயிருப்போம், காலேஜ் டூர் போயிருப்போம், இல்லை நம்ம குடும்பத்தோட ஃபேமிலி ட்ரிப் போகும்போதும் இந்த மகாலை வந்து பார்த்துருப்போம். ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால உங்கள் எல்லாருக்குமே வந்து இதை பற்றி தெரியும். இதில் வந்து இந்த திரைப்படத்தில் திருமலை நாயக்கர் மகாலில் இந்த திரைப்பட பாடலில் வந்து எடுத்திருப்பாங்க, குரு படத்துலேருந்து ஆறுயிரே அப்படிங்கிற பாடலில் வந்து. இந்த படத்துக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் ராஜீவ் மேனன், இயக்குனர் மணிரத்னத்துடைய இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் ஆர்ட் டைரக்டர் ராஜீவ் மேனன் இந்த மகாலை வந்து அவ்வளோ வித்தியாசமாக ஒரு மிகப்பெரிய வீடு மாதிரி தயாரித்து கொடுத்துருப்பாங்க ஷூட்டிங்காக. அப்படி அழகாக இந்த பாடல் வந்து அங்கே ஷூட் பண்ணாங்க. இதே மாதிரி திருமலை நாயக்கர் மகாலில் இன்னொரு திரைப்பட பாடலும் ஷூட் பண்ணியிருக்காங்க, என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். அதுக்குள்ளே ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101. இது குமரி பண்பலையுடன்.
1: கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவியருக்கு 2026-2027 ஆண்டிற்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிபந்தனைகளாவன: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணாக்கர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ₹2,50,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: 2026-2027 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யுனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்

omis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் 18/9/2026 முதல் 21/10/2026 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் முற்பகல் 11:25 நிமிடம். குமரி பண்பலை 101 நீங்க கேட்டுட்டே இருக்கிறது குமரி பண்பலையுடன். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குரு படத்துலேருந்து அந்த சாங்கை கேட்டோம். அந்த சாங் வந்து எங்கே ஷூட் பண்ணோம் அப்படிங்கிற விவரத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? திருமலை நாயக்கர் மகள். அதே மாதிரி மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான இன்னொரு திரைப்படத்துலேருந்து இதே திருமலை நாயக்கர் மகளில் அவருடைய படத்துக்கான ஒரு பாடல் ஷூட்டிங் வந்து நடந்ததுங்க. அது என்ன பாடல்னுங்கிற நாங்கள் இப்போ சொல்லலை, இந்த பாட்டு வருது, அதை கேட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101. இது குமரி பண்பலையுடன்.

0: நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் முற்பகல் 11:31 தாண்டி 32 வந்து நோக்கி போயிட்டே இருக்கும். குமரி பண்பலை 101 நீங்க கேட்டுட்டே இருக்கிறது குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் அடுத்ததா நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசன்
0: கன்னியாகுமரி. யார் பேசுறீங்க திரும்ப சொல்லுங்க. அருமனை கமலாசனன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய இல்ல மனதில் நின்ற நினைவு சின்னம், வரலாற்று நினைவு சின்னம்னா எதை சொல்லுவீங்க? ஆமா, அப்படியா?
1: வந்து அந்த கோட்டை வந்து மரத்தாலே முழுக்க முழுக்க மரத்தாலே செய்திருக்கோம், முழுக்க முழுக்க மரத்தாலே செய்திருக்கு.
0: சரிங்க.
1: அந்த கோட்டையில வந்து முதல்ல வந்து வரவேற்பறை, வரவேற்பறை, அப்புறம் ஆடல் பாடல் அறை, அப்புறம் பிளாட்ஃபார்ம், மக்கள் இருந்து அமர்ந்து நீதி சொல்லக்கூடிய இடம், அப்புறம் உள்ள போயிருக்குன்னா அறைகள், மன்னர் உடைமாற்று அறை, வாழ் வைக்கும் இடம், நாட்டியம் ஒளிந்திருந்த பார்க்கும் அறை, அப்புறம் வந்து நீங்க வந்து சத்தியா விருந்து, விருந்து உபசாரண அறை, அங்க வந்து தாலி, ஏகப்பட்ட தாலி தாலிகள் இருக்கும், அவ்வளவு பயங்கரமா இருக்கும், ரொம்ப விசித்தமா இருக்கும். இதெல்லாம் போக இதெல்லாம் முடிச்சு ஜனங்கள் வந்து கை கால கழுவுறதுக்கு நீராளி குளம் இருக்கு.
0: சரிங்கலயே,
1: அது வந்து ஒரு அரசியல், ஒரு ஒரு பண்பெல்லாம் காட்சியா இருக்கு.
0: சரிங்க சரிங்க. அப்ப உங்க மனதை கவர்ந்த ஒரு வரலாற்று நினைவு சொன்னா நம்ம குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்மநாபபுர அரண்மனை. சரிங்க சரிங்க, அருமை அருமை, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: நம்ம வேற மாவட்டத்துல இருக்கிற இல்ல வேற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று நினைவு சின்னத்தை சொல்லுவாங்க நேயர்கள் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா நம்ம மண்ணின் பெருமையை விட வேற என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம குமரி மாவட்டத்துல இருக்கிற பத்மநாபபுரம் அரண்மனை பத்தி அவங்க அருமையா பேசினாங்க. அதுதான் தனக்கு பிடித்த, தான் பார்த்து வியந்த ஒரு வரலாற்று நினைவு சின்னம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம பாடலுக்கு வரலாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி திருமலை நாயகர் மஹால், மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயகர் மஹால்ல படமாக்கப்பட்ட பாடல்கள் ஒன்று குருன்னு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா நம்ம கேட்டது

0: திரைப்படத்துல இருந்து கண்ணாளனே. இந்த சாங்ல வந்து உங்களுக்கு தெரியும், இந்த திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்துல வெளிவந்தது தான். ராஜீவ் மேனன் தான் இதுக்குமே வந்து ஆர்ட் டைரக்டரா இருந்தாரு. அதே திருமலை நாயக்கர் மஹால்ல வந்து வித்தியாசமான ஒரு இஸ்லாமிய பண்டிகை வந்து எப்படி இருக்கும், இல்ல அவங்க ஒரு விழா வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அலங்காரம் பண்ணி ஆர்ட் டைரக்டர் வந்து அவர் வந்து கொடுத்திருப்பாரு. அந்த பின்னணியில இந்த பாடல் வந்து திரைப்படமாக்கப்பட்டது. இது அடுத்தது நம்ம பாடல் தான் கேட்க போறோம். இந்த பாடலுமே திருமலை நாயக்கர் மஹால்ல தான் எடுத்திருக்காங்க. அது என்ன பாடல் அப்படிங்கறத நான் சொல்ல, வழக்கம் போல நீங்களே கேளுங்க, கேட்டுட்டே இருங்க. இது குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன்.
1: பண்பலையின் பாசமிகு நேயர்கள் கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

0: நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் ஒரு பகல் 11:36 கேட்டுக்கிட்டே இருக்கிறது குமரி பண்பலை 101.1 குமரி பண்பலையுடன். நேர்கள் வந்து வியந்து ரசித்த வரலாற்று நினைவு சின்னங்கள் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேசின நேயர் நம்ம குமரி மாவட்டத்தில இருந்து பத்மாபுரம் அரண்மனை பத்தி பேசினாரு. அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கும். பேசுறது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பேச சொல்லுங்க சார்.
1: அதுக்கு அப்புறம் சிவாஜி கணேசன் அவர்களே கைத்தாறுல தூக்கப்பட்ட இடத்துலயே ஒரு நினைவு திட்டம் இடத்த விலக்கில வாங்கி ஒரு போட்டோ எல்லாம் அமைச்சு அதுல திருப்பத சிலை எல்லாம் கட்டி அது நம்ம மதிப்பீட்டு ஜுவல் நேர்வுகளும் சிறந்த தலை உண்மை. நாங்க இடத்த போயிருக்கோம். அந்த கல்பட்டு எல்லாம் இருக்கு நடந்த செலவுகள். அப்புறம் நம்ம தமிழக அரசு போட்டோ எல்லாம் கட்டி அற்புதமா வச்சிருக்கு. வாழ்க்கையிலே கிடைக்கிறது பெரிய பொறுத்துக்கலாம். போன ஒரு 1 மாசம் முன்னாடி அங்க போய் தமிழோட போய் சென்னை போய் போய் இறங்கி பாத்துட்டு தான் போனேன் சொல்லிக்கொண்டு வாழ்த்து பெரிய நன்றி வணக்கம் சபா.
0: நன்றி நன்றி. ஆமாங்க, இவங்க பார்த்து வியந்து ரசித்த இடம் அப்படிங்கறது வீரபாண்டிய கட்டபொம்மனின் நினைவிடம் அப்படிங்கறத பத்தி இவங்க சொன்னாங்க. அடுத்து வரக்கூடிய நேர்களிடம் பேசிட்டு நம்ம அந்த பாடல வந்து கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்கன்னு பேசுறீங்க?
2: சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான்மா.
0: சரிங்க சார், நீங்க சொல்லுங்க.
2: வியந்து ரசித்த வரலாற்று சின்னம், நினைவு சின்னம். உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் வியந்து ரசித்த வரலாற்று சின்னங்கள் ஏராளமா இருக்கும். ஒரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி, சில வருடங்களுக்கு முன்பு, இந்த மகாமதிபுரத்துல அந்த சின்னங்கள் தான் ரொம்ப அற்புதமான ஒரு தலைநுட்பத்தோட அந்த கால பல்லவ ராஜாக்கன்மார்கள் செய்த ஒரு தலைநுட்பத்தை நான் கண்டு வியந்தேன்.
0: சரி,
2: அதே மாதிரி ஒரு வியப்ப நம்ம தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துல தென்குமரியில இருக்கிற ஐயன் திருவள்ளுவர் சிலையும் அதே மாதிரிதான். 130 உயரத்துல ஒரு எந்த விதமான புடிமானமும் இல்லாம சுனாமியில கூட அசைய முடியாத அளவுக்கு உலக புகழ் பெற்ற நம்ம ஒரு நினைவு சின்ன நம்ம வள்ளுவனை திருவள்ளுவர் சிலகம். அந்த உலக நாடுகளே வியந்தது. எல்லா நாட்டுல உள்ள இதுகளையும் அசந்து கொடுத்தது சுனாமியில. அந்த இதை ஒண்ணு பாருங்க, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம மாவட்டத்துல இருக்கிறதுனால அதனுடைய தனிமை நம்ம தெரியாம இருக்கிறோம். உலக நாடுகளே இன்னும் வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு ஐயன் வள்ளுவர் சிலை இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்தை நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து அதாம

0: உண்மையிலே என்ன வந்து ரொம்ப வியந்து ரசிக்க வைத்த ஒரு நினைவு செல்லும் சொல்லி என்னுடைய உரையை குமரி பண்பலை அன்பு சகோதரி நிகழ்ச்சியேற வாய்ப்பு.
1: சரிங்க, நன்றி நன்றி நன்றி. இந்த நேயர் வந்து சொன்னது இரண்டு நினைவு சின்னங்கள் பற்றி இவங்க பேசினாங்க. அடுத்ததாக வரக்கூடிய நேயர்கிட்டையும் பேசிட்டு நம்ம அந்த பாடல் கேட்கலாம். என்ன வரிசையாக நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. வணக்கம், குமரி பண்பலையுடன் யாருங்க இது பேசுறீங்க?
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம்,
2: நல்லா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கும். பேர் ஊர் சொல்லுங்கம்மா.
2: சவரியம்மாள் வடக்கு கோணம் மேம்.
1: சவரியம்மாள் வடக்கு கோணம், சொல்லுங்க. நீங்க வந்து வியந்து ரசித்த ஒரு நினைவு சின்னம், வரலாற்று நினைவு சின்னம்.
2: மாத்தூர் தொட்டில் பாலம்.
1: மாத்தூர் தொட்டில் பாலம், சரிங்க. இத வந்து நீங்க எப்ப ஃபேமிலி கூட போனப்ப பாத்தீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போனப்ப பாத்தீங்களா?
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட போச்சுல மேம்.
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போ? காலேஜ் டைம்லயா ஸ்கூல் டைம்லயா?
2: இல்ல மேம், சும்மா ஒரு லொகேஷன்ல
1: பெருமையை சொல்லக்கூடிய ஒரு நினைவு சின்னம்னு அதை சொல்ல முடியாது. அது ஒரு சுற்றுலா தலத்தினுடைய ஒரு என்ன சொல்றோம், ஒரு பதிவா இருக்கு அப்படிதானே? சரிங்கம்மா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில இந்த நேயர் வந்து வரலாற்று நினைவு சின்னம் அப்படிங்கறத நம்ம கேட்டிருந்தோம், ஆனா அவங்க வந்து சுற்றுலாத்தலம் அப்படிங்கறத சொன்னாங்க. சரி, பரவாயில்லை. இப்ப பாடல் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம் திருமலை நாயக்கர் மகால எடுக்கப்பட்ட இன்னொரு பாடல். இப்ப நம்ம தகவலை சொல்லிட்டே வந்து பாடலே வந்து கேட்டுடலாம். என்ன அப்படின்னா, மனம் விரும்புதே அப்படிங்கிற பாடல். நடிகை சிம்ரன் அதுல வந்து ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. நேருக்கு நேர் திரைப்படத்துல வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். இதுல வந்து கே வி ஆனந்த் அவர் தான் ஆர்ட் டைரக்டரா வந்து வேலை பார்த்திருப்பாரு. இதுல அந்த திருமலை நாயக்கர் மகால் பின்னணியில் எடுக்கப்பட்ட இந்த பாடல் காட்சி பார்க்கும்போது அங்கே தான் எடுத்தாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோன்ற அளவுக்கு அந்த ஒரு காட்சி அமைப்பு வந்து இருந்திருக்குங்க. ஒரே ஒரு வரலாற்று நினைவு சின்னம்தான், எப்படி எப்படியெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு. சரி, இப்போ அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க. ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101, இது குமரி பண்பலையுடன்.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்வளவு நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்ல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டரை சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
5: எங்கேயுமே போதும் என்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் ஒரு பகல் 11 மணி.

0: 50 நிமிடம். குமரி பண்பலையுடன் நேரலை கேட்டுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு நேரலையில நான் வியந்து ரசித்த வரலாற்று நினைவு சின்னம் அப்படிங்கிற டாபிக்ல வந்து பேசிட்டு இருக்கோம். நேர்களும் தங்களுக்கு மனதில் பதிந்த பார்த்த வரலாற்று நினைவு சின்னங்கள் பற்றி பேசினாங்க. ஒருத்தர் கொஞ்சம் எந்துவாகி சுற்றுலாத்தலத்தை அதில் வந்து இன்க்ளூட் பண்ணி சொன்னாங்க. அது வந்து வரலாற்று நினைவு சின்னம் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் வரலாற்றில் பதிந்த ஒரு விஷயம்தான். இப்போ இணைப்பில் இன்னும் நேர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம், அவங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் குமரி பண்பலையுடன்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்கள் மனதை கவர்ந்த அந்த வரலாற்று நினைவு சின்னம் எது?
1: ஆமா மேம், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, அது பல்லவர் காலத்து சிற்பங்கள் அது இதெல்லாம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து வேலூர் மாவட்டத்துல பக்கத்திலேயே இருக்கு, சென்னை பக்கத்துல. அப்ப நானே எங்களுடைய அம்மா, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் அந்த இடத்தை பார்த்தோம். ஒவ்வொரு சிற்பங்களும் பாத்தீங்கன்னா உயிரோட்டமானவையாக இருந்தது
0: மேம்.
1: மட்டும் இல்லாம அந்த இதிகாச புராண வரலாறுகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மிக சிறப்பாக அந்த பறைசாற்றக்கூடிய அன்னம், அதனுடைய அந்த செயல்பாடுகள் நமும் இருந்தது. ஒவ்வொன்றையும் நுட்பமாக செதுக்கி இருப்பாங்க. அப்ப எங்க அப்பா கூட எனக்கு ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லுங்க, சந்திரசேகர் இதுக்கு இதுதான் அர்த்தம், இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு அப்பா சொல்ல சொல்ல நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்து ரொம்பவே வியந்த
0: மாமல்லபுரத்தலைகள்
1: எனக்கு ரொம்ப பிடிச்சது மேம்.
0: சரிங்க, சூப்பர் சூப்பருங்க. நன்றி நன்றி
1: நன்றி.
0: வேலூர்ல இருந்து வந்து அவங்க வந்து சென்னை பக்கத்துல இருக்கிற மகாபலிபுரத்துல இருக்கிற சிற்பங்கள் நிறைந்த அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பதிவேற்றிருக்காங்க. அடுத்தது யார் வராங்கன்னு கேக்கலாம். வணக்கம் குமரி பண்பலையுடன் யாருங்க இது பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம்,
2: மணிகண்டன்
0: செட்டியார் மரத்துல இருந்து மணிகண்டன் பேசுறீங்க. சொல்லுங்க, உங்கள் மனதை கவர்ந்த அந்த வரலாற்று நினைவு சின்னம் நீங்க வியந்து ரசித்தது எது?
2: வரலாற்று நினைவு சின்னம் வந்து பத்மாவரம் கோட்டை.
0: பத்மாவரம் கோட்டை நம்ம மாவட்டத்தை சேர்ந்த,
2: நம்ம மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம்.
0: ஏன் ஒரு குறிப்பா ஒரு விஷயம் சொல்லுங்களேன், குறிப்பா ஏன் அது அப்படி உங்களை ரசிக்க வச்சது? வியப்புடன்
2: அது உள்ள உள்ள அரண்மனை வந்து உள்ள உள்ள பழைய கால இந்த இதுகள்லாம் வந்து உள்ளதை
0: பார்க்கலாம்.
2: அது பார்த்தனே நமக்கு நல்ல ஆச்சரியமா இருந்தது.
0: அப்படி அதனால பிடிச்சது.
2: ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு வருஷத்து உள்ள போய் பார்த்தேன், பார்த்தவரை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா பழைய காலத்தோட இப்ப நல்ல சூப்பரா அது உள்ள இது
0: பண்ணிடுறாங்க இல்லையா இப்போ.
2: ஆமா, மெயின்டைன் பண்ணி நல்லா இதா
0: இருக்கு,
2: எனக்கு நல்ல பிடித்தமா இருக்கு. நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. பத்மநாபபுரம் அரண்மையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நிறைய தமிழ் திரைப்படங்கள் மலையாள திரைப்படங்கள் எல்லாமே வந்து எடுத்திருக்காங்கங்க. வருஷம் 16 இன்னும் நம்ம நிறைய சொல்லலாம். சந்திரமுகி திரைப்படத்தில் ஒரு சில காட்சிகள் கூட இங்கே படமாக்கப்பட்டது. மலையாளத்தில் வந்து மணிச்சித்திரத்தாழ் அப்படிங்கிற ரொம்ப புகழ்பெற்ற ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு நடன காட்சி நிறைய சோபனா வந்து ஆடியிருப்பாங்க. ஒரு முறை வந்து பார்த்தாயோ அப்படிங்கிறதும் இங்கே தான் படமாக்கியிருந்தாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்ல போறேன் கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: நீங்க
0: அகஸ்தீஸ்வரத்துல
3: பெரிய
0: கோட்டை இல்லீங்களா, அது நம்ம மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கறது பெருமையான ஒரு விஷயம். ஆமா நிச்சயமா
3: யாருமே சொல்லல,
0: நீங்க சொல்லிருக்கீங்களே இல்லீங்களா, பதிவு பண்ணிருக்கீங்களா இல்லீங்களா, சந்தோஷம். நன்றி நன்றிங்க ஐயா. வட்டக்கோட்டையே யாருமே சொல்லலையே அப்படின்னு அழுகப்பட்டாங்க அந்த நேயர். ஆனா அவங்க பதிவு பண்ணிருக்காங்க இல்லீங்களா, அதை நினைச்சு நம்ம கண்டிப்பா சந்தோஷப்படணும். நிச்சயமா கடற்கரை ஓரமா அவ்வளவு கல்ல தூக்கிட்டு வந்து

கண்டிப்பாக கட்டினாங்க இவ்வளோ பெரிய கோட்டையை. ஏன்னா இதே மாதிரி வந்து நம்ம இந்தியா முழுக்க அங்கங்கே அங்கங்கே வந்து கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கோட்டைகள்லாம் இருக்குங்க. இதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சின் பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையில் தான் பாம்பே திரைப்படத்தில் இடம்பெற்ற உயிரியை திரைப்பட பாடல் வந்து படமாக்கியிருப்பாங்க. அப்படியே நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை எட்டியாச்சுங்க. வரலாற்று நினைவு சின்னங்கள் பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாலும் ஆரம்பத்தில் அப்படியே தயங்கி தயங்கி ஆரம்பித்து கடைசியில் வந்து நேர்களை அடுக்கியிருக்காங்க. நிறைய நம்மளுடைய மனதை கவர்ந்த வியந்து ரசித்த கட்டிடக்கலை இப்படி இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. தஞ்சை பெரிய கோவில்லாம் சில பேர் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சோம், ஆனால் பரவாயில்ல. நிச்சயமாக தாஜ்மஹால் வந்து காதில் சொல்லுது அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் வீரத்தையும் அறிவியலையும் சொல்லுதுங்க. நம்ம குமரி மாவட்டத்து சின்னங்கள் வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து பறைசாற்றுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வரலாற்று நினைவு சின்னங்களை வந்து ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் போடாமல் சுவர்கள்லாம் கிறுக்காமல் சுத்தமாக வச்சிருக்கிறது நம்ம கடமை. ஏன்னா நம்ம வரலாற்றை நாம தானே காப்பாற்றியாகணும். நிச்சயமாக நேயர்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசினாங்க. பேசிய, பங்கேற்று, முயற்சி செய்த மற்றும் கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜே ஜெயலிஜு. நிறைவாக ஒரு பாடல் வருது, இதுவும் மதுரை திருமலை நாயக்கர் மஹாலில் எடுத்த பாட்டு தாங்க. குளங்கரை கூட்டம் படத்துலேருந்து தான் அந்த பாடல் வருது. அந்த பாடலுடைய சீன்ஸ் மட்டும் இல்லை, இந்த பாடலும் வந்து மேக்ஸிமம் அந்த மஹாலே வந்து எடுத்திருப்பாங்க. கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101. அடுத்த சனிக்கிழமை இன்னொரு அழகான டாபிக் கூட இந்த குமரி பண்பலையுடன் நேரில் உங்களுக்காக காத்திருக்கும்.

0: இப்போது நண்பகல் 12 மணி. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமர் எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம் தான். நம்ம எஃப்எம் 101ல இனி இன்று வர இருக்கின்ற நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய் நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமாக், எம்பாக்,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புது நாகர்கோவில் 9842111164.
0: பகல் 12:10 மனம் நனை மந்திரமழை திடீரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நாகர்கோவில் பட்டகசாலையின் உள்ள கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்டும் ஒன்றா? இது குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 பெருமை மிகு பாரதம் சித்திரம். இது பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம். உரை சித்திரம் எழுதியவர் வி ஹேமலதா, அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 1:55 2:15 திரை இசை. 2:30 நாட்டுப்புற கீதங்கள். இது செதூர் பி சகாதேவன் வழங்கும் செம்மை குட்டி நீலம்மை குட்டி வில்லுப்பாட்டு. 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 1:03 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம். இதில் புன்னநகர் ஜே ஜெயக்குமார் என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்கள். 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து வானிலை அறிக்கை. 4:05 அணு ஆயுதங்களை முற்றிலும் ஒழிப்பதற்கான தினம் சிற்றுரை. தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். மாலை 5:02 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சிகள். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரை இசை. 7:00 இன்னிசை நேரம். 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார். 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மழை காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயில் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:30 இலக்கிய சோலை. இது இலக்கிய சுடரில் வள்ளுவம் காட்டும் ஒழுக்கம் உரை வழங்குகிறார் தர்மலிங்கம் அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடரில் படைப்பாளர் ஜாக்குலின் மேரி அவர்களுடன் நேர்முகம். இரவு 9:15 பவனி வரும் குமரிநிலா நேரலை. இரவு 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு. இரவு 10:20 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் வித்வான் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்களின் மிருதங்கம் லயவிநியாசம். வித்வான் சின்ன வெங்கட சுபையா அவர்களின் தவில் ஆகியன கேட்கலாம். இரவு 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்கள நாதம்.

சிறுவனின் நிகழ்ச்சிகளை நீங்க நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.1, இது நம்ம எஃப்எம்ங்க.

இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து செய்திகளுக்கு பிறகு மனம் நனை மதுரமழை. இது தேரல் சுவைசாரல் செய் உங்களுக்காக காத்திருக்கும். ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101.

குமரி பண்பலை 101. நேரம் பகல் 12:10. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. மனம் நனை மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. காலத்தை வென்று நிற்கும் ராகங்களின் தொகுப்பு இது. தமிழ் திரையுலகின் இரட்டையர்கள் என்று அழைக்கப்படும் சங்கர் கணேஷ் இசையமைப்பாளர்கள், இவங்க இசையில கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகள் பாடியிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம். இரண்டு உள்ளங்கள் ஒரே ஜீவனாக அழகாகுது வாழ்க்கை என்னும் சொர்க்கம். மதுரகானமாய் வருவது நீயா பட பாடல்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது நாகர்கோவில், 9842111394.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
3: நம்ம FM ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:17. இந்த நேரத்துக்கு நீங்க கேட்டுட்டே இருக்கிறது குமரி பண்பலை 101.1 மனம் நனை மதுரமடைது தேரல் சுவையில் சாரலிசை. மதுரகானங்கள் வரிசையில KJ யேசுதாஸ் இஸ் ஜானகியின் மதுர குரல்கள்ல அடுத்த மதுரகானம், அதுவும் இசைஞானி இளையராஜாவின் இசை மழையில். பாடல் இடம்பெற்றிருக்கும் அழகான பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பஞ்சு அருணாச்சலம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அன்பின் கீதம் நீ, வருவது பிரியா பட பாடல்.

நாகர்கோவில் மாநகராட்சி பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாகர்கோவில் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 2026-2027 ஆண்டிற்கான சொத்து வரியினை 31/10/2026 முழுமையாக செலுத்தி வரித்தொகையில் 5% முதல் அதிகபட்சமாக ₹5000 வழங்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி மற்றும் கடை வாடகை ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை 7 தினங்களுக்குள் முழுமையாக செலுத்தி முறையான ரசீது பெற்றுக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேற்கண்ட காலக்கெடுவிற்குள் நிலுவைத் தொகையினை செலுத்த தவறினால் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, சீல் வைத்தல், ஜப்தி முதலிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எனவே மாநகராட்சி கணினி வரி வசூல் மையங்கள் மூலமாகவும் இணையதள முகவரியான tnurbanepay.tn.gov.in, குவிக் பேமெண்ட் வழியாகவும் டிஎன் அர்பன் இ சேவை ஆண்ட்ராய்டு ஆப் வழியாகவும் எளிய முறையில் வரி செலுத்தலாம். எனவே பொதுமக்கள் தங்களது சொத்து வரி, குடிநீர் கட்டணம் உட்பட அனைத்து நிலுவைத் தொகைகளையும் உடனடியாக செலுத்தி மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலையின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.

எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:25. என்னதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வேலைகளுக்கு நடுவில் இசை கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா வேலை செய்கிறதே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு நம் வேலைகளை எளிமையாக ஆக்கிடும் தன்மை இசைக்கு இருக்கு. நீ கேட்டுட்டே இருக்கிறது குமரி பண்பலை 100.1 மனம் தனையும் மதுரமடைது தேரல் சுவையில் சாரல் இசை.

நாட்டுப்பயிறவி ராகத்தில் மேஸ்ட்ரோ இளையராஜாவின் இசையில் ஒரு மதுரகானம் கேட்கலாமா? கங்கை அமரன் தான் இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர். ஆனால் கங்கை அமரன் இந்த பாடல் வரிகளை எழுதுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாராம். ஏன்னா இசைஞானியின் கிட்டார் நோட்ஸ் அப்படி. அது எந்த பாடல் அப்படின்னு தானே கேட்குறீங்க? கே ஜி யேசுதாஸ் பாடியிருக்கும் அந்த பாடல் மூடுபனி படத்தில் இடம்பெற்றது. நிலவின் பன்னீர் தூவும் இசை மழையாய் நானும், நிலவில் என் கனவாய் நீயும்.

0: வாக்களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைதோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து

நேயர்களே, இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை, இது இலக்கிய சுடர். வள்ளுவம் காட்டும் ஒழுக்கம் உரை வழங்குகிறார் தர்மலிங்கம் அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடரில் படைப்பாளர் ஜாக்குலின் மேரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மறக்காம கேளுங்க, இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை.

தமிழில் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனை மதுரமடைது தேரல் சுவையில் சாரல் இசை. மெல்லிசை மன்னரின் இசையில் இரண்டே வார்த்தைகள்ல ஒரு முழு நீள பாடலுங்க. மீதி எல்லாமே ஹம்மிங் ஹம்மிங் ஹம்மிங் தான். நினைத்தாலே இனிக்கும் படத்துல இருந்து அந்த பாடல் கேட்கலாம். இதயம் முருகும் இசையில் அழகான இரு வார்த்தைகள், நினைத்தாலே இனிக்கும்.

மாலை 4-2 முதல் 5 மணி வரை ஒலிபரப்பாக இருக்கின்ற எஸ்எம்எஸ் உங்கள் ஜாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9495963210. உங்க விருப்ப பாட்டில் அனுப்புறதுக்கு NGL அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணி உங்களுடைய ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களோட 9495963210 அப்படிங்கிற அலைபேசி எண்ணுக்கு உங்க குறுஞ்செய்தியை தட்டி விடுங்க. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல நம்ம குமரி பண்பலை 102 கேட்டு ரசிக்கலாம்.

பண்பலை நூற்றொன்றில் இது மனந்தனை மதுரமடைந்து தேரல் சுவையில் சாரலிசை நிறைவாக வருவது கவிஞர் வாலியின் வரிகள். இந்த வரிகள் நனைவது இசைஞானி இளையராஜாவின் இன்னிசை மழையில். பாடுதல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கூட்டணியில் வரும் இந்த பாடல் காற்றலைகளில் செந்தமிழ் ஊற்றாக வருகிறது. வருவது தனிக்காட்டு ராஜா பட பாடல்.

0: நிறைவு பெற்றது மனந்தனை மதுரமடைது தேரல் சுவையில் சாரலிசை. இனி வருவது தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு

0: மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராய மருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் மகளிர் கபடி இறுதியாட்டத்தில் இந்தியா 37-31 என்ற புள்ளி கணக்கில் ஈரானை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஸ்னா சின்னப்பா இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனகாத் சிங்கும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபாய் சிங்கும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் குத்து சண்டை போட்டியின் 90 கிலோ இடைப்பிரிவில் கபில் போகாரையா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உன்னதி ஹூடாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12 இடத்தில் உள்ளது. ஸ்குவாஷ் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வேலவன் செந்தில்குமார் மற்றும் ஜோஸ்னா சின்னப்பாவுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. ஐநா பொது சபை கூட்டத்தில் பாகிஸ்தான் ஆற்றிய உரைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா இதனை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பாகிஸ்தான் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. இதற்கிடையே இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஈரான் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சு நடத்தினார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ பொறியாளர் சேவை தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதிலும் இப்பிரிவு ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கோவிட் போன்ற பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. அமெரிக்காவில் ஐநா சார்பில் நடைபெற்று வரும் இது தொடர்பான உயர்நிலை குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா, சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு அனைத்து நாடுகளும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி புண்ணியா சலாலி ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா பவார் கூறியுள்ளார். நாந்தேடு மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடன் இன்று அவர் கலந்துரையாடினார். வறட்சி பாதிப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா பவார் கூறினார். இதற்கிடையே மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 265 தாலுகாக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

0: முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக மன்மோகன் சிங் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மின் விநியோக கட்டமைப்பு வசதிகள் சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மின்துறையில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். தமிழகத்தில் உள்ள நியாய விலைக் கடைகளில் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு முகாம்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. குடும்ப அட்டைதாரர்களின் பயோமெட்ரிக் பதிவினை 100% மேற்கொள்ளும் வகையில் இந்த முகாம்கள் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். மோகோக்சங் மாவட்டத்தில் 8 பேரும் டியோன்சாங் மாவட்டத்தில் 11 பேரும் கடந்த 2 நாட்களில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்ததாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நாகாலாந்தில் கடந்த 1990 முதல் மதுவிலக்கு அமலில் இருந்து வந்த நிலையில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் சுற்றுலா கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு சங்கர் கோஷ் கூறியுள்ளார். சிலிகுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாகச சுற்றுலாவின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் கண்காட்சிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படும் என்றும் திரு சங்கர் கோஷ் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவது ஏற்புடையது அல்ல என்று உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் திரு சஞ்சய் நிசாத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படும் அமைப்பு என்று கூறினார். தேர்தல்களை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த வேண்டிய பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது தவறானது என்றும் திரு சஞ்சய் நிஷாத் கூறினார். அசாமில் 3வது தேயிலை ஏல மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. திப்ருகர் மாவட்டத்தில் இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்கனவே குவஹாத்தி மற்றும் ஜோர்ஹாட்டில் தேயிலை ஏல மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் உத்தம்பூரில் நடைபெற்றது. எல்லை சாலை அமைப்பின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்பல் சிங் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சாலை பணிகளின் முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மணிப்பூரில் ஒரு தீவிரவாதி உட்பட 3 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். ஆள்கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டிலேயே முதல் முறையாக குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கான உரிமை மையம் பாட்னாவில் தொடங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதனை தொடங்கி வைத்தார். குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளையும் இந்த மையம் வழங்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் மஜா பிரணிக்கை வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-0, 7-6 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் ரொமைன் ஃபவுகானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாகாலாந்தில் விஷச்சாராயம் அருந்தியதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு 3 மாதத்திற்குள் முழுமையாக தீர்வு காணப்பட்டுவிடும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

0: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 12:50 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் கோரி பண்பலை 101. நேர்களே, இனி வருவது
1: நாகர்கோவில் பட்டகசாலையின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கால்வின் மருத்துவமனை பட்டகசாலையின் விளை நாகர்கோவில்.
2: ஸ்வேதா, இதய பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலே வெளியூர் தான் போக வேண்டியது இருக்குல்ல?
3: அதான் நம்ம கால்வின் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது வெளியூர் எதுக்கு போகணும்? இங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் இதய நோய்களுக்கான சிறந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கால்வின் ஹாஸ்பிட்டல், பட்டகசாலையின் விளை, ஈத்தாமொழி ரோட், நாகர்கோவில், 5 கிராமம் மற்றும் வள்ளியூர்.
1: நலமாய் வாழ்வோம். ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்டும் ஒன்றா என்ற சந்தேகங்களுக்கு ஆலோசனைகளை வழங்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள்.
4: சோஷியல் மீடியா இருக்கனால எல்லாருக்கும் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா என்ன, ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஹார்ட்ல உள்ள ரத்த ஓட்டத்தில் வந்து ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகிறதுனால ஹார்ட் திடீர்னு வேலை செய்யாமல் இருக்கிறதான் ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட் அட்டாக்னா பேஷண்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா, எனக்கு நெஞ்சு வலிக்குது, மூச்சு வாங்குது, தலை சுத்துது, மயக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இசிஜி எடுத்து பார்த்தா இதில் சேஞ்சஸ் இருக்கும். ஃபர்தராக எக்கோ பிளட் டெஸ்ட் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி நம்ம இது அட்டாக்குன்னு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதான் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒரு எமர்ஜென்சி தான். ஸோ கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஹார்ட் நின்றுடுச்சு. ஹார்ட் நின்றுடுச்சுன்னா, ஒரு நிமிஷம் நின்றுடுச்சுன்னா அவ்வளோதான், பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஹார்ட் வேலை செய்யலைன்னா மூளைக்கு ரத்த ஓட்டம் போகாது, பேஷண்ட் இறந்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ அதுதான் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ ஹார்ட் அட்டாக் எமர்ஜென்சியா கார்டியாக் அரெஸ்ட் எமர்ஜென்சியான்னு கேட்டிங்கன்னா, கார்டியாக் அரெஸ்ட் இஸ் அ கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி. ஹார்ட் நின்ன பேஷண்ட் வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க, ஹார்ட் நின்றுடுச்சு, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போய் பக்கத்தில் போய் ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனால் ஹார்ட் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாது. ஹார்ட் 5 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணாது. 5 நிமிஷம் ஹார்ட் நின்றுச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணிங்கனாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணாலும், அந்த ஹார்ட்டை திருப்பி ரெக்கவர் பண்ணி கொண்டே வர முடியாது. அதுதான் கார்டியாக் அரெஸ்ட். இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? யூஸ்வலாக வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்கிறது கம்மி. எங்கே நடக்கும்? ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கும், பஸ் ஸ்டேஷனில் நடக்கும், இல்லாட்டி ஏர்போர்ட்டில் நடக்கும், அப்படி இல்லைனா ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது நடக்கும். ஸோ ஒரு பேஷண்ட் மயக்கம் போட்டு விழுறாங்க அப்படின்னா, நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது வந்து அவங்களுடைய பல்ஸை பார்க்கணும். பல்ஸ் இருக்கா இல்லையா? எல்லாருமே ஒரு பேசிக் சிபிஆர் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ பேசிக் சிபிஆர் அப்படிங்கிறது கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன் சொல்லுவோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பேசிக் சிபிஆர் தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க பேசிக் சிபிஆர் கற்றுக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் அந்த பேசிக் சிபிஆரில் ஒரு பல்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் பார்க்கணும். பல்ஸ் இல்லை அப்படின்னா ஹார்ட் பம்ப் பண்ணலன்னு அர்த்தம். ஹார்ட் பம்ப் பண்ணாதான் பல்ஸ் கையில் ஃபீல் ஆகும், இல்லாட்டி கழுத்தில் ஃபீல் ஆகும். கையிலையோ கழுத்துலையோ பல்ஸ் இல்லை அப்படின்னா பேஷண்ட் வந்து ஹார்ட் வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணலாம் பல்ஸ் வர வைக்கணும்னா? ஹார்ட்டை அமுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து சிபிஆர்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓப்பன் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருப்போம், ஹார்ட் நின்றுரும். ஸோ என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஹார்ட்டை கையில் பிடிச்சி மசாஜ் பண்ணுவாங்க, அமுக்கிட்டே இருப்பாங்க, பச்சக் பச்சக் பச்சக் பச்சக்னு அமுக்குவாங்க. அமுக்கும் போது அந்த ஹார்ட்டில் உள்ள பிளட் எல்லாம் வெளியே போகும், எல்லா ஆர்கனுக்கும் ரத்த ஓட்டம் போகணும். இப்போ மூளை வந்து 5 நிமிஷம் வரைக்கும் ரத்த ஓட்டம் இல்லைனா மூளை இறக்க ஆரம்பிச்சிடும். மூளை இறந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூளை ரெக்கவரே ஆகாது, அப்புறம் பிரெயின் டெட் ஆயிடுவாங்க. ஸோ என்ன தான் பண்ணாலும் காப்பாற்ற முடியாது பேஷண்ட்டை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாக கையை எடுத்து அவங்க மார்பிளை வச்சு அழுத்த ஆரம்பிக்கணும். அழுத்தும் போது அந்த ஸ்டர்னல் கேஜுக்கு நடுவில் தான் ஹார்ட் இருக்கு. நம்ம அமுக்கும் போது ஹார்ட் அமுங்கும். நீங்க அமுக்கும் போது நீங்க கொடுக்குற கம்ப்ரஷன்ல ஹார்ட் அமுங்கும். அப்போ ஹார்ட்டுக்கு உள்ள வர பிளட் வெளியே போகும். நீங்க கையை மேலே எடுக்கும்போது ஹார்ட்டுக்கு திருப்பி பிளட் உள்ள வரும். திருப்பி நீங்க அமுக்கும் போது ஹார்ட்டுக்கு பிளட் வெளியே போகும். இதுதான் சிபிஆர்னு சொல்லுவோம். அந்த சிபிஆர் ஹார்ட் மசாஜ் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் கண்ணை திறக்கிற வரைக்கும் கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 60-80 தடவை கீழையும் மேலையும் போயிட்டு வர்ற மாதிரி நடுவில் வச்சு ஹார்ட் மசாஜ் கொடுத்தோம்னா அவருடைய மூளையும் பாதுகாக்கலாம், அவருடைய லைஃபையும் பாதுகாக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த சிபிஆர்ங்கிற டெக்னிக்கை எல்லாருமே கத்துக்க வேண்டியது அவசியம். கார்டியாக் அரெஸ்ட்டும் ஹார்ட் அட்டாக்கும் ஒன்றும் கிடையாது. ஹார்ட் அட்டாக்குங்கிறது கார்டியாக் அரெஸ்ட்டை விட ஒரு லெஸ் எமர்ஜென்சி கண்டிஷன் தான். ஆனால் கார்டியாக் அரெஸ்ட் வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். இந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். ரெகக்னைஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, உடனே நம்ம ஆக்ஷன் பண்ணணும். அந்த இடத்துலயே சிபிஆரை ஸ்டார்ட் பண்ணணும்.
1: ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்டும் ஒன்றா என்ற சந்தேகங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நாகர்கோவில் பட்டகசாலையின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ்வோம் கேட்டீர்கள்.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை.

0: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: வெளிக்கு இருப்பது வேல் பட பாடல்.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை 101.

நேர்கள் இன்னைக்கு செய்தி தெரியுமால, தூய்மையே சேவை பத்தின செய்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தூய்மையே சேவை அப்படிங்கிறது தூய்மை இயக்கத்தின் கீழ் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தூய்மையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றவும் மத்திய அரசால் நடத்தப்படும் ஆண்டு தூய்மை பிரச்சாரம் தாங்க. அதாவது பொது இடங்களை சுத்தப்படுத்துறது, குப்பைகளை அகற்றுவது மற்றும் மக்களிடம் தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இதன் முக்கிய நோக்கம்ங்க. பொதுமக்கள், மாணவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் தீவிரமாக இதில் ஈடுபட்டு வர்றாங்க. சுத்தம் செய்யும் பணிகள், மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் தூய்மை பணியாளர்களை கௌரவித்தல், இதெல்லாமே இந்த தூய்மை சேவையினுடைய முக்கிய நடவடிக்கைகள்னு நம்ம சொல்லலாம். நேற்றில் தொடர்ந்து செய்தியை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடலுக்கு அப்புறமா இனி வருவது உன்னை நினைத்து படப்பாடல்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 105 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமார்க், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி தெரியுமா? நேர்களை மிக செய்தி தெரியுமா? தூய்மையை சேவை பத்தின செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் தூய்மையை சேவை 2026 பிரச்சார பணிகள் தீவிரம் நடைபெற்று வருதுங்க. சுற்றுச்சூழல் தூய்மையை மேம்படுத்தும் விதமாக மத்திய அரசின் உணவு பொது விநியோகத்துறையின் பொதுத்துறை நிறுவனங்கள் சார்பலர்களுடன் இணைந்து நாடு முழுவதும் தூய்மையை சேவை 2026 இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. தூய்மை, சுகாதாரம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை, குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை வழிகாட்டுதலின்படி இந்த இயக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. நேர்கள் இதுவரை கேட்டது செய்தி தெரியுமா? இன்னைக்கு செய்தி தெரியுமால தூய்மையை சேவை பத்தின செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்களின் வருவது பெருமைமிகு பாரதம், சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷவாணி
1: பெருமைமிகு பாரதம். பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்க

0: பழங்கள் திட்டம் உரை சித்திரம். எழுதியவர் வி. ஹேமலதா.
1: இந்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் முக்கியமான சமூக நலத்திட்டங்களில் ஒன்றாக பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா விளங்குகிறது.
2: ஏழை மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு சமையல் எரிபொருளான எல்பிஜியை வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும்.
1: குறிப்பாக கிராமப்புறங்களில் நீண்ட காலமாக விறகு, நிலக்கரி, மாட்டுச்சாணம் மற்றும் பிற பாரம்பரிய எரிபொருட்களை பயன்படுத்தி சமையல் செய்து வந்த குடும்பங்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது.
2: உஜ்வலா யோஜனா திட்டத்தின் முதன்மையான நோக்கம் ஏழை குடும்பங்களுக்கு சமையல் எரிபொருளான எல்பிஜி எளிதில் கிடைக்கக்கூடியதாக செய்வதாகும். பொருளாதார வசதி குறைந்த குடும்பங்களால் எல்பிஜி இணைப்பை பெறுவதற்கான ஆரம்ப செலவுகளை சமாளிப்பது கடினமாக இருந்தது. இதனால் பல குடும்பங்கள் விறகு மற்றும் பிற பாரம்பரிய எரிபொருட்களையே தொடர்ந்து பயன்படுத்தி வந்தன.
1: இந்நிலையில் திட்டத்தின்படி தகுதியான குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு எல்பிஜி இணைப்பை வழங்குவதன் மூலம் எளிமையான சமையல் முறையை ஊக்குவிப்பது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது.
2: இதன் மூலம் ஏழை குடும்பங்களும் நவீன சமையல் வசதிகளை பயன்படுத்தும் வாய்ப்பை பெறுகின்றன. உஜ்வலா திட்டத்தின் மற்றொரு முக்கியமான நோக்கம் பெண்களின் உடல் நலத்தை பாதுகாப்பதாகும். பாரம்பரிய அடுப்புகளில் விறகு, நிலக்கரி, பிற திட எரிபொருட்களை எரிக்கும் போது அதிக அளவில் புகை உருவாகிறது. சமையல் அறையில் நீண்ட நேரம் பணிபுரியும் பெண்கள் அந்த புகையை தொடர்ந்து சுவாசிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது.
1: இந்த புகை சமையல் அறையின் காற்று தரத்தை பாதிப்பதுடன் கண் எரிச்சல் மற்றும் சுவாசக் கோளாறுகள் போன்ற உடல்நல பிரச்சனைகளுக்கான அபாயத்தையும் அதிகரிக்கக்கூடும். எனவே புகையை குறைத்து சுத்தமான சமையல் சூழலை உருவாக்குவதன் மூலம் பெண்களின் உடல்நலத்தை மேம்படுத்துவது உஜ்வலா திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும்.
2: வீட்டிற்குள் ஏற்படும் காற்று மாசுபாடு ஏழை குடும்பங்கள் எதிர்கொள்ளும் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாகும். குறிப்பாக காற்றோட்டம் குறைவான வீடுகளில் விறகு அல்லது பிற திட எரிபொருட்களை பயன்படுத்தி சமையல் செய்வதால் புகை நீண்ட நேரம் வீட்டுக்குள் தேங்கக்கூடும்.
1: எல்பிஜி போன்ற சுத்தமான சமையல் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் இந்த புகை மாசுபாட்டை குறைக்க முடியும். எனவே குடும்ப உறுப்பினர்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதும் இந்த திட்டத்தின் நோக்கங்களில் ஒன்றாகும்.
2: கிராமப்புறங்களில் விறகு சேகரிப்பது பெரும்பாலும் பெண்களின் அன்றாட பணிகளில் ஒன்றாக இருந்தது. பல பெண்கள் சமையலுக்கு தேவையான விறகை தேடி நீண்ட தூரம் நடந்து சென்று அதை சேகரித்து வீட்டிற்கு கொண்டு வர வேண்டியிருந்தது. இது அவர்களின் நேரத்தையும் உடல் உழைப்பையும் அதிகமாக எடுத்துக்கொண்டது.
1: எல்பிஜி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எரிபொருளுக்காக விறகு சேகரிக்கும் தேவையை குறைக்க முடியும். இதனால் பெண்களின் உடல் உழைப்பு சுமை குறைவதுடன் அவர்களின் அன்றாட வாழ்க்கையும் எளிதாகிறது. பெண்களின் உழைப்பையும் நேரத்தையும் மதிப்புமிக்க வளமாக கருதி அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது இந்த திட்டத்தின் முக்கியமான சமூக நோக்கமாகும்.
2: விறகு சேகரித்தல், அதை உலர்த்துதல், சேமித்தல் போன்ற பணிகளுக்கு அதிக நேரம் தேவைப்படுகிறது. மேலும் பாரம்பரிய அடுப்பில் சமையல் செய்வதற்கும் அதிக நேரமும் உழைப்பும் தேவை.
1: எல்பிஜி பயன்பாடு சமையல் பணியை ஒப்பீட்டளவில் எளிதாக்குவதால் பெண்களுக்கு நேர சேமிப்பு ஏற்படுகிறது. இந்த நேரத்தை அவர்கள் கல்வி கற்பது, வேலை செய்வது, சுய தொழிலில் ஈடுபடுவது, குழந்தைகளை கவனிப்பது அல்லது குடும்பத்துடன் செலவிடுவது போன்ற பயனுள்ள செயல்களுக்கு பயன்படுத்த முடியும்.
2: பெண்களை மையமாக கொண்ட நலத்திட்டமாக உஜ்வலா யோஜனா செயல்படுகிறது. எல்பிஜி இணைப்பை பெண் குடும்ப உறுப்பினரின் பெயரில் வழங்குவது பெண்களின் சமூக முக்கியத்துவத்தை வலுப்படுத்துகிறது.
1: ஒரு குடும்பத்தின் அடிப்படை தேவையான சமையல் எரிபொருள் தொடர்பான வசதி பெண்ணை மையமாக கொண்டு வழங்கப்படுவதன் மூலம் குடும்பத்திலும் சமூகத்திலும் பெண்களின் பங்களிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் பெண்களின் சுயமரியாதை, கண்ணியம் மற்றும் அதிகாரம் அளித்தலை ஊக்குவிப்பதும் திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும்.
2: உஜ்வலா திட்டத்தின் இறுதி நோக்கங்களில் ஒன்று ஏழை குடும்பங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாகும். ஒரு குடும்பத்திற்கு சுத்தமான சமையல் எரிபொருள் கிடைப்பது சமையல் வசதியில் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை. அது குடும்பத்தின் சுகாதாரம், நேர மேலாண்மை, பாதுகாப்பு மற்றும் அன்றாட வாழ்க்கை முறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது.
1: சமையல் அறையில் புகை குறைவதால் சுத்தமான சூழல் உருவாகிறது. பெண்களின் உழைப்பு சுமை குறைகிறது. குழந்தைகள் புகை நிறைந்த சமையல் அறையில் இருப்பதற்கான வாய்ப்பு குறைகிறது. இதன் மூலம் குடும்ப வாழ்க்கை மேலும் வசதியானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் மாறுகிறது.
2: சமையல் அறையில் உருவாகும் புகை பெண்களை மட்டுமல்லாமல் குழந்தைகளையும் பாதிக்கக்கூடும். குறிப்பாக சிறு குழந்தைகள் தாயுடன் சமையல் அறையில் அதிக நேரம் இருப்பதால் புகைக்கு ஆளாகும் வாய்ப்பு உள்ளது. எனவே வீட்டுக்குள் புகை

0: மாசுபாட்டை குறைத்து குழந்தைகளுக்கு சுத்தமான சூழலை உருவாக்குவதும் உஜ்வலா திட்டத்தின் மறைமுகமான முக்கிய நோக்கமாகும். மேலும் குழந்தைகள் விறகு சேகரிப்பில் ஈடுபட வேண்டிய நிலை குறைவதால் அவர்கள் கல்வி மற்றும் பிற வளர்ச்சி நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்தும் வாய்ப்பும் அதிகரிக்கிறது.
1: உஜ்வலா திட்டத்தின் முக்கிய இலக்குகளில் கிராமப்புற வளர்ச்சியும் ஒன்றாகும். இந்தியாவின் பல கிராமப்புறங்களில் மக்கள் நீண்டகாலமாக பாரம்பரிய எரிபொருட்களை நம்பியிருந்தனர். நவீன சமையல் எரிபொருளை அவர்களிடம் கொண்டு செல்வதன் மூலம் கிராமப்புற வாழ்க்கை முறையை நவீனப்படுத்த இந்த திட்டம் உதவுகிறது.
0: சுத்தமான சமையல் வசதி கிடைப்பது கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுடன் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையிலான அடிப்படை வசதி வேறுபாட்டையும் குறைக்க உதவுகிறது. பொருளாதார வசதி உள்ள குடும்பங்கள் நீண்டகாலமாக எல்பிஜி போன்ற நவீன சமையல் எரிபொருட்களை பயன்படுத்தி வந்த நிலையில் 7

0: எல்பிஜி போன்ற நவீன சமையல் எரிபொருட்களை பயன்படுத்தி வந்த நிலையில் ஏழை குடும்பங்கள் பல்வேறு காரணங்களால் பாரம்பரிய எரிபொருட்களை சார்ந்திருந்தன.
1: இந்த வசதி வேறுபாட்டை குறைத்து ஏழை குடும்பங்களுக்கும் நவீன சமையல் வசதியை வழங்குவது உஜ்வாலா திட்டத்தின் முக்கிய சமூக நோக்கமாகும். இதன் மூலம் பொருளாதார நிலை காரணமாக உருவாகும் சமையல் சமத்துவமின்மையை பெருமளவில் குறைக்க முடியும்.
0: உஜ்வாலா திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடனும் தொடர்புடையது. விறகு மற்றும் பிற உயிரி எரிபொருட்களை எரிப்பதால் புகை மற்றும் பல்வேறு மாசுபடுத்திகள் உருவாகின்றன. விறகின் தேவையை குறைப்பதன் மூலம் இயற்கை வளங்களின் மீதான அழிவு செயல்களை இதன் மூலம் குறைக்க முடியும்.
1: குறிப்பாக விறகிற்காக காடுகளை அதிகமாக சார்ந்திருக்கும் நிலையை குறைப்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மறைமுகமாக உதவுகிறது. இயற்கை வளங்களை பொறுப்புடன் பயன்படுத்தும் பழக்கத்தை உருவாக்குவதும் எதிர்கால தலைமுறைக்கான இயற்கை வளங்களை பாதுகாக்க உதவுவதும் இந்த திட்டத்தின் பரந்த நோக்கங்களில் ஒன்றாகும். உஜ்வாலா திட்டம் நேரடியாக வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டம் அல்ல. இருப்பினும் பெண்களின் நேரத்தையும் உடல் உழைப்பையும் மிச்சப்படுத்துவதன் மூலம் அவர்களின் பொருளாதார செயல்பாட்டிற்கு மறைமுகமாக உதவ முடியும்.
0: சேகரிப்பில் செலவிடப்பட்ட நேரத்தை பெண்கள் வேலை, சுயதொழில், சிறுவணிகம், கல்வி அல்லது திறன் மேம்பாடு போன்ற நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த முடியும். இதன் மூலம் குடும்பத்தின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெண்களின் பங்களிப்பு அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகிறது. சமையல் எரிபொருள் என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அத்தியாவசியமான தேவையாகும். ஆனால் வருமான வேறுபாட்டின் காரணமாக அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரே மாதிரியான சமையலுக்கான எரிபொருள் வசதி கிடைப்பதில்லை. இந்த வேறுபாட்டை குறைத்து ஏழை மற்றும் பின்தங்கிய குடும்பங்களுக்கு நவீன சமையல் வசதியை வழங்குவது சமூக சமத்துவத்தை மேம்படுத்தும் நோக்கத்தை கொண்டுள்ளது. சமூகத்தின் அடித்தட்டு மக்களையும் நவீன வளர்ச்சியின் பயனாளிகளாக மாற்றுவது இதன் முக்கிய நோக்கமாகும்.
1: எரிவாயு பாதுகாப்பு, சிலிண்டர் பயன்பாடு, ரெகுலேட்டர் மற்றும் குழாய் தொடர்பான பாதுகாப்பு நடைமுறைகள் பற்றிய விழிப்புணர்வையும் பயனாளிகளிடம் ஏற்படுத்துவது அவசியமாகிறது. எனவே சுத்தமான எரிபொருளுடன் பாதுகாப்பான பயன்பாட்டையும் ஊக்குவிப்பது திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். ஒரு குடும்பத்தின் சமையலறை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பது அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த நலனிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே சுத்தமான சமையல் முறையை குடும்ப அளவில் அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கு உஜ்வாலா திட்டம் பங்களிக்கிறது.
0: பெண்களின் உடல் நலம் மேம்படும் போது குடும்பத்தின் நலனும் மேம்படும். குழந்தைகள் சுத்தமான சூழலில் வளரும் போது அடுத்த தலைமுறையின் வாழ்க்கை தரமும் உயர வாய்ப்பு ஏற்படுகிறது. அதேபோல் குழந்தைகள் எரிபொருள் சேகரிப்பு போன்ற பணிகளில் ஈடுபடாமல் கல்வியில் கவனம் செலுத்துவதற்கு ஏற்ற சூழல் உருவாகிறது. எனவே உஜ்வாலா திட்டத்தின் தாக்கம் சமையலறையை தாண்டி கல்வி மற்றும் மனிதவள மேம்பாட்டிற்கும் செல்கிறது. மொத்தத்தில் பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் நோக்கம் ஏழை மற்றும் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் சுத்தமான சமையல் எரிபொருளை வழங்குவது மட்டுமல்ல, அவர்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவதாகும்.
1: இந்த திட்டத்தின் மூலம் எல்பிஜி இணைப்பு நம்மில் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு சுத்தமான சமையல் எரிபொருளான எல்பிஜி இணைப்பை வழங்குவதற்காக செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பதாரர் 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய பெண்ணாக இருக்க வேண்டும். மேலும் அந்த பெண்ணின் குடும்பத்தில் ஏற்கனவே எந்த எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனத்தின் எல்பிஜி இணைப்பும் இருக்கக்கூடாது.
0: SC/ST குடும்பங்கள் பிரதம மந்திரியின் கிராமப்புற ஆவாஸ் யோஜனா பயனாளிகள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்பங்கள், தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர், வனப்பகுதியில் வசிப்பவர்கள், தீவு மற்றும் ஆற்றுத்தீவு பகுதிகளில் வசிப்பவர்கள் போன்ற தகுதியான பிரிவுகளும் இத்திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளன.
1: விண்ணப்பிக்கும் போது KYC படிவம், ஆதார் விவரம், குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை காட்டும் ரேஷன் அட்டை அல்லது அரசு வழங்கிய குடும்ப ஆவணம், தேவையான முகவரி ஆதாரம், வங்கிக் கணக்கு விவரம் மற்றும் வறுமை அறிவிப்பு போன்ற ஆவணங்கள் தேவைப்படுகின்றன.
0: அடுத்ததாக இந்த திட்டத்தினால் பெண்களுக்கு கிடைத்த நன்மைகள் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இத்திட்டத்தின் முக்கிய நன்மையாக தகுதியான பயனாளிகளுக்கு வைப்பு தொகை இல்லா எல்பிஜி இணைப்பு வழங்கப்படுகிறது. சிலிண்டர் பாதுகாப்பு வைப்பு, அழுத்த கட்டுப்படுத்தி, எல்பிஜி குழாய், நுகர்வோர் அட்டை மற்றும் நிறுவல் தொடர்பான செலவுகளுக்கு அரசு நிதியுதவி வழங்குகிறது. இதனால் ஆரம்ப கட்டத்தில் குடும்பத்திற்கு ஏற்படும் பொருளாதார சுமை குறைகிறது.
1: புதிய இணைப்பை பெறும் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு முதல் எல்பிஜி சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் புதிய இணைப்பை பெற்ற உடனேயே எரிவாயுவை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு எல்பிஜி அடுப்பும் இலவசமாக வழங்கப்படுகிறது. எனவே ஏற்கனவே

0: எனவே எல்பிஜி அடுப்பு இல்லாத குடும்பங்கள் கூட புதிய எரிவாயு இணைப்பை பயன்படுத்த தொடங்குவதற்கு இது உதவுகிறது.
1: விறகு, நிலக்கரி மற்றும் பிற திட எரிபொருட்களை எரிப்பதால் சமையல் அறையில் அதிக அளவு புகை உருவாகலாம். எல்பிஜி பயன்படுத்துவதன் மூலம் சமையல் அறை புகை குறைவதால் பெண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சூழல் உருவாகிறது. விறகு அடுப்பு அல்லது பிற பாரம்பரிய அடுப்புகளில் சமையல் செய்வதற்கு அதிக நேரம் தேவைப்படலாம். எல்பிஜி அடுப்பில் சமையல் செய்வது எளிதாகவும் விரைவாகவும் இருப்பதால் குடும்பத்தின் அன்றாட பணிகளில் நேரத்தை சேமிக்க முடிகிறது.
0: விறகு மற்றும் பிற திட எரிபொருட்களின் பயன்பாடு குறைவதால் மரங்களை வெட்டுவதற்கான தேவை குறையலாம். இதன் மூலம் காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க உதவும் வாய்ப்பு ஏற்படுகிறது.
1: சுத்தமான சமையல் எரிபொருள் கிடைப்பது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் முக்கிய காரணியாகும். தூய்மையான சமையலறை, குறைந்த புகை, குறைந்த உடல் உழைப்பு மற்றும் விரைவாக சமையல் செய்தல் ஆகியவை குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கையை வசதியாக்குகின்றன.
0: எல்பிஜி இணைப்பை பெறுவதற்கான ஆரம்ப செலவுகளை அரசின் நிதியுதவி குறைப்பதால் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்கள் நவீன சமையல் எரிபொருளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை பெறுகின்றன. எல்பிஜியை முறையாக பயன்படுத்தி பாதுகாப்பு விதிகளை பின்பற்றும் போது சமையல் அறையை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருக்க முடியும். எல்பிஜி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வும் திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். அதிகாரப்பூர்வ தகவலின்படி 2024-25 நிதியாண்டில் வீடுதோறும் எல்பிஜி பாதுகாப்பு சோதனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
1: அடுத்ததாக நாம் உஜ்வலா யோஜனா திட்டத்தின் சாதனைகள் மற்றும் சவால்கள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். உஜ்வலா திட்டத்தின் மிக முக்கியமான சாதனை, மிக குறுகிய காலத்தில் கோடிக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்கியதாகும். ஆரம்பத்தில் 8 கோடி எல்பிஜி இணைப்புகளை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கு 2019 செப்டம்பர் மாதத்திலேயே எட்டப்பட்டது. பின்னர் உஜ்வலா 2.0 திட்டத்தின் மூலம் மேலும் பல குடும்பங்கள் இணைக்கப்பட்டன. 2026 செப்டம்பர் 8ஆம் தேதி நிலவரப்படி இந்த திட்டத்தின் கீழ் 10.56 கோடிக்கும் அதிகமான எல்பிஜி இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் சமீபத்திய விரிவாக்கத்தின் கீழ் 25 லட்சம் புதிய இணைப்புகள் வழங்கும் பணியும் நடைபெற்று வருகிறது.
0: இந்த திட்டத்தின் வெற்றி எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதில் மட்டுமில்லாமல் அதன் தொடர்ச்சியான பயன்பாட்டிலும் காணப்படுகிறது. பயனாளிகளின் சராசரி ஆண்டு பயன்பாடு 2021-22 நிதியாண்டில் 3.68 இருந்த நிலையில் நிதியாண்டு 2025-26 4.71 உயர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்திருக்கிறது. இது எல்பிஜி பயன்பாடு படிப்படியாக அதிகரித்து வருவதை காட்டுகிறது. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயரும் தொழிலாளர்கள் மற்றும் வாடகை வீடுகளில் வசிப்பவர்கள் எல்பிஜி இணைப்பை பெறுவதிலும் தொடர்ந்து பயன்படுத்துவதிலும் சில நிர்வாக மற்றும் ஆவண சிக்கல்களை எதிர்கொண்டனர். இதை கருத்தில் கொண்டு உஜ்வலா 2.0 திட்டத்தில் இடம்பெயரும் குடும்பங்களுக்கு சிறப்பு வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன.
1: அடுத்ததாக உஜ்வலா திட்டத்தின் முக்கிய சவால்கள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம். இத்திட்டம் புதிய எல்பிஜி இணைப்பை வழங்குவதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் மீண்டும் மீண்டும் எல்பிஜி கேஸ் நிரப்ப ஆகும் செலவை ஏழை குடும்பங்கள் சமாளிக்க வேண்டியுள்ளது. இதனால் சில குடும்பங்கள் எல்பிஜியை குறைவாக பயன்படுத்தி மீண்டும் விறகு போன்ற எரிபொருட்களுக்கு திரும்பும் நிலை ஏற்படுகிறது. இந்த சவாலை சமாளிக்க அரசு இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட சமையல் எரிவாயு மானியம் அதாவது எல்பிஜி சப்சிடி வழங்கியுள்ளது. நிதியாண்டு 2025-26 காலகட்டத்தில் ஒரு 14.2 கிலோ எடையுள்ள சிலிண்டருக்கு ரூபாய் 300 மானியம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மானியம் ஆண்டுக்கு அதிகபட்சம் 9 முறை வழங்குவதற்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஒரு குடும்பத்திற்கு எல்பிஜி இணைப்பு வழங்குவது மட்டும் போதுமானதல்ல. அந்த குடும்பம் தொடர்ந்து எல்பிஜியை முதன்மை சமையல் எரிபொருளாக பயன்படுத்துகிறதா என்பது முக்கியம். எல்பிஜி விலை, குடும்ப வருமானம், உள்ளூர் விநியோக வசதி போன்ற காரணிகள் பயன்பாட்டை பாதிக்கலாம். எனவே இணைப்பு வழங்குதல் என்பதிலிருந்து தொடர்ச்சியான பயன்பாடு என்ற அடுத்த கட்டத்திற்கு திட்டம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது.
0: தொலைதூர கிராமங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் எல்பிஜி சிலிண்டர்களை விரைவாகவும் எளிதாகவும் பெற்றுக் கொள்வது சில நேரங்களில் சிரமமாக இருக்கலாம். விநியோக மையங்களின் எண்ணிக்கை, போக்குவரத்து வசதி மற்றும் வீடு தேடி வழங்கும் சேவை ஆகியவை தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டும். சிலிண்டர் வைப்பிடம், குழாய் பராமரிப்பு, அடுப்பு பயன்பாடு, கசிவு ஏற்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் போன்றவை குறித்தும் எல்பிஜி இணைப்பு கிடைத்த பிறகு அதன் பாதுகாப்பான பயன்பாடு குறித்து பயனாளிகளுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு வழங்கப்பட வேண்டியுள்ளது.
1: அடுத்ததாக நாம் உஜ்வலா யோஜனா திட்டத்தில் சேர என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம்.

0: விண்ணப்பதாரரின் அடையாளச் சான்றாக ஆதார் அட்டை, எல்பிஜி இணைப்பிற்கான வாடிக்கையாளர் விவரங்களை பதிவு செய்ய KYC படிவம், குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை உறுதிப்படுத்த ரேஷன் அட்டை, ஆதார் அட்டையில் உள்ள முகவரி வேறுபட்டிருந்தால் தேவையான முகவரி சான்று, ஒரே குடும்பத்தில் ஏற்கனவே எல்பிஜி இணைப்பு உள்ளதா என்பதை சரிபார்க்க குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் விவரங்கள், வங்கிக் கணக்கு எண் மற்றும் IFSC குறியீடு உள்ளிட்ட வங்கிக் கணக்கு விவரங்கள், ஒருவரின் குடும்பம் இந்த திட்டத்தின் தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது என்பதை உறுதிப்படுத்த வறுமை மற்றும் தகுதி பற்றிய சுய அறிவிப்பு.
1: மேலும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், புகைப்படம் என்பது ஒரு சில எல்பிஜி விநியோகஸ்தர்களால் கோரப்படலாம். ஆவணங்களின் துல்லியமான தேவைகள் மற்றும் விண்ணப்பிக்கும் வகைமுறைகள் எல்பிஜி விநியோகஸ்தரை பொறுத்து மாறக்கூடும். இந்த திட்டத்தின் அதிகாரப்பூர்வ தகவலின்படி KYC, ஆதார், குடும்ப அமைப்பை நிரூபிக்கும் ஆவணம், வங்கி விவரங்கள் மற்றும் தகுதி அறிவிப்பு ஆகியவை முக்கியமானவை.
0: அடுத்ததாக நாம் உஜ்வலா யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த திட்டத்தில் சேர தகுதியான பெண்கள் ஆன்லைன் அல்லது நேரடியாக எல்பிஜி விநியோகஸ்தர் மூலம் விண்ணப்பிக்கலாம். முதலில் விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடைந்த பெண்ணாகவும், குடும்பத்தில் ஏற்கனவே எல்பிஜி இணைப்பு இல்லாதவராகவும் இருக்க வேண்டும். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று அப்ளை ஃபார் நியூ PMUY கனெக்ஷன் என்ற விண்ணப்ப பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் விருப்பமான எல்பிஜி நிறுவனத்தை தேர்வு செய்ய வேண்டும். பொதுவாக இந்தியன், பாரத் கேஸ் அல்லது HP கேஸ் நிறுவனங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து விண்ணப்பிக்கலாம்.
1: விண்ணப்ப படிவத்தில் பெயர், முகவரி, ஆதார் விவரம், குடும்ப உறுப்பினர்களின் விவரம், வங்கிக் கணக்கு போன்ற தேவையான தகவல்களை சரியாக பதிவு செய்ய வேண்டும். தேவையான KYC மற்றும் குடும்பத் தகுதியை நிரூபிக்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு எல்பிஜி விநியோகஸ்தர் ஆவணங்களையும் குடும்பத்தின் தகுதியையும் சரிபார்ப்பார். தகுதி உறுதி செய்யப்பட்ட பின்னர் இந்த திட்டத்தின் விதிமுறைகளின்படி எல்பிஜி இணைப்பு வழங்கப்படும். தற்போதைய திட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு இணைப்புடன் தொடர்புடைய நிதி உதவியும், முதல் சிலிண்டர் மற்றும் அடுப்புக்கான உதவியும் வழங்கப்படுகிறது. விண்ணப்பிக்கும் முன் ஆதார், குடும்ப அட்டை, வங்கிக் கணக்கு மற்றும் பிற தேவையான ஆவணங்களில் பெயர் மற்றும் முகவரி விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்ப்பது நல்லதாகும்.
0: இந்த திட்டத்தின் அடுத்த கட்டமாக உஜ்வாலா 2.0 செயல்படுத்தப்பட்டது. இதில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் போன்றவர்களுக்கும் விண்ணப்ப நடைமுறையை எளிதாக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மேலும் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி 2026 செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நிலவரப்படி 10.56 கோடிக்கும் அதிகமான எல்பிஜி இணைப்புகள் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளன. சமீபத்திய 25 லட்சம் இணைப்புகள் கொண்ட விரிவாக்கத்தின் கீழும் சுமார் 24.4 லட்சம் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தளம் சொல்கிறது. எல்பிஜி இணைப்பு கிடைத்த பிறகு அதை பாதுகாப்பாக பயன்படுத்துவதும் மிகவும் அவசியமாகும்.
1: பயனாளிகள் எல்பிஜி சிலிண்டரை நேரடியாக வெயிலில் வைக்கக்கூடாது. எரிவாயு கசிவு இருப்பதாக சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக அடுப்பை அணைக்க வேண்டும். தீப்பெட்டி அல்லது மின்சார சுவிட்சை பயன்படுத்தாமல் பாதுகாப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்பிஜி குழாய் மற்றும் ரெகுலேட்டரை அவ்வப்போது பரிசோதிக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட எல்பிஜி உபகரணங்களையே பயன்படுத்த வேண்டும். இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று இது. இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் செயல்படுத்தப்பட்ட சமையல் எரிபொருள் திட்டங்களில் ஒன்றாக உள்ளது. 2026 செப்டம்பர் மாத நிலவரப்படி 10.56 கோடிக்கும் அதிகமான இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பது இதன் மிகப்பெரிய அளவை காட்டும்.
0: மேலும் எல்பிஜி பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக 2024-25ஆம் நிதியாண்டில் சுமார் 12.12 லட்சம் வீடுகளில் டோர் டு டோர் சேஃப்டி செக்ஸ், அதாவது இல்லம் தோறும் பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், சுமார் 4.65 கோடி பழைய மற்றும் தரமற்ற எல்பிஜி ரப்பர் டியூப்கள் அங்கீகரிக்கப்பட்ட சுரக்ஷா ரப்பர் டியூப்கள் மூலம் மாற்றப்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாதனைகள் ஒரு பக்கம் மிக சிறப்பாக இருந்தாலும் இந்த திட்டத்தில் சில சவால்களும் உள்ளன. அதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம்.
1: இந்த திட்டத்தின் மூலம் எல்பிஜி இணைப்பு இலவசமாக கிடைத்தாலும் தொடர்ந்து எரிவாயு நிரப்ப ஆகும் செலவு சில ஏழை குடும்பங்களுக்கு எட்டாக்கனியாக உள்ளது. எல்பிஜி விலை, எரிவாயு நிரப்புவதற்கான மானியம், விநியோக வசதி, கிராமப்புறங்களில் எளிதாக கிடைக்கச் செய்தல் மற்றும் பாதுகாப்பான பயன்பாடு ஆகியவை திட்டத்தின் நீண்டகால வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த திட்டத்தை ஒரு எல்பிஜி இணைப்பு வழங்கும் திட்டமாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது பல சமூக பிரச்சினைகளை ஒரே நேரத்தில் அணுகும் திட்டமாகும். சுத்தமான சமையல்,

0: குறைந்த புகை, சிறந்த சமையலறை சூழல், பெண்களுக்கு நேர சேமிப்பு, மேம்பட்ட வாழ்க்கை தரம் என்ற தொடர் மாற்றத்தை உருவாக்குவது இதன் முக்கிய சமூக பயனாகும்.
1: அடுத்ததாக நாம் இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் பயனடைந்த பயனாளிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் தமிழ்நாட்டிலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு சுத்தமான சமையல் எரிபொருளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஏற்கனவே எல்பிஜி இணைப்பு இல்லாத தகுதியான ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த குறிப்பிட்ட வயது வந்த பெண்ணுக்கு எல்பிஜி இணைப்பு வழங்கப்படுகிறது. எஸ்சி எஸ்டி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், கிராமப்புற பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா பயனாளிகள், அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்பங்கள், வனப்பகுதிகளில் வசிப்பவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தகுதியான பிரிவுகள் இதில் இடம்பெறுகின்றன.
0: தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் பயனாளிகள் பெரும்பாலும் கிராமப்புற மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களாக உள்ளனர். முன்பு விறகு, விவசாய கழிவுகள் போன்ற பாரம்பரிய எரிபொருட்களை பயன்படுத்திய குடும்பங்களுக்கு எல்பிஜி கிடைப்பதால் சமையலறை புகை குறைகிறது. இதன் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுத்தமான சமையல் சூழலை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. நாடு முழுவதும் உஜ்வாலா யோஜனா திட்டம் கிராமப்புற பெண்களின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது.
1: தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் ஆரம்ப கால செயல்பாட்டை எடுத்துக்கொண்டால், 2019 வெளியிடப்பட்ட மத்திய அரசின் மாநில வாரியான தரவின்படி தமிழ்நாட்டில் 31,53,589 உஜ்வாலா யோஜனா எல்பிஜி இணைப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. பின்னர் திட்டத்தின் அடுத்த கட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் பயனாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டது. மேலும் 2022 வெளியிடப்பட்ட மத்திய அரசின் மற்றொரு மாநில வாரியான தரவின்படி தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் கீழ் 36,1065 இணைப்புகள் பதிவாகியிருந்தன. இதில் 32,35,850 இணைப்புகள் திட்டத்தின் முதல் கட்டத்தையும், 3,65,215 இணைப்புகள் பின்னர் வழங்கப்பட்ட இணைப்புகளையும் உள்ளடக்கியதாக அரசு தரவு சொல்கிறது.
0: இந்த திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு எல்பிஜி இணைப்பு மட்டுமல்லாமல் திட்ட விதிகளின்படி இணைப்புடன் தொடர்புடைய பாதுகாப்பு வைப்பு, அழுத்த கட்டுப்படுத்தி, பாதுகாப்பு குழாய் மற்றும் நிறுவல் செலவுகளுக்கான உதவி கிடைக்கிறது. உஜ்வலா 2.0 திட்டத்தின் கீழ் முதல் முறை எரிவாயு சிலிண்டர் மற்றும் அடுப்பும் இலவசமாக வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உஜ்வலா திட்டத்தின் முக்கிய பயன்களில் ஒன்று பெண்களின் நேரத்தையும் உடல் உழைப்பையும் மிச்சப்படுத்துவதாகும். விறகு சேகரிப்பதற்காக நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலை குறைவதால் பெண்கள் குடும்ப பராமரிப்பு, குழந்தைகளின் கல்வி மற்றும் வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளில் அதிக நேரத்தை செலவிட முடிகிறது. மத்திய அரசின் தகவலின்படி நாடு முழுவதும் சில பெண்கள் தினமும் 2 முதல் 3 மணி நேரம் வரை மிச்சப்படுத்த முடிவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: இத்திட்டத்தின் வெற்றி எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதால் மட்டும் அளவிடப்படுவதில்லை. பயனாளிகள் தொடர்ந்து எரிவாயு நிரப்புதல் செய்வதும் முக்கியமானதாகும். இதற்காக 2025-26 நிதியாண்டில் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு 14.2 கிலோ எடையுள்ள சிலிண்டருக்கு ₹300 வீதம், ஆண்டுக்கு அதிகபட்சம் 9 முறை எரிவாயு நிரப்புதல்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு மானியம் வழங்க அரசு ஒப்புதல் அளித்தது. இதன் நோக்கம் ஏழை குடும்பங்களுக்கு எல்பிஜியை தொடர்ந்து பயன்படுத்தும் வாய்ப்பை அதிகரிப்பதாகும். நகர்ப்புற குடிசை பகுதிகள், கிராமப்புறங்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் சமையல் எரிபொருளுக்கான தேவை சமூக நலனுடன் நேரடியாக தொடர்புடையது. குறிப்பாக பெண்களின் உடல்நலம், குடும்ப செலவு, சமையல் நேரம் மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் எல்பிஜி பயன்பாடு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது.
0: 2026 ஆண்டில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் எல்பிஜி விநியோகத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் போன்ற தொழில் மற்றும் நகர்ப்புற மையங்களில் இடம்பெயரும் தொழிலாளர்களுக்கும் 5 கிலோ எடையுள்ள எல்பிஜி சிலிண்டர்கள் எளிதில் கிடைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிலர் இந்த திட்டத்தில் இணைய தங்களுடைய குடும்ப விவரங்கள், வருமான நிலை அல்லது எல்பிஜி இணைப்பு தொடர்பான தகவல்களை தவறாக வழங்க முயற்சி செய்யலாம். அப்படி செய்தால் அது திட்டத்தின் நோக்கத்தையே பாதித்துவிடும்.
1: விண்ணப்பத்தில் வழங்கப்படும் தகவல்கள் சரிபார்ப்பு மற்றும் போலியான இணைப்பு கண்டறிதலுக்கு உட்படுத்தப்படுகின்றன. தவறான தகவல் அல்லது போலியான ஆவணங்கள் கண்டறியப்பட்டால் இணைப்பு மற்றும் சேவைகள் நிறுத்தப்படும். இந்த திட்டத்தின் முக்கிய விதிகளில் ஒன்று ஒரே குடும்பத்தில் ஏற்கனவே எல்பிஜி இணைப்பு இருக்கக்கூடாது என்பதாகும். ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட எல்பிஜி இணைப்புகளை மறைத்து புதிய இணைப்பை பெற முயற்சிப்பது தவறான பயன்பாடாகும்.
0: இந்த திட்டத்தின் கீழ் கிடைத்த எல்பிஜி உபகரணங்களை மற்றவர்களுக்கு விற்பனை செய்யவோ, ஒப்படைக்கவோ, வாடகைக்கு விடவோ கூடாது.

0: குடும்பம் குடியிருப்பை மாற்றினால் எல்பிஜி விநியோகஸ்தரிடம் முறையாக முகவரி மாற்றத்தை பதிவு செய்ய வேண்டும். இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் எல்பிஜி இணைப்பு வீட்டு சமையல் பயன்பாட்டிற்காக வழங்கப்படுகிறது. அதை கடை, உணவகம் அல்லது வேறு வணிக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவது திட்டத்தின் நோக்கத்திற்கு எதிரானதாகும்.
1: பிரதம மந்திரியின் உஜ்வலா யோஜனா திட்டம் ஏழை குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட சமூக நலத்திட்டமாகும். எனவே அரசு வழங்கும் நலத்திட்டத்தை நேர்மையாக பயன்படுத்துவதும் எல்பிஜி பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவதும் ஒவ்வொரு பயனாளியின் பொறுப்பாகும்.
2: இதுவரை பெருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வி. ஹேமலதா. குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: சைவம் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமாருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சீர் செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றன. கன்னியாகுமரி கடற்பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அப்பகுதிகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கபடி பிரிவில் தங்கம் வென்ற மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து

0: தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி இம்மகளிரின் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் மற்றும் துப்பாக்கிச் சுடும் குழு போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளையும் குடியரசுத் தலைவர் பாராட்டியுள்ளார். இதனிடையே ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் இருவருக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று அறிவித்துள்ளார். இவர்களது வெற்றி தமிழகத்தின் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு புதிய உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் கபடி அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று கபடி, தங்கம், ஸ்குவாஷ், துப்பாக்கிச் சுடும் பிரிவுகளில் 4 பதக்கங்களை வென்று 3 தங்கம், 11 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 138வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகோவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். மத்திய அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்தின் 85வது நிறுவன நாளையொட்டி இத்துறைக்கான மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தமிழ், தெலுங்கு, மராட்டி, அசாம், வங்க மொழிகளில் 5 அறிவியல் இதழ்களை அறிமுகம் செய்துள்ளார். இந்த வெளியீடு மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் முக்கிய விரிவாக்க திட்டமாக திகழ்வதாக அமைச்சகம் கூறியுள்ளது. நம்பகத்தன்மையுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை வாசகர்கள் தத்தம் மொழிகளில் அறிய வேண்டும் என்ற நோக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா சபையின் 81வது கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 193 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் சர்வதேச விவகாரங்களில் முன்னுரிமைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே கடல்சார் பாதுகாப்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அதேவேளையில் அது சார்ந்த சவால்களை கையாள்வதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஐநாவின் வழிகாட்டுதல் சர்வதேச சட்டங்களும் பின்பற்றப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை, திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, சிறந்த நடைமுறைகளின் பரிவர்த்தனைகள் மூலம் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துவது அவசியம் என்றார். நாடு தழுவிய வங்கி ஊழியர்களின் வேலை நிறுத்தம் நாளை மறுநாள் முதல் 3 நாட்கள் நடைபெற இருப்பதால் விடுமுறை தினமான நாளை அனைத்து வங்கிகளும் செயல்படும் என மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கிஃப்ட் சிட்டி எனப்படும் மேம்பட்ட நவீன நகரம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் நகர்ப்புற திட்டமிடுதல் மற்றும் உலகளாவிய நிதிநுட்ப திட்டத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் முதல் பசுமை நகரமான குஜராத் சர்வதேச நிதி நகரம் திகழ்கிறது. தானியங்கி முறையில் குப்பைகளை திரட்டுதல், நவீன குளிர்சாதன வசதிகள், சுரங்க வழி பாதைகள் என பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்நகரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய நிதி சேவையில் முன்னணி நாடாக இந்தியாவை முன்னெடுத்து செல்லும் வகையில் 18 வெளிநாட்டு வங்கிகள் மற்றும் 17 உள்நாட்டு வங்கிகளின் சேவை மையமாக இந்நகரம் உருவாக்கும். புத்தாக்க சிந்தனை, படைப்பாற்றல் திறன், நிலையான நகர்ப்புற மேம்பாடு, உலகளாவிய நிதிநுட்பத்தில் இந்தியாவின் பங்களிப்பு போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் இந்நிதிநுட்பம் செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையின் குறைபாடுகள் படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். முன்னதாக

0: குழந்தைகளுக்கான தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் நாளை மறுநாள் துவக்கி வைக்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திரு நிர்மல்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாளை உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலாத்துறையின் சார்பில் பாரம்பரிய நடைப்பயணத்தையும் அமைச்சர் துவக்கி வைத்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலின் ஒரு பகுதியாக தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தாராபுரம் பொள்ளாச்சி சாலை பெல்லம்பட்டியில் பகுதியில் நடைபெற்ற சோதனையின்போது சாலையோரத்தில் கிடந்த 3,80,000 ரூபாயை கைப்பற்றி வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். போதையில்லா தமிழகத்தை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பல வண்ணங்களில் கைரேகைகளை பதித்து காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 85 வயது முதியவர் உட்பட 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையில் காத்தாடி திருவிழாவின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நாகை மாவட்டம் காமேஸ்வரம் நீல கடற்கரையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தி நாகை பட்டாம்பூச்சி காத்தாடி திருவிழா 2026 கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி நீல கடற்கரையின் வான்வெளி எங்கும் விதவிதமான வண்ணங்களிலும் வடிவங்களிலும் காத்தாடிகள் பறந்து விளையாடின. வானை உரசி பார்த்த அந்த வண்ண காத்தாடிகளை கடற்கரையில் திரிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் சிறு குழந்தைகளும் வியப்புடனும் ஆர்வத்துடனும் கண்டு ரசித்தனர். இதனால் காமேஸ்வரம் நீல கடற்கரையே வண்ணமயமான விழாக்குளம் பூண்டது. செப்டம்பர் 27 வரை தினமும் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த விழா நடைபெறுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடற்கரை பகுதியில் இன்று காலை முதலே பேரலைகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. இந்த அலைகள் கரையோரம் வரும்போது மிகவும் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் பொதுமக்கள் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் நடமாட்டத்தை தவிர்க்குமாறு மீனவர் நலத்துறை இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான கடற்கரை பகுதிகளில் இன்று காலை முதல் திங்கட்கிழமை அதிகாலை வரை அதிக ஆற்றல் வாய்ந்த பேரலைகளிடும் என குமரி மாவட்ட மீனவர் நலத்துறை எச்சரித்துள்ளது. கள்ளக்கடல் எனப்படும் திடீர் கடல் அலைகளின் சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக தற்போது குமரி கடல் மிக உக்கரமாக காணப்படுகிறது. எனவே கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்க்குமாறும் மீனவர்கள் அனைவரும் சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது என்றும் படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட வேண்டும் எனவும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
0: விருதுநகரில் புதிய ஆதார் சேவை மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஆரி இன்று தொடங்கி வைத்தார். அனைத்து ஆதார் சேவைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு வழங்கும் மையமாக இது செயல்படும் என்று இந்த மையத்தின் மேலாளர் திரு குணசேகரன் கூறியுள்ளார்.
3: விருதுநகர் கோட்டத்தில் இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த உடாய் ஏஎஸ்கே வந்து ஸ்பெஷல் ஆதார் சென்டர். 18 இயர்ஸ் அபோ வந்து இந்தியன் ரெசிடென்ட்டுக்கும் ஆதார் என்ரோல்மெண்ட் பண்றோம். பிளஸ் வந்து ஃபாரின் சிட்டிசனுக்கு வந்து அவங்க இந்தியாவுக்குள்ள வந்து 180 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து ஆதார் பதிவு பண்றோம். இந்த சர்வீஸ் வந்து மற்ற ஆதார் சென்டர்ஸ்ல இருக்காது. அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் இது வந்து நம்ம இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் சிட்டிசன் வாங்கணும் பயன்படுத்திக்கலாம்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமாருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் இன்னும் 3 மாதங்களில் முழுமையாக சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றன. கன்னியாகுமரி கடற்பகுதியில் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அப்பகுதிகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நிலையத்திலிருந்து இப்பொழுது 1:55 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியம் பொறி பண்பலை 101 நேர்களே இனி கேட்கலாம் திரை இசை. வருவது திருச்சிற்றம்பலம் படப்பாடல்.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம். குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் நம்ம டிஜி மார்ட்டின் மெகா மந்தன் இஎம்ஐ மேலா. முன்பணமே இல்லாம உங்க மனசுக்கு பிடிச்ச எல்இடி டிவி, ஏசி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிச்சன் அப்ளையன்சஸ் எங்கேயுமே இல்லாத குறைந்த விலையில் வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 25 முதல் 30 வரை மட்டுமே. டிஜி மார்ட்
2: ஸ்டேடியம் எதிரில், நாகர்கோயில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
7: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
8: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
9: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870-19-8870.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சி.

0: அனைத்தும் குறைந்த விலையில்
1: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுங்கான் கடை நாகர்கோவில்.
0: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
2: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
3: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே. வாசிப்பை நாளும் நேசிப்போம், நல்ல நூல்களை சுவாசிப்போம். கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும். புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101 வாசிப்பை சுவாசிப்போம்.
2: ஒரே ஓர் நாள் உன்னை மாற்று, உன்னை உனக்கே வேறாய் காட்டு.
4: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
5: டிமாக், எம்ஃபாக்,
4: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.
6: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
7: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
6: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
7: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
6: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
8: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
9: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
8: இதுவரை கேட்டது திரை இசை.
10: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
11: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
8: நிலையத்தில் இருப்பது 2:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களை இனி வருவது நாட்டுப்புற கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் செதூர் பி சகாதேவன் குழுவினர் வழங்கும் செம்மை குட்டி நீலம்மை குட்டி வில்லுப்பாட்டு கேட்கலாம்.

இந்நிகழ்ச்சியில் இப்பொழுது செதுவூர் பி சகாதேவன் குழுவினர் வழங்கும் செம்பம்மை குட்டி, நீலம்மை குட்டி வில்லுப்பாட்டு கேட்கலாம்.

சாம்ராஜ்யம் சோகத்திலே வீழ்ந்திருந்த காலம். கலை இலக்கியம் வளர்ச்சியடையாத ஆரம்ப காலம் ஒன்று உண்டு. இந்த நேரத்திலேதான் சோழர் பரம்பரையிலே தோன்றிய

0: சோழகவல்லி என்றொரு பெண்ணை திருமணம் செய்து
1: சரி
0: இன்பமோடு இல்லறத்தை நடத்தினார்கள். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. பிறன் பழிப்பது இல்லாகி நன்று என்ற தெய்வ புலவரின் திருவள்ளுவரின் வாய்மொழிக்கிணங்க இவர்கள் இன்பமோடு வாழ்ந்தார்கள். நாட்கள் வருடங்கள் பல கழிந்தது. இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. உடனே சோழகவல்லி முகத்திலே சோகம் படர்ந்தது.
1: என்னம்மா
0: நமக்கு

0: கோடி செல்வம் நமக்கு இருந்தாலும் ஒரு குழந்தை செல்வத்திற்கு ஈடாகுமா?
1: ஆகவே ஆகாது தேவி.
0: பிள்ளையில்லா வாழ்வு ஒரு பெருவாழ்வு ஆகுமா? அது பாலைவனத்திலே நிற்கும் பட்டமரத்திற்கு சமமல்லவா?
1: ஆமாம்மா
0: என்று அம்புபட்ட மான்போல் அலறி அழுதாள் சோழகவல்லி.
1: என்ன?
0: ஆகவே நான் குழந்தைக்காக

0: அவருக்கு பிள்ளை இல்லை என்று ஏங்குவதை விட சிவனை எண்ணி தவம் செய்வதே மேல்.
1: ஆமாமா,
0: என்று சோழகவல்லி சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறார்.
1: எப்படி
0: தவம் செய்வார்? தம் கர்மம் செய்வார். தவம் என்பதன் பொருள் நினைத்த காரியத்தை சாதிப்பது. விஸ்வாமித்ர முனிவருடைய தவத்தால் அவர் பிரம்மரிஷியானார். சூரபத்மனின் தவத்தால் 1008 அண்டங்களை ஆளும் சக்தியை பெற்றார். பரராச முனிவருடைய தவத்தால் முக்கால உணர்ந்த ஞானி யாத்திரை பிள்ளையாக பெற்றார். பகீரதன் தவத்தால் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தார். இமயராஜனுடைய தவத்தால் பார்வதி தேவி தனக்கு பிள்ளையாக பிறந்தார். இப்படி தவத்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை உணர்ந்தாள் அந்த சோழகவல்லி.
1: அவர்
0: உடனே அப்பு பிரதீபு வாயு தேயு ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களை உள்ளடக்கி யமம் நியமம் தாரணை பிரத்யாகாரம் சமாதி என்கின்ற 9 நல்வழிகளை கடைபிடித்து சரிய கிரிய யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 பெருநிலையை கடந்து உள்ளத்தை இறைவன்பால் ஒருமுகப்படுத்தினாள். உள்ளம் ஒரு பெருங்கோவில்.

0: தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். வாயது கோபுர வாசல் கள்ள புலனெங்கும் காளாமணி விளக்கே.
1: இந்த திருமந்திரத்தை மனதிலே எண்ணி தவம் செய்ய அவள் தலை

0: நாட்டிலே தலைமாட்டிலே செண்பக மரமும் சரதால் கால் மாட்டிலே நீலக மரமும் முளைத்து வளர்ந்து பூவாய் செறிந்தது. அந்த செண்பக பூவையும் நீலக பூவையும் பசி பொறுக்க முடியாமல் எடுத்து அவள் சாப்பிடுகிறார். பசி என்றால் பத்தும் பறக்கும் என்று தெரிவித்தார்கள். உடனே சிவபெருமான் சிவசக்தி சமேதராக அப்படியே காட்சி கொடுத்தார்.
1: பெண்ணே,
0: உன் தவத்திலிருந்து எழுந்து வா, உன் குறை தீர உனக்கு குழந்தை பாக்கியம் அருளினேன் என்று கூறி சிவபெருமான் மறைந்தார். உடனே சந்தோஷம் கொண்ட சோழகவல்லி
1: என்ன செய்கின்றாய்?
0: அவள்

0: கடலும் நகமும் சதையும் மதனும் ரதியும் போல் மகிழ்ச்சியோடு இவர்கள் வாழ்ந்தார்கள். இறையருளால் சோழகவல்லி கர்ப்பமுற்றாரே.
1: அப்பா,
0: ஒன்று இரண்டு என 10 மாதம் திகையும் போது கர்ப்ப வேதனையால் இவள் புலம்புகிறாள். அடியா மதவல்லி, மதவல்லி, ஐயோ, என்னால தாங்கவே முடியலடி. வயிற்றுக்குள்ள தீபத்து எரிஞ்ச மாதிரி இருக்குடி. அடியே
1: அம்மா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன், உயிரோட இருக்கேன்.
0: இப்படி வேதனைப்பட சற்று நேரம் கழிந்ததும் வரிசையாக 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. தாதியர்கள் கூடி நின்று புறவிட்டார்கள். பிறகு குழந்தைகளை நல்ல நீரிலே நீராட்டி தங்க தொட்டிலே இட்டு தாலாட்டுகிறார்கள்.
1: எப்படி தந்தி?

0: செய்வதற்கப்பா?
1: முதலில் நீங்கள் கயறு போடணும்.
0: குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் இருக்கு, என்ன கயறு போட சொல்லி ஐயா?
1: மன்னா, நான் சொன்னது யாத்ல
0: என்னமோ மோட்லியான்னு இருந்தப்பா.
1: மன்னவா, அதுல வந்து பாருங்க.
0: இல்லப்பா,

0: குழந்தைகளை தாலாட்டி வளர்க்க
1: அப்படி
0: இரண்டு குழந்தைகளுக்கும் பெயர் போடுகிறார்.
1: எப்படி?
0: செண்பகப்பூவை உண்டதால் செண்பம்மை குட்டி என்றும்,
1: அப்படி
0: நீலகப்பூவை உண்டதால் நீலமை குட்டி என்று பெயரிட்டார்கள்.
1: அப்படியே அப்பா.
0: பிறகு ஒரு ஜோதிடனை அழைத்து வந்து குழந்தைகளுடைய பலாபலத்தை கேட்க ஜோதிடர் சொல்லுகிறார்.
1: என்ன சொல்லுகின்ற
0: மன்னா?
1: என்னப்பா?
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: நான் சொல்லுகிறேன் என்று என் மீது நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது.

0: குழந்தைகளுக்கு 12 வயது வரும்போது சனி பிடிக்கும். அப்போது உங்கள் நாட்டை இழந்து போகும் நிலை வரும். எப்படியோ விதி போலாகட்டும் என்று குழந்தைகளை வளர்த்து வர இவர்களுக்கு 12 வயது நிரம்பியது. இந்த நீலமக்குட்டியும் செம்பமக்குட்டியும் பருவம் அங்கு ஆனார்கள். இந்த 2 பெண்களின் அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை.
1: சரி,
0: தந்தீரன் போல் முகத்தழகும், சாமந்தி பூ நிறத்தழகும்.

0: சூரியனும் ஒரு பெண்ணாக வடிவெடுத்தால் எவ்வளவு அழகாக இருக்குமோ, அதை விட மேலாக இவர்கள் காட்சி அளித்தார்கள்.
1: விதி யாரை விட்டது?
0: விலை வந்து சூழுகிறது. இந்த இரண்டு பெண்களையும் தனி பிடிக்கிறது. நவக்கிரகங்கள் 9, அதிலே மிக கொடூரமானவன் சனி. சனி பிடித்தவர் ஏராளம் பேர் உண்டு. சத்திமாவலி ஆதீர் காலிலே தலை பூண்டரூ மூந்திலே துரியோதனன் படை மாண்டதும் தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் ஓடி ஒழித்ததும் ஆறிலே சீதை ஸ்ரீராமர் வரி கொடுத்ததும் இம்மி 8 வாலிபட்டதும் ஈஸ்வரனா 10 தலை ஓட்டில் இறந்து கொண்டதும் 12 ரவணன் சிரசு பத்தும் 68

இப்படி புராண காலத்திலேயே சனியின் பிடியில் சிக்கியவர்கள் ஏராளம் பேர் உண்டு. இப்படி இருக்கும் போது சந்திரகுலத்திலே தோன்றிய மைசூரான் என்ற மன்னன் இளமக்குட்டி சென்மமக்குட்டி என்ற இரண்டு பெண்களின் அழகை கண்டு தன் பரிவார படைகளுடன் பாதரத்தில் புறப்படுவான். சோழகனின் அரண்மனையில் வந்து நின்று ஏது சொல்வான். உண்மைகளை உரிமை கொள்ள உறுதி கொண்டு

0: அடிவார படைகளோடு தேரேறி சோழகராஜன் அரண்மனைக்கு வந்தார். மன்னனை அடிபணிந்து, சோழகராஜனே வணக்கம்.
1: வணக்கம்.
0: நான் இங்கு வர காரணம், உங்கள் இரண்டு மகளையும் எனக்கு மனம் பேசி முடிக்க வந்தேன். சூரிய குலத்திலே தோன்றிய நான் என் மகளை உனக்கு திருமணம் செய்து தர முடியாது. தயவு செய்து இங்கிருந்து போய்விடு.
1: உன்னை விட்டு விடுவேனா? உன் நாட்டை சூறையாடி உன் இரு பிள்ளைகளையும் சிறையெடுத்து என்னால் கொண்டு போக முடியும். ஆனால் அதை நான் விரும்பவில்லை. உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகிறேன். அதற்குள் ஒரு முடிவு செய். இல்லை என்றால் உன்னையும் உன் கோட்டையும் பொழுது முடிவதற்குள் தூள் தூளாக்கி விடுவேன். வருகிறேன்
0: என்று கூறி அவன் புறப்பட்டு சென்று விட்டான். இதை கேட்ட சோழகராஜன்,
1: மந்திரியாரே,
2: என்னவா
0: அமைச்சரே, அந்த மைசூரானோடு எதிர்க்கும் சக்தி நமக்கு இல்லை. ஆகவே இன்று இரவோடு இரவாக இங்கிருந்து புறப்படுவோம் என்று கூறிய மன்னவன்.

0: மனைவியும் அதே மனைவி சோழகவல்லியோடு பலதரப்பட்ட மக்களோடும் புறப்பட்டு அடர்ந்த கானகம் வழியாக இரவோடு இரவாக வந்து கொண்டே இருக்கிறார். அடர்ந்த பெரும் கானகம் இவர்கள் எந்த பாதை வழியாக வருகிறார்கள் என்றால்,
1: எந்த பாதை வழியாக?
0: திருநல்லூர் வழியாக திருநெல்வேலி, கள்ளர்காடு, பள்ளியூர், வனக்குடி, காவல் கிணறு, முப்பந்தல் அரல்வாய்மொழி, வெள்ளமடம், வெட்டுவன்மடம், பார்வதிபுரம் பெருவிளை வழியாக ஆசாரி பள்ளம், வேம்பனூர் சடையால் புதூர் சரல் வழியாக பேட்டுப்பிள்ளை யாலாவளி, செதுவோர் கடந்து கழுவந்திட்டு விளை ஊரில் வரும்போது நேரம் விடிந்து விட்டது. காலையும் மலர்ந்தது, கதிரவனும் உதித்தான். இந்த இரண்டு பெண்களின் அழகை கண்ட கழுவந்திட்டு விளை ஊர் மக்கள் அதிசயமாக அவர்களை பார்க்கிறார்கள். அப்போது

0: ஏற்க
1: வண்ணான் விளை ஊரின் பக்கத்தில் ஒரு விளையிலே வந்தாரே. இந்த பெண்களுக்கு சோழகராஜன்
2: என்ன செய்ய
1: பொன்னாலே ஒரு ஊஞ்சல் போட்டு கொடுத்தார். அதனால் அந்த விலைக்கு பொன்னூஞ்சல் விலை என்று பெயர் வந்தது. இந்த பொன்னூஞ்சல் விலையில் இவர்கள் கூட ஆரம்பித்து தங்கி இருக்க திருவிதாங்கூர் மன்னன் பாலவஞ்சிமார் தாண்டன் பத்மநாபபுரம் கோட்டையிலே வீற்றிருக்கக்கூடிய சமயம் அவரிடத்திலே அனுமதி வாங்கி பள்ளிக்கரை ஊரிலே கோட்டை அமைக்கிறான் மன்னன். அழகான ஒரு அரண்மனை அமைத்து தன் பிள்ளைகள் எல்லாம் குளிப்பதற்காக ஒரு உரை கிணறும் வெட்டி வைத்தார். அவர்களை அழைத்து வந்து இவர்கள் அரண்மனையிலே வாழ்ந்து வருகிறார்கள். இங்கு இப்படி இருக்க திருவிதாங்கூர் மன்னர் பாலவஞ்சி மார்த்தாண்டல் தன் மந்திரியாரை பார்த்து செல்கிறார்.
2: என்ன சொல்லுகின்றார்?
1: தீர்த்தமாட

0: செல்வஞ்சி மார்த்தாண்டன் தன் பரிவார படைகளோடு கடியாப்பட்டனம் மாலியான் கடலுக்கு தீர்த்தமாட வருகிறார். கட்டுரிச்சி ஏழாய் கடந்து ஆழ்வார் கோயில் வழியாக இறைநீல் தெருகடந்து மேல்கரை பள்ளியார் வழியாக பெரிய குளத்தின் கரையில் இருக்கும் எழுத்துட்டாம் பாறையிலே வந்தார்கள். பள்ளிக்கரையில் இருந்த சோழகராஜன் தன் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், என் அருமை செல்வங்களே, நான் வாலவஞ்சி மார்த்தாண்டன் என்ற மன்னனை உபசரித்து வருகிறேன்.
1: தந்தையே,
0: நீங்கள் வெளியில் வரக்கூடாது என்று கூறிவிட்டு அரண்மனை கதவை இழுத்து அவன் அடைக்கிறான்.

பெருமை வாய்ந்தது அந்த கதவு. பிறகு அங்கிருந்து புறப்பட்டு மன்னனை எதிர்கொண்டு வரவேற்றான் சோழகன். அப்போது செம்பமக்குட்டியின் இளமக்குட்டியும் மன்னன் மார்த்தாண்டனை பார்க்க வேண்டும் என்று மாளிகை மாடத்து ஜன்னலை திறந்து பார்க்கிறார்கள். அப்போது மன்னன் வாலவஞ்சி மார்த்தாண்டன் பள்ளிக்கரை கோட்டை அப்படி எட்டி பார்த்தார். அந்த பெண்களின் முகம் சந்திரனும் சூரியனும் உதித்தது போல் இருந்தது. இதை பார்த்த மன்னன், மந்திரியாரே, பள்ளிக்கரை கோட்டையிலே பகலவன் பள்ளி கொள்ளுகிறார்.

0: இல்லை சந்திரன் வந்து சயனிக்கிறானா? மன்னா,
1: என்ன?
0: ஞாயிறும் இல்லை திங்களும் இல்லை, சோழகராஜனுடைய இரண்டு பெண் பிள்ளை.
1: அப்படியா?
0: அப்படியானால் அந்த வெண்ணிலா மண்ணிலாவாகிவிட்டது. அதை என் கண்ணினால் ஆசை தீர பார்த்து ரசிக்க வேண்டும். தீர்த்தமாடி வரும்போது பொன்னினால் அலங்கரித்து இன்னிலும் கொண்டு போக வேண்டும் என்று கூறி தீர்த்தமாட புறப்பட்டார்கள். இந்த வார்த்தையை காதலே கேட்ட சோழகராஜன்
1: என்ன செய்கின்றார்?
0: தனக்கு வயிற்று வலி, ஆகவே என்னால் தீர்த்தமாட வர முடியாது என்று பொய் கூறிவிட்டு தன் கோட்டையிலே வந்தான். வந்தவன் மனதிலே எண்ணுகின்றான், மைசூரானுக்கு மனமுடித்துக் கொடுக்க மறுத்து வந்தோம். இங்கு வந்த பிறகும் விதி நம்மை விடவில்லை. இனம் விட்டு இனம் பெண் கொடுப்பதா? கூடவே கூடாது என்று மனதிலே எண்ணி அவன் என்ன செய்கிறான் என்றால்,
1: என்ன செய்கின்றார்?
0: என் அருமை செல்வங்களே,
1: அப்பா,
0: ஏரவளபுரத்திலே கொடியேற்று விழா, ஆகவே நாம் உடனே போக வேண்டும்.
1: அப்படியா தந்தையே?
0: நீங்கள் இருபேரும் பட்டு பணி பூண்டு உரைகிணத்திலே இறங்குங்கள். குளிப்பதற்காக
1: போகலாமா?
0: உடனே கேடு வரும் முன்னே மதி கெட்டு வரும் பின்னே. அப்பா,
1: என்ன?
0: நாங்கள் உரைகிணத்தில் இறங்கி குளித்ததே இல்லை.
1: பயப்படாதீர்கள் அம்மா,
0: எங்களுக்கு பயமாக இருக்கிறதப்பா.
1: பயப்பட வேண்டாம், இறங்குங்கள்.
0: உடனே அவர்கள் அப்படி முதற்படியில் இறங்கினார்கள். இடுப்பளவிற்கு தண்ணீர் வருகிறது. மேலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்பா,
1: எங்களுக்கு பயமாக இறங்குங்கள் அம்மா, இறங்குங்கள்.
0: உடனே அவர் சொல்லுகிறார்,
1: பயப்பட வேண்டாம், இறங்குங்கள்.

0: 45 படிகள் இறங்க மாயளவருக்கு தண்ணீர் வருகிறது. அந்த நேரத்திலே அதன் பிறகுதான் இந்த இரண்டு பெண்களுக்கும் புரிகிறது, நம்மை கொல்வதற்குத்தான் நம் தந்தை திட்டமிட்டு விட்டார் என்பதை உணர்ந்து ஐயோ அம்மா அப்பா.
1: தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் போற்றிமுண்ட் 6 சென்டிமீட்டர், ஹாரிசான், உட்பிரையர், குடலூர் பஜார், மேல்குடலூர், அவலாஞ்சி, நடுவட்டம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மேல் பவானியில் பதிவான மழையின் அளவு 3 சென்டிமீட்டர். தேவாலா, கிளன்மார்கன், வின்ட்வர்த், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். தென்காசி மாவட்டம் குண்டாரணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், நீலகிரி மாவட்டம் எமரால்டு, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிகளவு வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37.2 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. ஒடிஷாவின் தெற்கு உட்பகுதி மற்றும் சத்தீஸ்கரை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வடக்கு வடமேற்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று மையம் கொண்டுள்ளது. தற்போது சற்று வலுப்பெற்று அங்கே நிலை கொண்டுள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழந்து குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு.

0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களும் தென் தமிழ்நாட்டிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை நாளை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு நாளை வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 28ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 29ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 30ஆம் தேதியன்று நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகும். இருக்கக்கூடும். எங்கும் மழை இராது. நாளை வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும். இருக்கக்கூடும். மழைக்கு வாய்ப்பில்லை. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை. அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவு ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும். இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டு மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா மகளிர் துப்பாக்கிச் சுடும் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும், ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார், ஜோஷ்னா சின்னப்பா இணை வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வந்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஆரோக்கியமான இந்தியா அவசியமாகிறது என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுரை மேற்கு கோட்டைவாசலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய நடைப்பயணத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் தொடர்வதாக கூறியுள்ள திமுக, சட்டம் ஒழுங்கை தாவேக்கா முறையாக பராமரிக்காததே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளது. மக்களின் குறைகளுக்கு பதிலளிக்காமல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதுதான் தாவேக்காவின் கொள்கையா என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் வண்ணமயமான காத்தாடி திருவிழா இன்று தொடங்கியது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுர தமிழோடு தென் பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: நிலையத்தில் இருப்பது 3:03 ஸ்வாமி நாகர்கோயில் வானொலியம் குமரி பண்பலை 101. நேர்களை காற்றலைகளில் இருப்பது தேநீர் நேரம் திரை

வானமளவு தைரியமும் துணிவும் இருந்தால் வானமும் பூமியும் மனிதனுக்கு அவன் உள்ளங்கைக்குள் அடக்கம்தானே. நிகழ்ச்சி துவக்கமாக வருவது தூங்காதே தம்பி தூங்கி தூங்காதே படப்பாடல்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். ஒவ்வொரு பிறந்த காலை பொழுதும் புதிய வானமும் புதிய பூமியும் உருவாகி வந்ததை போன்ற தோற்றத்தை தானே நமக்கு உருவாக்குகின்றன. இருவரும் பாடலின் படம் அன்பே வா. பாடலை பாடியிருப்போர் டி எம் சவுந்தரராஜன்.

தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சட்டம் 1997 பிரிவு 3 கீழ் அரசாணை எண் 854 உள்துறை நாள் 14/12/2011 படி இடைமுடக்கம் செய்யப்பட்டு சட்டப்பிரிவு 4(3) படி OA நம்பர் 10/2016 நாள் 27/11/2018 படி சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா நிதி நிறுவனத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் திருவட்டார் குலசேகரம் மற்றும் பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்கள் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் 14/10/2026 அன்று காலை 10:30 கன்னியாகுமரி மாவட்ட நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து பகிரங்க ஏலத்தில் விடப்பட உள்ளது. மேற்படி ஏலத்தில் கொண்டுவரப்படும் அசையா சொத்துக்களின் விவரங்களை அலுவலக வேலை நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சி பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஏலமிடப்பட உள்ள அசையா சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் மாவட்ட அரசிதழில் அறிவிக்கை செய்யப்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட இணையதளம் www.kanyakumari.nic.in இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏலத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக ₹50,000 கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கன்னியாகுமரி அவர்கள் பதவியின் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும்.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். இந்த உலகில் வாழும் ஓரறிவு ஜீவன் முதல் ஆறறிவு ஜீவன் வரையிலான அனைத்து ஜீவராசிகளும் ஒரே குடைக்குள் ஒரே வானத்தின் கீழ் தானே வாழ்கின்றன. இன்னொரு பாடல் படம் ஒரே வானம் ஒரே பூமி.

0: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ்ஆ?
1: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
0: பிளாக் ஆக கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.
2: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள்.
0: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 3:23 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலி 101 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். நமக்கு உணவையும் காற்றையும் தண்ணீரையும் தந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் வாழ வைக்கும் பூமி நமக்கெல்லாம் தாய்தானே. இன்னொரு

0: இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
3: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
4: இவ்வளவு சீக்கிரம் இருக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
3: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
4: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
5: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
4: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள்

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 3:30 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலின் 1. நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் பூமி என்ற தலைப்பில் புன்னை நகர் கே ஜெயக்குமார் என்ற நேயர் தொகுத்து அனுப்பியிருக்கும் பாடல்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஒருவருடைய எண்ண ஓட்டங்கள் ஆகாய அளவிற்கு உயர்ந்து நின்று இந்த பூமியை வென்றுவிட துடிப்பதும் அவரின் துணிச்சலன் இயல்புதானே. இருவரும் பாடலின் படம் நான் வாழ வைப்பேன்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: BMAC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
2: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
7: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
8: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். பூமி தாய் என்றும் கருணை மிக்கவள், எல்லா உயிர்களையும் பாரபட்சமின்றி காப்பவள். அவளது கருணை ஒன்றுதான் இந்த உலகை இயக்குகிறது. இருவரும் பாடலின் படம் கிழக்கு கரை.

இல்லை. இதுதான் விதியாயிரைவன் சதியாயிடமானே. இடி ஓசைகள் கேட்கட்டும், மின்னல்கள் தாக்கட்டும், புயல் காற்றுகள் வீசட்டும், பூமியும் அதிரட்டும்.

0: கிழக்கு கரை மயக்கம் கலக்கம் தயக்கம் நடு கண்ணிலே.
1: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
2: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
1: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
2: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
3: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும் நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம். கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மணம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி அலைக்க

0: கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில்
1: பேசுங்க மக்களே பேசுங்க.
0: சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும்
1: முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
0: மறக்காம கேளுங்க.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். வானிலிருந்து பூமிக்கு வந்திறங்கிய காதல் தேவதை இவன் உள்ளத்தில் அன்பை விதைத்து விட்டாலோ? இனிவரும் பாடலின் படம் இதே தாமரை. பாடல் எப்பாடி இருப்பவர் ஸ்ரீ பாலசுப்ரமணியம்.

0: பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். இந்த உலகில் வாழும் நாம் அனைவரும் இந்த பூமி தாயின் குழந்தைகள் தானே? இந்த பூமி தாய் நாம் எதை கேட்டாலும் வாரி வழங்கும் கருணை உள்ளம் கொண்டவள் தானே? இனி வருவது சண்டக்கோழி பட பாடல்.

நேர்களை இதுவரை கேட்டது தேநீர் நிறம் திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் பூமி என்ற தலைப்பில் புன்னை நகர் ஜெய ஜெயக்குமார் அஞ்சனையர் தொகுத்து அனுப்பியிருந்த பாடல்களை கேட்டு ரசித்தோம். இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜே மணிகண்ட பிரபு. வணக்கம் நேர்களே. நேர்களை நிறுவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டு ஆடவர் மற்றும் மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா மகளிர் துப்பாக்கிச் சுடும் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும், ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஷ்னா சின்னப்பா இணை வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்து வந்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியாளர் சேவை பிரிவு முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஆரோக்கியமான இந்தியா அவசியமாகிறது என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சிறுவர்களிடையேயான போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உள்ளதென்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு கோட்டை வாசலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய நடைப்பயணத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மக்களின் குறைகளுக்கு பதிலளிக்காமல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதுதான் தாவேகாவின் கொள்கையா என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. பெருநகர சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் 100,000-க்கும் மேற்பட்ட திருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மாநகர ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற திருப்பத்தூர் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சியர் திரு நல்லசிவன் பதக்கங்களை வழங்கினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: காற்றலையில் உங்களுடைய போதும் துணையை ஆகாஷ்வாணி நாக

0: கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:02.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் திட்டம் இந்திர தனுஷ் திட்டம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதன் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் தடுப்பூசிகளுக்கு மிக முக்கியமான பங்கு உள்ளது. பல்வேறு தொற்று நோய்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கும் நோய்களின் தீவிரத்தை குறைப்பதற்கும் தடுப்பூசிகள் உதவுகின்றன. எந்த ஒரு குழந்தையும் தடுப்பூசி பாதுகாப்பிலிருந்து விடுபடக்கூடாது என்ற நோக்கத்துடன் இந்திய அரசு பல்வேறு தடுப்பூசி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவற்றில் முக்கியமான திட்டங்களில் ஒன்று மிஷன் இந்திரதனுஷ். இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தால் 2014 டிசம்பர் மாதத்தில் மிஷன் இந்திரதனுஷ் தொடங்கப்பட்டது. வழக்கமான தடுப்பூசி சேவைகளில் விடுபட்ட அல்லது முழுமையாக தடுப்பூசி பெறாத குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை வழங்கி முழுமையான தடுப்பூசி பாதுகாப்பை அதிகரிப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்திரதனுஷ் என்றால் வானவில். வானவில்லில் பல வண்ணங்கள் ஒன்றிணைந்து அழகை உருவாக்குவது போல குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பல்வேறு தடுப்பூசி சேவைகளை ஒருங்கிணைத்து வழங்கும் நோக்கத்தை குறிக்கும் வகையில் இந்த பெயர் அமைந்துள்ளது. நாட்டின் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே அளவில் தடுப்பூசி சேவை கிடைப்பது எளிதான பணியல்ல. குறிப்பாக தொலைதூர பகுதிகள், நகர்ப்புற குடிசை பகுதிகள், இடம்பெயரும் தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதிகள், பழங்குடியினர் வாழும் பகுதிகள் மற்றும் சுகாதார சேவைகள் குறைவாக சென்றடையும் இடங்களில் சில குழந்தைகள் தடுப்பூசி பெறாமல் விடுபடக்கூடும். இத்தகைய பகுதிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துவதுதான் மிஷன் இந்திரதனுஷின் முக்கிய அம்சமாகும். வழக்கமான தடுப்பூசி முகாம்களில் தவறிய குழந்தைகள் மற்றும் தடுப்பூசி தொடங்கி தேவையான அனைத்து தவணைகளையும் முடிக்காமல் விடுபட்ட குழந்தைகள் கண்டறியப்படுகின்றனர். பின்னர் அவர்களுக்கு தேவையான தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. இதில் குழந்தைகள் மட்டுமல்லாமல் தடுப்பூசி சேவைகளில் விடுபட்ட கர்ப்பிணி பெண்களுக்கும் தேவையான தடுப்பூசி சேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்தப்படுகிறது. மிஷன் இந்திரதனுஷின் செயல்பாட்டில் சுகாதார பணியாளர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. தடுப்பூசி என்பது ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் பாதுகாப்பு அல்ல. குழந்தையின் வயது மற்றும் தேசிய தடுப்பூசி அட்டவணைக்கு ஏற்ப பல்வேறு தடுப்பூசிகள் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் வழங்கப்படுகின்றன. எனவே ஒரு தவணை தவறிவிட்டால் தடுப்பூசி அட்டவணையை பற்றி சுகாதார பணியாளர்களிடம் ஆலோசனை பெற்று தவறிய தடுப்பூசியை பெறுவது அவசியம். மிஷன் இந்திரதனுஷ் திட்டத்தின் கீழ் நாட்டின் தடுப்பூசி பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக பல கட்டங்களாக சிறப்பு தடுப்பூசி இயக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக தீவிரப்படுத்தப்பட்ட மிஷன் இந்திரதனுஷ், அதாவது இன்டென்சிஃபைட் மிஷன் இந்திரதனுஷ் என்ற சிறப்பு முயற்சியும் செயல்படுத்தப்பட்டது. 2017 தொடங்கப்பட்ட இந்த தீவிரப்படுத்தப்பட்ட முயற்சியின் முக்கிய நோக்கம் வழக்கமான தடுப்பூசி திட்டத்தின் கீழ் விடுபட்ட குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை கண்டறிந்து அவர்களுக்கு தடுப்பூசி சேவைகளை விரைவாக வழங்குவதாகும். பின்னர் இன்டென்சிஃபைட் மிஷன் இந்திரதனுஷ் 5.0 மூலம் வழக்கமான தடுப்பூசி சேவைகளில் தவறிய குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை சென்றடைவதில் கவனம் செலுத்தப்பட்டது. தட்டம்மை மற்றும் ரூபெல்லா நோய்களை ஒழிக்கும் முயற்சிகளுக்கும் இதில் சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. மேலும் 2 முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளில் தவறு இருந்த தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி தவணைகளையும் வழங்குவதில் கவனம் செலுத்தப்பட்டது. தடுப்பூசி என்பது ஒரு குழந்தையின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக மட்டுமல்ல, அதிகமான குழந்தைகள் முழுமையான தடுப்பூசி பாதுகாப்பை பெறும் போது தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடிய நோய்கள் சமூகத்தில் பரவுவதற்கான வாய்ப்பும் குறைகிறது. மிஷன் இந்திரதனுஷின் அடிப்படை செய்தி மிகவும் எளிமையானது. எந்த குழந்தையும் தடுப்பூசி பாதுகாப்பிலிருந்து விடுபடக்கூடாது. குழந்தையின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு தடுப்பூசி ஒரு முக்கியமான பாதுகாப்பு கவசம். அரசின் திட்டங்களும் சுகாதார பணியாளர்களின் பணிகளும் பெற்றோர்களின் விழிப்புணர்வும் ஒன்றிணைந்தால்தான் முழுமையான தடுப்பூசி பாதுகாப்பை அடைய முடியும். ஆகவே உங்கள் குழந்தைக்கு உரிய வயதில் உரிய தடுப்பூசிகளை செலுத்துங்கள். ஆரோக்கியமான குழந்தைகள் உருவானால்தான் ஆரோக்கியமான குடும்பங்களையும் வலிமையான சமூகத்தையும் உருவாக்க முடியும். தடுப்பூசி பாதுகாப்பை உறுதி செய்வோம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம். ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவோம். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திரதனுஷ் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
2: அணு ஆயுதங்களை மேலும் ஒழிப்பதற்கான சர்வதேச நாள் குறித்த சிற்றுரை.

0: மனிதன் கண்டுபிடித்த ஆயுதங்களில் தன்னையும் தன் நாகரிகத்தையும் ஒரே நாளில் அழித்துவிடக்கூடிய ஆற்றல் கொண்டது அணு ஆயுதம் மட்டுமே. நெருப்பை கண்டறிந்தது முதல் விண்வெளியை தொட்டது வரை அறிவியல் மனித வாழ்வை உயர்த்தியிருக்கிறது. ஆனால் அதே அறிவியல் ஒரு பொத்தானை அழுத்தினால் நகரங்கள் சாம்பலாகும் நிலையையும் உருவாக்கியுள்ளது. இந்த அபாயத்தை உலகுக்கு ஆண்டுதோறும் நினைவூட்டுவதே இன்றைய தினம் கடைபிடிக்கப்படும் சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு தினத்தின் நோக்கம். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை 2013 இந்த நாளை அறிவித்தது. அணு ஆயுதங்களால் மனித குலத்துக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் குறித்த விழிப்புணர்வையும் கல்வியையும் பரப்பி அவற்றை முற்றிலும் ஒழிப்பதன் அவசியத்தை வலியுறுத்துவதே இதன் இலக்கு. 1945 ஆகஸ்ட் மாதம் 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் ஹிரோஷிமா நாகசாகி நகரங்கள் மீது வீசப்பட்ட அணுகுண்டுகள் சில நொடிகளில் லட்சக்கணக்கான உயிர்களை பறித்தன. உடனடி மரணங்களோடு நின்றுவிடவில்லை அந்த துயரம். கதிர்வீச்சு நோய்கள், புற்றுநோய், தலைமுறைகள் தாண்டிய பாதிப்புகள் என பல 10 ஆண்டுகள் அது தொடர்ந்தது. அவற்றை தாங்கி உயிர் பிழைத்தவர்கள் இன்று வரை தங்கள் வலியை உலகுக்கு சொல்லி இனி யாருக்கும் இது நேரக்கூடாது என்று வேண்டுகிறார்கள். அன்று வீசப்பட்ட குண்டுகளோடு ஒப்பிட்டால் இன்றைய அணு ஆயுதங்கள் பன்மடங்கு ஆற்றல் வாய்ந்தவை. ஒரு பிராந்திய அணு ஆயுத போர் கூட உலகளாவிய காலநிலை மாற்றத்தையும் உணவு பஞ்சத்தையும் உண்டாக்கும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். எனவே அணு ஆயுத போரில் வெற்றி பெறுபவர் என்று யாரும் இருக்க முடியாது. அணு ஆயுதங்கள் தீய நோக்கத்தால் மட்டுமல்ல, பிழையாலும் பேரழிவை கொண்டு வரக்கூடும். செப்டம்பர் 26 என்ற தேதிக்கு இதற்கான ஒரு வரலாற்று சான்றும் உண்டு. 1983 செப்டம்பர் 26 அன்று சோவியத் ஒன்றியத்தின் முன்னெச்சரிக்கை நிலையம் அமெரிக்காவிலிருந்து ஏவுகணைகள் வருவதாக தவறாக காட்டியது. பணியிலிருந்த அதிகாரி ஸ்டானிஸ்லோவ் பெட்ரோவ் அவர்கள் விதிமுறையை மீறி அதை உயர் அதிகாரிகளுக்கு உறுதிப்படுத்தாமல் நிறுத்தினார். அது பின்னர் பொய் எச்சரிக்கை என தெரிய வந்தது. அன்று ஒரு மனிதரின் நிதானம் இல்லாதிருந்தால் இன்றைய உலகம் இருந்திருக்காது. மனித நிதானத்தை நம்பி ஒரு நாகரிகத்தின் உயிரை பணயம் வைப்பது எந்த வகையிலும் பாதுகாப்பு ஆகாது. இந்த ஆண்டு நிலைமை கொஞ்சம் கவலைக்குரியதாக உள்ளது. உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத கையிருப்புகளை கொண்ட அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கிடையிலான புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தம் நடப்பு ஆண்டின் பிப்ரவரி 5 அன்று புதிய ஒப்பந்தம் எதுவுமின்றி காலாவதியானது. 1970களுக்கு பிறகு முதல் முறையாக இரு நாடுகளின் மூலோபாய அணு ஆயுதங்களுக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட வரம்பு எதுவும் இல்லை. ஆயுத போட்டி மீண்டும் தொடங்கக்கூடும் என்ற அச்சம் இதனால் வலுப்பெற்றுள்ளது. அணு ஆயுத நாடுகள் தங்கள் ஆயுதங்களை புதுப்பிக்க நீண்டகால திட்டங்களுக்கு பெரும் தொகை செலவிடுகின்றன. உலகில் இன்னும் 12,000 மேற்பட்ட அணு ஆயுதங்கள் உள்ளன. 9 நாடுகளே அவற்றை வைத்திருந்தாலும் அவற்றின் விளைவை சுமப்பது முழு உலகமும் தான். இன்று சனிக்கிழமை என்பதால் இந்த தினத்தை நினைவு கூறும் ஐநா பொதுச்சபையின் உயர்நிலை கூட்டம்
1: வரும் செவ்வாய்க்கிழமை, அதாவது
0: வரும் 29 அன்று நடைபெறுகிறது. அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தின் முதல் மறு ஆய்வு மாநாடு நவம்பர் 30 முதல் டிசம்பர் 4 நடக்க உள்ளது. மேலும் 2,000 அமைப்புகளும் 105 நாடுகளின் முக்கிய பிரமுகர்களும் ஆதரித்த அணு ஒழிப்பு தின வேண்டுகோள் 2045 அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என்று கோருகிறது. அணு ஆயுதங்களை பராமரிக்கவும் நவீனப்படுத்தவும் உலக நாடுகள் ஆண்டுதோறும் $1,000 கோடி செலவிடுகின்றன. காலநிலை மாற்றம் மற்றும் உண்மையான உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள தேவையான வளங்கள் என்றும் பயன்படுத்தக்கூடாத ஆயுதங்களில் முடங்கி கிடக்கின்றன. உண்மையான பாதுகாப்பு என்பது மக்களின் உணவு, சுகாதாரம், கல்வி, சுற்றுச்சூழல் ஆகியவற்றில்தான் இருக்கிறது. உலகில் அணு ஆயுதங்கள் இருக்கும் வரை அவை என்றாவது பயன்படுத்தப்படும் அபாயம் இருக்கும் என்பதே இந்த தினம் நமக்கு சொல்லும் செய்தி. அவற்றை ஒழிப்பது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஒவ்வொரு ஒப்பந்தமும், ஒவ்வொரு உரையாடலும், ஒவ்வொரு விழிப்புணர்வும் அந்த இலக்கை நெருங்கி செல்கின்றன. வருங்கால தலைமுறைக்கு நாம் விட்டுச் செல்லக்கூடிய மிகச்சிறந்த பரிசு அணு ஆயுதங்கள் இல்லாத பாதுகாப்பான உலகமே.
2: இதுவரை அணு ஆயுதங்களை முற்றிலும் ஒழிப்பதற்கான சர்வதேச நாள் குறித்த சிற்றுரை கேட்டோம்.

தென்றலோடு உங்கள் மனம் மகிழ்விக்க ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101, இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 4:13 ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் ஆவலோட காத்திருப்பீங்க. எஸ்எம்எஸ் உங்கள்

சேஸ் நிகழ்ச்சிக்காக ஆம் நேர்களே எஸ்எம்எஸ் உங்கள் சேஸ் நிகழ்ச்சி இது ஆரம்பம் ஆயாச்சு. இப்போது முதல் 5 மணி வரை இடம்பெறவுள்ள எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் இப்பவே கேட்டு ரசிக்கணுமா? குமரி பண்பலை 101 உடனே மெசேஜ் பண்ணுங்க 9495963210 இந்த நம்பருக்கு தான். எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா NGL அப்படின்னு கேப்டல் லெட்டர்ல எழுதிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேரு, ஊரு, பிடித்த பாடல், அந்த பாடல் வந்து எந்த திரைப்படத்துல இருந்து, இந்த விவரங்களை எல்லாம் நீட்டா டைப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா நிச்சயமா இப்போ எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில குமரி பண்பலை 101 உங்க விருப்ப பாடல கேட்டு ரசிக்கலாம். நம்பர் மீண்டும் உங்களுக்காக 9495963210. சரி, நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடலாக என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் வருது அப்படின்னா ஷாஜஹான் அப்படிங்கிற திரைப்படத்துல, சூப்பரான ஒரு திரைப்படத்துல இருந்து பாடல் வருது. மனோ உமாரமணன் சுனந்தா பாடியிருக்காங்க. வாலியோட வரிகள், இளையராஜோட இசையோட முதல் பாடல் வலம் வருது. சரி, இந்த பாடல் தன்னோட விருப்ப பாடலா தேர்ந்தெடுத்து எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கக்கூடிய நேயர் யாரு அப்படின்னா பாரசாலை எஸ் ராதாகிருஷ்ணன். இந்த நேயருக்காக இந்த பாடல் இப்போது குமரி பண்பலை 101 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்போமா?

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
4: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: விடுபுரை நலன் குடும்பத்தோடு குதூகலமாக கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 4:20. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களோட விருப்பப்பாடலை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101. சரி, நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக நண்பன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. திருமலை நகர்லேருந்து சரண்யா ஸ்ரீதேவி கவிதா. இந்த நேர்களுக்காக இந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், யார் பாடியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹாரிஷ் ஜெயராஜ் இசையில், விவேகாவோட வரியில ஹிரிஷ் மற்றும் சுஜித்ரா பாடியிருக்காங்க இந்த பாடல். இப்போது

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வால் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

இல்லை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று இரவு 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் வள்ளுவம் காட்டும் ஒழுக்கம் உரை வழங்குகிறார் தர்மலிங்கம் அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடர் படைப்பாளர் ஜாக்குலின் மேரி அவர்களுடைய நேர்முகம் ஆகியன இடம்பெறும் இன்று இரவு 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில்.

மெல்லிசையோடு எங்கும் முழிக்கும் ஒரே குரல். இது குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். எஸ்எம்எஸ் உங்கள் ஜெய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. நேரம் 4:27. சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல்? வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டிருக்காங்க. இந்த பாடல் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பாடலாக கூட இருக்கும். இந்த பாடலை எஸ்எம்எஸ் உங்கள் ஜெய்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கு விரும்பி கேட்டுக்கக்கூடிய நேர்கள் சுங்கன்கடையிலிருந்து அம்பிகா ஆனந்தன். ஜெயச்சந்திரன் பாடியிருக்காங்க இளையராஜாவோட இசையில். என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, கேட்டு ரசிப்போம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல் வேணும், இப்போ கேட்டு ரசிக்கணும் பண்பில் அப்படி கே நினைச்சிங்கன்னா 94 95 96 32 10 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்ஜிஎல் ஸ்பேஸ் உங்களோட பேரு ஊர் பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம்.

இந்த விவரங்களை எல்லாம் அனுப்புங்க. நிறைய பேர் வந்து பாடலும் படமும் பேரும் அனுப்புறீங்க. உங்க பேரை எழுத, உங்க இடத்தோட பேரை டைப் பண்ண மறந்துடுறீங்க. உங்க பேரும் சொன்ன டைப் பண்ணீங்க அப்படிதான் சொல்ல முடியும், சரியா? சரி, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக இதே கோவில் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மேற்கு சூரப்படத்திலிருந்து சண்முகம், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல், வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில். கேட்போம்.

நாகர்கோவில் வானொலி நம் குமரி எஃப்எம் 101 நட்பாக எப்போதும் உங்களுடன். நேரம் 4:39. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளாத்திவிலிருந்து ஜெகன் என்ற நேரர் எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காங்க. வாமனன் திரைப்படத்திலிருந்து ஒரு விருப்ப பாடல, அந்த பாடல் இப்போது அந்த நேயருக்காக.

நெல்லை இன்று இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். மாலை நேர தென்னலோடு உங்கள் மனம் மகிழ்விக்க ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி FM 101, இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 4:45 ஆக போது. SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களோட விருப்பப்பாடல கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக கில்லி திரைப்பட பாடலை SMS வழியா விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கருப்புக்கோட்டிலிருந்து VP ஹஷ்விகா.

விடுபிறநிழல் குடும்பத்தோடு குதூகலமாக கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 4:50 ஆயிட்டிருக்கு. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்ததாக சுங்கன்கடையிலிருந்து ஷீலா நாகேந்திரன் மிதுன் இந்த நேரில் விரும்பி கேட்டிருக்காங்க. வால்டர் வெட்டிவேல் திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடலை மலேசியா வாசுதேவன் பாடியிருக்காங்க.

எஸ்எம்எஸ் ஓஜைஸ் நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக உழவன் மகன் திரைப்படத்திலிருந்து மலேசிய வாஸ்தேவன் பாடிய பாடல். இந்த பாடலில் தன்னோட விருப்ப பாடலாக எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க லீபுரம் ஸ்ரீதேவி பொன்குமார்.

நேர்களைத்துடன் எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உங்கள் விருப்ப பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இன்றைக்கு இடம்பெறாத பாடல்களையும் நம்ம அனுப்பணுமே பாடல் வரலையே அப்படின்னு எங்கிற நேர்களே, நிச்சயமாக நாளைக்கும் எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் பாடல் வளம் வரும். நாளைக்கு மெசேஜ் பண்ண வேண்டிய மொபைல் எண் 94 42 43 02 43. மீண்டும் நம்பர் 944-243-0243. இன்னும் சில நொடிகளில் வருவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் கபடி போட்டியிலும் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய கபடி அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வந்தால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது. அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமையன்றும் செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஆரோக்கியமான இந்தியா அவசியமாகிறது என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சிறுவர்களிடையேயான போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உள்ளது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு கோட்டை வாசலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய நடைப்பயணத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மக்களின் குறைகளுக்கு பதிலளிக்காமல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதுதான் தாவேகாவின் கொள்கையா என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. பெருநகர சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் 100,000 மேற்பட்ட திருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மாநகர ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியா ஒபன் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 2வது இடத்தில் உள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற திருப்பத்தூர் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சியர் திரு நல்லசிவன் பதக்கங்களை வழங்கினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: காற்றின் மெல்லிசையோடு எங்கும் ஒலிக்கும் ஒரே குரல், இது குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். மனதுக்குள் 1000 எண்ணங்கள் சிறகடித்து பறக்கும் போது கண்களில் நித்திரை வருமா? நினைவுகளில் எதிர்கால கனவுகள். ஏ மருகத்தகாசி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஏ எம் ராஜா பி சுஷிலா பாடிய பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்பட பாடல் முன்னச்சரம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்போமா?

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: முன்னிச்சிற நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101. நேரம் 5:07. சிந்தனை செய்தால் தெளிவு பிறக்கும், இறை சிந்தனை இருந்தால் செயல்களிலும் உதிக்கும் புதிய புதிய புதுமைகள். ஜி ராமநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய அம்பிகாபதி திரைப்பட பாடல் நம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்போம்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி இடம்பெறும். இந்நிகழ்ச்சியில் இன்று மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனிவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை, அதனைத் தொடர்ந்து விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். நாகர்கோவில் வானொலி நம் குமரி எஃப்எம் 101 நட்பாக எப்போதும் உங்களுடன். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:13 முனிச்சிடம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. ஒளிரும் விளக்காக ஒளிர்கிறதோ, மின்மினி போல் மெல்ல மெல்ல மின்னி மறைகிறதோ, எந்த எண்ணங்கள்? இளையராஜா இசையில் கங்கையமரன் வரிகளில் ஜெயஸ்தாஸ், ஷைலி

0: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் என் லைஃபே போச்சு.

மாலை நேரத்தில் கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:20. கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். வானவில்லின் வண்ணங்களாக தோன்றியதோ, அதுவே நாளடைவில் உயிர் மூச்சாக மாறியதோ, எதுவும் புரியாமல் இங்கே. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இளையராஜா இசையில் காதல் ஓவியம் திரைப்பட பாடல். நம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் வள்ளுவம் காட்டும் ஒழுக்கம் உரை வழங்குகிறார் தர்மலிங்கம் அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் ஜாக்லின் மேரி அவர்களுடன் நேர்முகமாக என இடம்பெறும். முனைச்சிறந்த விஷயம் கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101. நேரம் 5:28. காலங்கள் மாறலாம், கதையாகி போகலாம், ஆனால் சில நினைவுகள் மட்டும் நம்முள் எப்போதும் இப்போது நிகழ்ந்தவை போல. உன்னிகிருஷ்ணன், கே.எஸ். சித்ரா பாடிய பாடல், அகத்தியன் வரிகளில் தேவாவின் இசைகள், காதல் கோட்டை திரைப்பட பாடல் நிகழ்ச்சியில்

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.

0: காற்று மாசை குறைப்போம்,
1: பசுமையை காப்போம்,
0: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
1: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: கண்களுக்குள் தோன்றிய பந்தமே ஆனாலும் கைபேசி அழைப்பு வராமல் போனால் கொஞ்சம் தடுமாற்றம். நினைவுகள் ஒன்றாகி போனாலும் காலத்திற்கேற்ப கருத்துக்கள் பரிமாற இங்கே ஏனோ ஏக்கம். தபு சங்கர்வர்களில் டி இமான் இசையில் டி இமான் மாயா பாடிய இரண்டு திரைப்பட பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக

பொழிகின்ற மழையோ பூஞ்சோலை கிளியோ பெண்ணே உந்தன் நண்பின் முன்னால் அனைத்தும் நிசப்தமாகி போவதும் எதனாலோ? நந்தினி ஸ்ரீகர் குரல் டி இமானேசியில் யுகபாரதியின் வரிகளில் ரக்க திரைப்பட பாடல் முல்லைச்சிறம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக

கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். முன்னிச்சரம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. குமரி பண்பலை 101 நேரம் 5:46. தேங்கி நிற்கும் நினைவுகளுக்கும் மாற்றம் வேண்டும். காலங்களும் மாறி மாறி வரும்போது நாம் மட்டும் ஏன் தேக்கம் கொள்ள வேண்டும்? இதுவும் கடந்து போகும் என்ற சொற்களுக்குத்தான் எத்தனை வலிமை. சித் ஸ்ரீராமின் இனிய குரலில் கார்த்திக் நேதாவின் நம்பிக்கை தரும் வரிகளில் ஹரிஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில் இந்த பாடல் நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து.

நம்பிக்கை தான் அனைத்திற்கும் ஆதாரம். இறைவன் துணை நமக்கு இருக்க கவலை ஏது நமக்கு? நிகழ்ச்சி நடந்ததாக காந்தார திரைப்பட பாடல்.

வாழ்க்கை மகிழ்ச்சியாக தோன்ற வேண்டுமென்றால் நம்மை ரசிக்க வைக்கவும் கவலைகள் வந்தாலும் குரல் கேட்டதும் நம்மை சிரிக்கவும் மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் உறவுகள் இருக்கணும். அதுவே வாழ்க்கையில் கடவுள் தந்த பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். விவேக் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் முன்னச்சிறந்த நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வருவது ஜனநாயகன் திரைப்பட பாடல்.

நேர்களை இதுவரை முல்லச்சரம் நிகழ்ச்சி கேட்டு ரசித்தீர்கள். அன்று முதல் இன்று வரை வெளிவந்த திரை இசை சரம். காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

கதிரவன் மறையும் நேரத்திலும் உங்கள் கனவுகள் நனவாக மனதில் நம்பிக்கை உதயமாக கேட்டுட்டே இருங்க. குமரி எஃப்எம் 101, இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நேர்களே. இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்று இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஆறு பத்துக்கு சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7 இன்னிசை நேரம், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலை குமார், 7:25 உழவர் உலகம், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை, தொடர்ந்து விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரியில் விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். நிகழ்ச்சி படிப்பு சென்னை வானொலி நிலையம். 8:00 செய்தியறிக்கை இடம்பெறும். 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் வள்ளுவம் காட்டும் ஒழுக்கம் உரை வழங்குகிறார் தர்மலிங்கம் அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் ஜாக்குலின் மேரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி, 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். 10:20 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் வித்வான் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்களின் மிருதங்க இசை லய விநியாசம், வித்வான் சின்ன வெங்கட சுப்பையா அவர்களின் தவில் இசை இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை, நாளை காலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளை நம் பண்பலையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 11:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி அன்று 8:00 கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தான நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம், 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேநிலை இதில் திரையிசை பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும் செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 9:00 10:00 பிற்பகல் 3:00 மாலை 4:00 மற்றும் 5:00 ஆகிய நேரங்களில், 7:50 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசிறை உழவச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம். நாளைக்கலை 8:00 உலக நதிகள் தினம் சிறப்புரை இடம்பெறும். நிகழ்ச்சி படிப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 8:30 சரம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3A தொடர்ந்து KK எஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சி. 10:02 இளைய பாரதம் பேசுவது நான் வரிசையில் ஜேசி ஜெயஸ்ரீ அவர்களிடம் நேர்முகம். நினைவூட்டுவோம் நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். 10:30 சிறுவர் குரல், 10:45 தேசபக்தி பாடல்கள்.

அதனைத் தொடர்ந்து நாளை காலை 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து கேட்கலாம். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி அன்று இரவு 8 மணிக்கும் இடம்பெறும். நேர்களை இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: They won gold medals at the Aichi Nagoya Asian Games 2026 in Japan. The Indian men's kabaddi team clinched gold, beating Iran 40-34. The Indian women's team also edged out Iran in a tense final clash, winning the contest by a 37-34 margin. India has made a strong medal haul at the Asian Games today, adding 6 medals across kabaddi, athletics, shooting, and squash. India currently placed 10th in the medal standings, and its overall tally has reached 29 with 4 gold, 12 silver, and 13 bronze. In athletics, Tejinder Singh Toor won the silver medal in the men's shot put with a throw of 20.64 meters. And with that, we end this news bulletin.
1: நோக்கி இசையோடு பயணம். இது குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:10. இனி கேட்போம் சேவை செய்திகள். காந்தி ஜெயந்தி தினமான அக்டோபர் 2 அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சிகளின் எல்லைக்கு உட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையில் காலை 11 அளவில் நடத்திட தமிழக அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 9 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 95 கிராம ஊராட்சிகளிலும் அக்டோபர் மாதம் 2 காலை 11 அளவில் கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம் மற்றும் அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. அரசால் பல்வேறு துறைகளின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்கவும், பொதுமக்களுக்கு தேவையான விவரங்களை அளித்திடவும் அனைத்து துறைகளின் அலுவலர்களும் இக்கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார்கள். எனவே பொதுமக்கள் அனைவரும் அந்தந்த பகுதிகளில் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றி அறிந்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு உரிமம் பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசு கடைகள் நடத்த கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என கட்டுப்பாடு இருந்து வருகிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் நடத்த வெடிபொருள் சட்டம் 1884 மற்றும் வெடிபொருள் விதிகள் 2008 கீழ் தற்காலிக பட்டாசு உரிமம் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வருகிற அக்டோபர் மாதம் 12 முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இ சேவை மையங்களில் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். 18 பின்னர் இ சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் திருநெல்வேலி வீட்டு வசதி பிரிவுக்கு உட்பட்ட கீழநத்தம் பகுதி 1, பாலி பகுதி 1 மற்றும் 2, தென்காசி வல்லன்குமார் அன்பளி வி எம் சத்திரம் நிலை 2, குலவணிகர்புரம் டிஎன்யுடிபி, சங்கரப்பேரி டிஎன்யுடிபி, மீளவிட்டான் நாரணம்மாள்புரம் திட்டப்பகுதி 1 மற்றும் நாரணம்மாள் பகுதி 2 திட்டப்பகுதிகளில் காலியாக உள்ள 55 வணிக மனைகளுக்கு மின்னணு ஏலத்திற்கு இணையதளத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு அக்டோபர் மாதம் 9 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. https://tnhb.tn.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம், அல்லது https://tn10days.gov.in என்ற இணையதளத்திலும் காணலாம். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை கருப்பை வாய் புற்று நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 14 வயது பூர்த்தியடைந்த மற்றும் 15 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப மற்றும் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக தடுப்பூசி வழங்கப்படுகிறது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பெற்றோர் ஒப்புதல் படிவத்தை வழங்கி தங்களது பெண் குழந்தைகளை தடுப்பூசி செலுத்தி நோய் வராமல் பாதுகாத்திடுமாறும், தடுப்பூசி செலுத்திக் கொண்ட குழந்தைகளின் பெயர் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. இம்மாதம் 20 பகல் 1 கன்னியாகுமரிக்கு தெற்காக 25 கடல் மைல் தொலைவில் ஆழ்கடலில் விசைப்படகிலிருந்து கடலில் விழுந்து 31 வயதான சதீஷ் என்பவர் காணாமல் போயுள்ளார். இவரின் அங்க அடையாளங்கள் 175 சென்டிமீட்டர் உயரம், மாநிறம். காணாமல் போன அன்று அவர் பச்சை நிற அரக்கை

டிஷர்ட்டின் புன்புறம் சதீஷ் என்று எழுதப்பட்டிருக்கும் டிஷர்ட்டையும் மற்றும் கட்டம் போட்ட நீல நிற லுங்கியும் அணிந்திருந்தார். மேலும் இடது கையில் பச்சை குத்தி தீ வைத்து அழித்த தழும்பும் வலது மற்றும் இடது மார்பில் சந்தனமாரி என பச்சை குத்தப்பட்டிருக்கும். இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் காவல் உதவி ஆய்வாளர், கடலோர பாதுகாப்பு குழுமம், கன்னியாகுமரி பிரிவு, கடலோர காவல் நிலையம், குளச்சல் என்ற முகவரியிலோ அல்லது 04651226100 என்ற எண்ணிலோ அல்லது 7305122151 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம். செய்திகள் கேட்டீர்கள்.

0: நோக்கிய இசையோடு பயணம். இது உங்கள் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:18. நேர்களை இனி மெல்லிசை கேட்கலாம். அதற்கு முன்பாக
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
4: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் நம்ம டிஜி மார்ட்டின் மெகா மந்தன் இஎம்ஐ மேலா. முன்பணமே இல்லாம உங்க மனசுக்கு பிடிச்ச எல்இடி டிவி, ஏசி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிச்சன் அப்ளையன்சஸ் எங்கேயுமே இல்லாத குறைந்த விலையில் வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 25 முதல் 30 வரை மட்டுமே. டிஜி மார்ட்
5: ஸ்டேடியம் எதிரில், நாகர்கோயில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358737358.

0: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
1: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
0: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
1: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
2: நேரம் 6:23 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 108 மெல்லிசை.
3: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
4: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
3: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
4: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிட்டல் முட்டம்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.
2: ஒவ்வொரு விடியலும் ஓர் தெய்வீக தொடக்கம்,
3: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
2: பக்தி மாலை.
3: தினமும் காலை 6:15
2: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
3: பக்தி மாலை.
2: உள்ளம் முறியிடுவோம்,
3: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
4: மெல்லிசை கேட்டீர்கள் நேயர்களே. விடுமுறை நாளில் குடும்பத்தோடு குதூகலமாக கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் வருவது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான சேமிப்பு கிடங்குகள் விரைந்து அமைக்கப்படும் என மாநில அரசு கூறியுள்ளது. உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தர மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லத்தில் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் சார்பாக ஷீமார்ட் கடைகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் ஊரகப் பகுதி மகளிர் தொழில் முனைவோர்களாக வளர்ச்சியடைய முடியும் என்று கூறினார். தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரளத்தில் 300 ஷீமார்ட் கடைகள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த கடைகளில் வெங்காயம், அரிசி, மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை குழுமம் சார்பாக விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை திரு அமித்ஷா வழங்கினார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமையன்றும் செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு தேசிய அளவிலான வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுடைய வங்கிகள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமை அன்றும் முழு நேரமும் செயல்படுவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 முறைக்கு மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. அமைதியாக போராட்டம் நடத்துவதற்கான மாணவர்களின் உரிமைகளை பேணிக்காக்க நீதிமன்றங்கள் உறுதி பூண்டிருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பட்னா சாணக்கிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடனான கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்த அவர், மாணவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். 5 வருட சட்டப்படிப்பை 4 ஆண்டுகளாக குறைத்து 1 வருட கட்டாய நீதிமன்ற பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற பரிந்துரையை வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு காமேஸ்வர ராவ் பங்கேற்றார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தயார் நிலையில் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலுவையில் உள்ள மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் வண்டல் மண் தூர்வாரும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 1 லட்சம் வண்டல் சேகரிப்பு தொட்டிகள் தூர்வாரப்பட்டு தற்போது 2 கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். வரும் 29 தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வரும் விவசாயிகளுக்கு 5 நாட்களுக்குள் அதற்கான தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை விரைவாக பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உடனடியாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திருமதி அமுதா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலா

0: வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை நிரப்புவதற்கு மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கருடன் கலந்து பேசி துணைவேந்தர் பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான முயற்சிகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்வார் என்றும் கூறினார். மனோன்மணியம் சுந்தரனார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகங்களுக்கு செனட் கமிட்டி மூலம் துணைவேந்தர்கள் தேர்வு செய்யப்பட்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 11 பல்கலைக்கழகங்களில் தற்காலிக துணைவேந்தர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நியமனத்தின் மூலம் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகப் பணிகள் தடையின்றி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் கூறினார். மின் கணக்கீட்டு பணியை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்சார பயன்பாட்டை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதால் மின்கட்டணம் வசூலிப்பதில் மேலும் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒப்பந்த பணியாளர்களுக்கு பதிலாக நிரந்தர பணியாளர்களை நியமித்து மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தூய்மைப் பணி இயக்கம் இன்று நடைபெற்றது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை மாநகரை தூய்மையான நகரமாக மாற்ற தூய்மைப் பணிகள் மாவட்டம் முழுவதும் உள்ள முக்கிய இடங்கள், சுற்றுலா தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மெகா தூய்மைப் பணி இயக்கம் இன்று நடைபெற்றது. தூய்மைப் பணி இயக்கத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிர்வாக நீதிபதி திரு சி வி கார்த்திகேயன் தொடங்கி வைத்து அனைவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் நீதிபதிகள், வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், மாநகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்டோர் இணைந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகம் முழுவதும் தூய்மைப் பணியை இன்று மேற்கொண்டனர். நிகழ்வின் போது அனைவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என நீதிபதிகள் வலியுறுத்தினர். மாநகரை தூய்மை மிகு நகரமாக மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு பொதுமக்களின் முழுமையான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்பதால் தொடர்ந்து தூய்மை குறித்த விழிப்புணர்வு மதுரை மாவட்டம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: நேற்று தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். எனினும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் வரும் 28 மற்றும் 29 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். மதுரை மேற்கு கோட்டை வாசலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய நடைப்பயணத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பேருந்து நிலைய வளாகத்தில் ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி வண்ணமயமான காத்தாடி திருவிழாவை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு ஆடவர் கபடி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் கபடி பிரிவு இறுதி ஆட்டத்தில் 40-34 என்ற புள்ளிக் கணக்கில் ஈரானை வென்று இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய கபடி அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.

வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான சேமிப்பு கிடங்குகள் விரைந்து அமைக்கப்படும் என மாநில அரசு கூறியுள்ளது. உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தர மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய ஆடவர் கபடி அணி தங்கப்பதக்கத்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நோக்கிய இசையோடு பயணம். இது உங்கள் குமரி FM 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:41 நேரங்களில் மாலை மயங்கும் இந்த நேரத்தில் இனிய திரை இசைப்பாடுகளை கேட்டு மகிழ்வோமா? நிகழ்ச்சியில் முதலாவதாக ஜி வி பிரகாஷ்குமார் ஹரணி பாடிய இது என்ன மாயம் திரைப்பட பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நாம் முத்துக்குமார் வரிகளில்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, டிஸ்ட்ரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: திரையில் அடுத்ததாக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் ஹரிணி பாடிய டார்லிங் திரைப்பட பாடல்.

0: தலைவலி, முதுகு வலி, தோள்பட்டை மற்றும் கால் மூட்டு வலியா, எதுவானாலும் ஒரே தீர்வு முத்து நியூரோ ஹாஸ்பிடலின் இலவச வலி நிவாரண முகாம்.
1: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
2: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
1: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இன்றைய நிகழ்ச்சியில் மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனிவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை, அதனைத் தொடர்ந்து விதை பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஹால்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். நிகழ்ச்சி படிப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
3: மனசு எப்பவும் சில்லுன்னு வச்சிருக்க குமரி எஃப்எம் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:53. இனிய திரைசி பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையில ஜி வி பிரகாஷ்குமார், சைந்தவி, கல்யாணி, பிரதீப் பாடிய த்ரிஷா இல்லன்னா நயன்தாரா திரைப்பட பாடல் கபிலனின் வரிகளின்

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.
2: நிகழ்ந்தவரை திரை இசை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
3: குமரி FM 101, குமரி FM 101
4: புதுகலம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி FM 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM 101. குமரி FM 101.

இரவோடு உங்கள் நினைவோடு இரவின் இசையாக குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்கலாம் நேர்களே. நிகழ்ச்சியில் முதலாவதாக குறை ஒன்றுமில்லை என தொடங்கும் பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியது.

கடைசி நேரம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றைய நிகழ்ச்சியில் மழை காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை, விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். நிகழ்ச்சி படிப்பு சென்னை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் திருமலை குமார்.
1: நெல்லை மாவட்டத்தில் டெங்கு மற்றும் காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதற்காக கொசு ஒழிப்பு பணியாளர்களின் எண்ணிக்கை 1000 உயர்த்தப்பட்டுள்ளதாக காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்த ஆட்சியர் ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலம் ராஜேந்திர நகர் பகுதியில் மாநகராட்சி நிர்வாகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பருவ மழைக்கால காய்ச்சல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து எடுக்கப்பட்ட பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் டெங்கு தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி நெல்லை மாவட்டத்தில் டெங்கு மற்றும் காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும், நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது வரை பரவலான டெங்கு பாதிப்பு எதுவும் கண்டறியப்பட்டவில்லை என்றும் கூறினார். நடப்பு மாதத்தில் 8 டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும், அதே நேரத்தில் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக மாவட்டம் முழுவதும் 354 பேர் மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்த அவர், மாவட்டம் முழுவதும் கிராம ஊராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் மாநகராட்சி வார்டுகள் ஆகிய பகுதிகளில் காய்ச்சல் பாதிப்புகள் தொடர்ந்து பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், ஏதேனும் ஒரு பகுதியில் 1 காய்ச்சல் பாதிப்புகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக அங்கு சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வழக்கமாக அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பருவமழை தொடங்கும் போது டெங்கு பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. எனவே மழைக்காலம் தொடங்கும் முன்பே முன்னெச்சரிக்கை பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் புரட்டாசி பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வைணவ திருக்கோயில்களில் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயிலும் ஒன்றாகும். இந்த திருக்கோயில் 16 நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டது. இத்திருக்கோவில் முழுவதும் சிற்பங்கள் நிறைந்து சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோவிலாகும். இந்த திருக்கோவில் புரட்டாசி பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனையடுத்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மாப்பொடி, மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 11 நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவில் தினமும் காலை மற்றும் மாலையில் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெறுகின்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வருகின்ற 27 கருட வாகன புறப்பாடும், 2 திருத்தேர் பவனியும் நடைபெறுகிறது. மனித உடலுக்கு புற்றுநோய் எவ்வளவு ஆபத்தானதோ அதே போல் மண்ணிற்கு சீமை கருவேல மரம் புற்றுநோய் போன்றது. இந்த மரங்களை முழுமையாக அகற்றாவிட்டால் எதிர்காலத்தில் தமிழ்நாடு பாலைவனமாக மாறும் அபாயம் உள்ளது என நெல்லையில் சீமக்கருவேல மரங்களை அகற்றும் பணியினை பார்வையிட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நீர்நிலைகள், ஆற்றுப்புழைகள், தனியார் நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் நடந்து வருகிறது. இதனை கண்காணிக்க நீதிமன்ற உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நெல்லை தாமிரபரணி ஆற்றுப்படுகை விளைந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தென் மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது குறித்து இதுவரை 11 மாவட்டங்களில் நேரில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், அரசு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் மரங்களை அகற்றும் பணிகளை மாவட்ட ஆட்சியர்களும் அரசு ஊழியர்களும் நன்றாக செய்து வருவதாகவும் தெரிவித்தார். கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு நிதி மற்றும் கனிம வள நிதி ஆகியவை இந்த பணிகளுக்கு போதுமானதாக இல்லை என்றும், மாற்று ஏற்பாடாக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முதற்கட்டமாக தலா 5 ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்றும், நிதி இருந்தால் மட்டுமே இப்பணியை முழு வீச்சில் தொடர்ந்து நடத்த முடியும் எனவும், தனியார் நிலங்களில் உள்ள கருவேல மரங்களை அகற்ற அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பொதுமக்களிடமிருந்து இன்னும் போதிய வரவேற்போ அல்லது ஒத்துழைப்போ கிடைக்கவில்லை எனவும், தனியார் நிலங்களில் உள்ள மரங்களை அகற்ற அரசு மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்.
2: நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய 4 அணுவலைகள் 1.39 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வருகிறது. கல்லூரி பள்ளி மாணவர்கள் இதனை பார்வையிட வர வேண்டும் என அந்த அணுவலைகளுக்கான திட்ட இயக்குநர் ஆப்ரஹாம் ஜேக்கப் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் தேசிய பொறியாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இதன் தொடக்க விழாவில் கூடங்குளம் அணுமின் நிலைய 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய அணுவலைகளுக்கான திட்ட இயக்குநர் ஆப்ரஹாம் ஜேக்கப் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்வை தொடங்கி வைத்து பேசினார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய அணுவலைகள் சுமார் 1.39 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டு வருகிறது. இதன் பணிகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது.
0: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருமலை குமார். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில்.

0: செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்களிடையே போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மக்கள் சேவையில் நாட்டின் சேவை என்ற தாரக மந்திர முழக்கத்துடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 25 ஆண்டுகால பொதுவாழ்வு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான தொலைநோக்குடன் மத்திய அரசை சீரிய முறையில் பிரதமர் தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் சமூகத்திற்கான அதிகாரத்தை வலுப்பெறச் செய்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பணிகளையும் திரு நரேந்திரமோடியின் தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருகிறது. பிரதமரின் வெற்றி பயணம் குறித்த தொடரில் இன்று மாணவர்களின் தேர்வு குறித்த அச்சத்தை களைவதற்காக கொண்டுவரப்பட்ட பரீட்சா பே சர்ச்சா குறித்த தொகுப்பு இடம்பெறுகிறது.
2: ஆண்டுக்கு ஒருமுறை தேர்வுகள் தொடங்கும் முன்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தேர்வுகள் குறித்த அச்சத்தை போக்கும் வகையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருடன் கலந்துரையாடி வருகிறார். எவ்வித மன அழுத்தமுமின்றி தேர்வுகளை லகுவாகவும் சிறப்பாகவும் களிப்புடன் மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஊக்கத்தை கடந்த 2015 முதல் பிரதமர் திரு நரேந்திரமோடி அளித்து வருகிறார். தேசிய அளவிலான எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற இயக்கம் மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தேர்வு குறித்த அச்சத்தை போக்கி வருகிறது. தேர்வுகளை மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவே உணரும் வகையில் அவர்களுக்கு தொடர் ஆலோசனைகளை பிரதமர் வழங்கி வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடலில் மன உறுதியுடன் தேர்வுகளை மாணவர்கள் எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் அவர் வழங்கி வருகிறார். பரீட்சா பே சர்ச்சா குறித்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியர் திரு சச்சின் ஷர்மா கூறுகையில், மாணவர்களை நம்பிக்கையுடன் தேர்வு எழுத ஊக்குவிக்கும் அர்த்தமுள்ள முயற்சி என்று கூறியுள்ளார். தில்லியைச் சேர்ந்த மற்றொரு ஆசிரியை நீரஜா கூறுகையில், மாணவர்களின் அச்சத்தை போக்கும் நிகழ்ச்சியாக மட்டுமின்றி தேர்வுக்காக அவர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாகவும் இது உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடல் தேர்வுகளை சிறப்பாக செய்வது மட்டுமின்றி மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உதவுகிறது என்றால் அது மிகையாகாது.
1: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற சென்னை ஐஐடி பழைய மாணவர் சங்க நிகழ்ச்சியில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை அதிக அளவில் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியா இயக்கங்களுக்கு உத்வேகம் அளிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். புத்தாக்க தொழில்களை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான சந்தையை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் விவசாயத்தில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சிறுவர்கள் இடையேயான போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற போதை தடுப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், சிறுவர்கள் பாதுகாப்பிற்கு இது அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்திற்குள்ளான சிறுவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கி அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதில் ஆசிரியர்கள், குடும்பத்தினர், மருத்துவ நிபுணர்கள், சமூக ஆர்வலர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். பழக்கத்திலிருந்து மீட்கப்பட்ட சிறுவர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்று கூறிய திரு சூரியகாந்த், சமூக வேறுபாடு இல்லாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்.

0: செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வாக்காளர் பட்ட

0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அடிப்படையில் கூடுதல் ஆவணங்கள் கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்ட வாக்காளர்கள் இல்லங்களுக்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரடியாக சென்று ஆவணங்களை பெற்றுக் கொள்வார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் கூடுதல் ஆவணங்களை பெற்ற பின் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவிடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் நேரடியாக அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்கம் உள்ளிட்ட 20 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 265 வட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர், நாசிக், லாத்தூர், அமராவதி, நாக்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வட்டங்கள் வறட்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு நிவாரண நிதியை அறிவித்த மாநில அரசு வேளாண் கடனை திருப்பி செலுத்த கூடுதல் கால அவகாசம் வழங்கியுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிர் சேதம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் அறிக்கை தாக்கல் செய்ய ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்களின் தேர்வு கட்டணம் ரத்து செய்யப்பட போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உணவு தானியங்கள், குடிநீர் போன்ற அத்தியாவசியப் பொருட்களை தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் தொடர் கனமழை காரணமாக மாநிலத்தின் வட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜலாக்கா, பத்ரக் உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பத்ரக், ஜெய்ப்பூர் ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜோடா உள்ளிட்ட பகுதிகளில் நேரிட்ட நிலச்சரிவால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அமெரிக்க செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட தகவலின்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த பரிந்துரையை ஏற்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பரிந்துரையின்படி அப்பகுதியில் ஒருவார சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்காவின் தடையை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் ஈரான் மீதான எண்ணெய் ஏற்றுமதி தடையை நீக்கவும் ஈரானின் சொத்துக்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவை இந்த பரிந்துரையில் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஈராக் விமான நிலையங்களிலிருந்து ஈரான் நாட்டு விமானங்கள் செயல்பட அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஈராக் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய 14,000 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 1,453 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 5,285 பேர் காணாமல் போனதாகவும் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 1,113 பேர் பல்வேறு பகுதிகளில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜீந்தர்பால் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பிராச்சி சௌத்ரி வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளார். இந்தியா இப்போட்டியில் இதுவரை 4 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களுடன் 10வது இடத்தில் உள்ளது. பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஆஸ்கர் பிரவுனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10% எட்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் இடையே போதைப்பொருள் பழக்கம் கவலை அளிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான ஈரானின் பரிந்துரையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கனவுகள் கலையாத இரவு காதோறும் எப்போதும் துணையாய் குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதற்கு முன்பாக,
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.

0: விசுவாச மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: வேளாண் அறிவுரைகள். தோட்டக்கலை பயிர்களில் வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை மற்றும் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழைநீரை சேமிக்கவும். கோகோவில் தேவைக்கேற்ப பாத்திகளில் களையெடுத்தல், மண்ணணித்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல்பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கவும். அன்னாசியில் காயின் அடிப்பாகத்தில் நிறமாற்றம் வர தொடங்கியவுடன் அறுவடை செய்யலாம். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 3 நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-2027 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிரப்புவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 எண்ணிக்கையிலான நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளியிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பிலிருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருத்தல் வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட அல்லது பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளியாகவோ அவர் தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகில் உள்ள கால்நடை மருந்தக, கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5550 ஹெக்டேர் பரப்பளவில் கும்பப்பூ சாகுபடி நடைபெற உள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்டகால நெல் ரகங்கள் ஆகிய TPS 3, CR 1009, Sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. கும்பப்பூ பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி.

0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அட, இது என்ன? கோழிகளை கூண்டுல அடைச்சிருங்க மச்சான்னு சொல்லிட்டு தானே போனேன்.

0: ஆயாசமா உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்களாக்கோ?
1: ஆமா, மனசு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அறியாம பாட்டு பாடினேன். ஏன் இதுக்கும் உன்னை கேக்கணுமாக்கோ?
0: இப்படியே பேசி பேசித்தான் நீங்க மூச்சு விட கூட என்கிட்ட அனுமதி வாங்குறாப்ல ஊரே பேசுது.
1: அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுமா, நான் யாருகிட்டயும் அப்படி சொல்லலையே.
0: அத விடுங்க மச்சான், இதோ லட்சுமி வீட்டுக்கு போயிட்டு வரேன், கொஞ்ச நேரத்துல கோழிகளை கூண்டல் அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன்.
1: ஆமா, ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் வருவன்னு எனக்கு எப்படி தெரியும்? என் நண்பன் சபரி போன் பண்ணிருந்தான், அவங்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருந்தேன். சரி, பாட்டு முடிஞ்சதும் நீ சொன்ன வேலையே செய்யலான்னு இருந்தேன், அதுக்குள்ள பாரு நீயே வந்துட்ட.
0: அப்பப்பப்பா, பொழுதன்னைக்கும் கூட்டாளிங்களோட தானே இருக்கீங்க மச்சான், அப்புறம் போன்லயும் பேசணுமாக்கும்.
1: இங்க பாரு செல்வி, என் கூட்டாளிங்க எனக்கு பக்க பலமா இருக்கிறதுனால தான் நம்ம ஊர்ல முன்னோடி விவசாயிகள்ல நானும் ஒருத்தனா இருக்கேன். இப்ப கூட மழை காலத்துல கழனிக்கு தேவையான முக்கியமான குறிப்பை தான் சபரி கொடுத்துருக்கான். நீ என்னடானா இதை ஏன் செய்யல அதை ஏன் செய்யலங்கிற?
0: சரி சரி சரி சரி மச்சான், தப்பு தான். ஆமா, அவர் அப்படி என்ன விவரம் சொன்னாரு அது எனக்கும் தான் சொல்லுங்களேன்.
1: வேற ஒண்ணும் இல்ல, மழை காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படுற நோய்களும் கட்டுப்படுத்தும் முறைகளும் பற்றி பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவங்க சொல்ற பதிவை அனுப்பியிருக்கிறாரு, அதை இப்போ வைக்கிறேன். வா, ரெண்டு பேரும் சேர்ந்தே கேட்போம்.
2: இந்த மழை காலத்தில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாகும், அதனால் காற்றின் ஈரப்பதம், மழை நீர் ஆகியவை சில நோய்கள் அதிக அளவில் ஏற்படுவதற்கும் ஒரு வாரத்திற்குள் அதனுடைய நோய் தாக்கம் உட்பட்டு பயிர்கள் அழிந்துவிட வாய்ப்புகள் உண்டு. அந்த வரிசையில் முக்கியமாக நெல் குலை நோய். இந்த நெல் குலை நோய் முதலில் பார்த்தீங்கன்னா இலையில் பழுப்பு நிற கண் வடிவ புள்ளி ஏற்படும். அந்த புள்ளிகளின் நடுப்பகுதி சற்று பழுப்பு நிறத்திலும் அதனுடைய விளிம்புகள் சற்று கருத்தும் காணப்படும். அந்த கண் வடிவ புள்ளிகள் பெரிதாகி அனைத்து புள்ளிகளும் ஒன்று சேர்ந்து பெரிய காய்ந்த இலைகளாக மாறும். அடுத்தது இந்த குலை நோய் தண்டு பகுதியும் தாக்கும். தண்டு பகுதியை தாக்கினால் தண்டானது கருத்து காணப்படும், அந்த கணுப்பகுதி. அடுத்தது இந்த மணி வரும்போது நெல் பூர்த்து மணி உருளும்போது கதிரியுடைய கழுத்து பகுதி தாக்கும், இதனால் கழுத்து பகுதியானது கருநிறமாக மாறும். பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வெண்ணிற பூசணங்கள் தெரிய வரும். இதனால் கழுத்து பகுதி தாக்கப்பட்ட நெல் கதிரானது உடைந்து தொங்கும். இதனால் பயிர்கள் இந்த பால் பிடிக்கும் பருவத்தில் பால் பிடிக்காமல் பதராகி விடும். இந்த தண்டு பகுதி தாக்கப்பட்டால் நெல்மணிகள் உருளாது, பூக்கள் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தண்டு பகுதியை அடுத்து நெல் மணியையும் தாக்கும், இலை உரையையும் தாக்கக்கூடியது. ஆகையினால இந்த நோய் மிக விரைவாக பரவி மிக அதிக அளவு சேதம் ஏற்படுத்தினால் இதனை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். பனிக்காலங்களிலும் இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். இந்த நோயானது கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் முதலில் வயல்வெளியில் உள்ள உங்களுடைய களைகளை நன்கு கட்டுப்படுத்த வேண்டும். களைகளை இல்லாமல் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதன் மூலமாகவும் ஒரு பகுதி பரவுகிறது. அடுத்தது விதையை நேர்த்தி செய்ய வேண்டும். இந்த தழைச்சத்தானது பிரித்திட வேண்டும், ஒரேடியாக கொடுக்காமல் பயிர் நடும்போது ஒரு பகுதியும், அடுத்தது தூர் பருவமும், அடுத்தது கதிர் விடுமும் பிரித்திட வேண்டும். அடுத்தது அதிகமான

யூரியாவை இடுவது தவிர்க்க வேண்டும். இந்த விதை நேர்த்திக்கு முக்கியமாக 4 கிராம் திராம் அல்லது கார்பன் டசிம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது 2 கிராம் இல்லை 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யலாம். அல்லது பேசில சப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். இந்த உயிர் விதை உதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது, முக்கியமாக இலைப்புலி நோயும் சேர்த்து கட்டுப்படுத்தும். இதனால் இந்த உயிர் உரங்கள் உள்ளது, முதலில் விதை உயிர் கொல்லி விதை நேர்த்தி செய்து பிறகு உயிர் உரங்களை நீங்கள் செய்யலாம். அடுத்தது நோய் எளிதில் இலக்காகும் ரகங்களை தவிர்ப்பது நல்லது, முக்கியமாக சம்பா பருவத்தில் ADT 43 தவிர்ப்பது நல்லது, IR 50 BBT 5208 ஆகியவை தவிர்ப்பது நல்லது. இது ரகங்கள் இல்லை, இருந்தாலும் சில விவசாயிகள் பயிரிடுகின்றனர். அடுத்தது அம்பை 16 போன்ற ரகங்கள் எளிதில் இலக்காகும், கோ 51 இந்த நோய் தாக்கும், ஆகவே இதனை தவிர்ப்பது நல்லதாகும். ஆடுதுறை 43 அடுத்தது அம்பை 20 கூட இந்த நோய் தாக்கம் அதிகம் காணப்படும். அடுத்தது இதனை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக இந்த TKM 9 CR 1009 சொல்கிறோமே, அவை அதுவும் இந்த நோய்களுக்கு இலக்காகக்கூடியது, அதில் முக்கியமாக சம்பா பருவத்தில். அதுக்கடுத்தது நோய் ஏற்பட்டவுடன் கார்பன் டசிம் 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் என்ற அளவில் 2 முறை தெளிக்கணும், 15 நாள் இடைவெளியில் நோய் தென்பட்டவுடன். அல்லது இந்த ட்ரைசைக்ளசால் அது 500 ml என்ற அளவில் தெளிக்கலாம். இது இல்லை என்றால் இந்த நோயினுடைய தாக்கத்தை எளிதில் கட்டுப்படுத்துவதற்கு இந்த உயிர்கொல்லிகள் பேசிஸில் சப்டிலிஸ்ன்னு சொல்கிறோம், அது 0.2% என்ற அளவில் ஆரம்ப கட்டத்தில் தெளித்து நோய் வராமல் தடுக்கலாம் பயிரை. அடுத்தது இலை உரை கருகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இலை உரை கருகல், அதாவது இது நீர்மட்டத்தை அடுத்துள்ள இலை உரைகளின் சிறிய பசுமை கலந்த சாமல் நிற புள்ளிகளாக ஏற்படும். இந்த புள்ளிகளின் நடுப்பாகம் பார்த்தீங்கன்னா சாமல் கலந்த வெண்மையாக இருக்கும், அந்த பழுப்பு நிறமாக விளிம்புகள் இருக்கும். அடுத்தது இது போன்ற புள்ளிகள் எல்லாம் இணைந்து பெரிய படைகளாக காணப்படும், அந்த உரை முழுவதும் அழுகி காணப்படும். காலநிலை சாதகமாக இருக்கும் பொழுது இது இலை உரை மற்றும் அனைத்து பயிரிலும் பாதிக்கப்பட்டு இந்த பயிரானது கரிந்து மடிந்துவிடும். கதிர் தோன்றினாலும் அதில் உள்ள மணிகள் எல்லாம் பதறாகிவிடும். இது முதலில் வயலில் இங்கு ஒன்றும் அங்கு ஒன்றுமாக திட்டு திட்டாக காய்ந்து காணப்படும், நீர் மூலமாக பரவக்கூடியது. ஆகவே இந்த பாத்தி கட்டி நீர் பாய்ச்சுவது மிகவும் ஏற்றது. அடுத்தது இந்த நோயானது மண்ணில் வாழக்கூடியது, நீங்கள் மண்ணில் நடவு செய்த பின் அதில் ஏற்படும் காயங்கள் களைகள் ஏற்படும் காயங்கள் மூலமாக பரவக்கூடியது. அடுத்தது இந்த நீர்மட்ட பகுதியில் இதனுடைய வித்துக்கள் மிதந்து கொண்டிருக்கும், அது அந்த உரையை தாக்கி அழுகச் செய்கிறது. இது 20 ஆண்டுகள் மண்ணில் வாழக்கூடியது. ஆகவே நீங்கள் பயிர் சுழற்சி செய்து நெல் சாகுபடி செய்வது நல்லது. அடர்வான நடவு முறை குறைந்த காற்றோட்டம் உள்ள பகுதிகளில் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆகவே இதனை கட்டுப்படுத்த நீங்கள் வயர் வளர்ப்புகளை நன்கு சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீர்மறைய நீர்க்கட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீக்கல்ஸ் போட வேண்டும். நல்ல காற்றோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கடுத்தது இதனுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் பேசில சப்டிலிஸ் என்ற உயிர்கொல்லியை விதை நேர்த்தி செய்யலாம். 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். அதுக்கடுத்தது இந்த நடவு செய்யும் நாற்றை இந்த 2.5 கிலோ பேசில சப்டிலிஸ் 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் எடுத்து 50 கிலோ எருவோடு கலந்து அதை நாற்றாங்காலில் கிட்டத்தட்ட 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நீரை நிறுத்தி அதை நாற்றை அதில் 30 நிமிடம் ஊற வைத்து நடுவது நல்லது. இதனால் நாற்று மூலம் பரவும் நோய்களையும் கட்டுப்படுத்த முடியும். அது இல்லாமல் பேசில சப்டிலிஸ் 0.5% என்ற அளவில் 3 முறை தெளிக்கலாம். இது 45 நாட்களுக்கு பின் 10 நாள் இடைவெளியில். இதனை கட்டுப்படுத்துவதற்கு ஆக்சோஸ்ட்ரோபின் 500 மில்லி 1 ஹெக்டேர் என்ற அளவில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். இது நன்கு கட்டுப்படுத்தக்கூடியது. சூடோமோனாஸ் மண்ணில் இடலாம். நட்ட கிட்டத்தட்ட 30 நாட்கள் கழித்து இந்த பேசில சப்டிலிஸ் என்ற உயிர்கொல்லியை 2.5 கிலோ 1 ஹெக்டேர் என்ற அளவில் நீங்கள் தூவி இந்த நோயின் தீவிரத்தை குறைக்கலாம். அதற்கடுத்தது இலை உரை அழுகல் நோய். இந்த இலை உரை அழுகல் என்பது இந்த கதிர் வரும் பருவத்தில் பூக்கும் பருவத்தில் ஏற்படக்கூடியது. இந்த இலை உரை ஆரம்பத்தில் பழுப்பு நிறத்தில் சிறிய நீள்வட்ட ஒழுங்கற்ற வடிவுள்ள புலிகள் தோன்றும், நாளடைவில் இவை விரிவடைந்து இலை உரை முழுவதும் தாக்கி கருகி காணப்படும். இதனால் இந்த இலை உரையில் உள்ள கதிர் வெளிவராமல் கருகி பதறாகி காணப்படும்.
இந்த கதிர்கள் உண்டாகும் மணிகள் சரி

0: வேற முற்றாமல் சுருங்கி நிறம் மாறிவிடும். கோ 43 என்ற ரகத்தில் இதனுடைய தாக்கம் தீவிரமாக காணப்படும். எல்லா ரகத்தையும் தாக்கக்கூடியது. இந்த ரகங்கள் மிக அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதை கட்டுப்படுத்துவதற்கு கார்பன் டசிம் 200 கிராம் ஒரு ஏக்கர், அதாவது 500 கிராம் ஒரு ஹெக்டேர் என்ற அளவில், அல்லது மேன்கோசோப் 1 கிலோ ஒரு ஹெக்டேர் என்ற அளவில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். அல்லது புரொப்பிகோனசால் ஏக்கருக்கு 200 கிராம், அதாவது 500 மில்லி ஒரு ஹெக்டேர் என்ற அளவில் 2 முறை தெளித்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அடுத்து பாக்டீரிய இலை கருகல் நோய். இவை இலையின் நுனியிலிருந்து 2 விளிம்பை ஒட்டி நடுநரம்பின் நோக்கி காய்ந்து கொண்டு வரும். இதை காய்வது எப்படியெனில், நுனியிலிருந்து இலையின் அடிப்பகுதிக்கு அலை அலையாக காய்ந்து கொண்டு வரும். நீர்க்கசிவுடன் கூடிய கோடுகளாக தோன்றி கீழ் நோக்கி பரவி நாளளவில் நீண்ட கோடுகளாக ஏற்படும். இந்த நோய் காலை நேரங்களில் பார்த்த இலைகளில் சற்று வழவழப்பான பிசின் போன்ற திரவங்கள் காணப்படும். இது நோயினுடைய தாக்கத்திற்கான அறிகுறிகள். இலையை வெட்டி காலையில் 6 மணி அளவில் நீங்கள் சுத்தமான தம்ளரில் தண்ணீரில் முக்கி வைக்கும் போது இதனுடைய பழுப்பு நிற வெண்மை கலந்த பால் போல இந்த பிசுபிசுப்பான திரவம் வடியும். தண்ணீருடைய நிறம் பால் போல் மாறிவிடும். இது இந்த பாக்டீரியாவுடைய தாக்கத்தை உணர்த்துகிறது. ஆகவே இதை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக நெல் பயிரை தாக்குவதற்கு முக்கியமான காரணம் அடர் நடவு முறை, குறைவான காற்றோட்டம் போன்றவை இதற்கு ஏற்றது. தழைச்சத்தை பிரித்திடுவது நல்லது, விதை நேர்த்தி செய்வது நல்லது. அடுத்தது தாக்கப்பட்ட பயிர்களில் நீங்கள் செப்டோமைசின் சல்பேட் 18 கிராம் அல்லது தாமிர ஆக்சிகுலோ 500 கிராம் ஒரு ஏக்கர் என்ற அளவில், அல்லது அக்ரிமைசின் 120 கிராம் தாமிர ஆக்சிகுலோ 500 கிராம் ஒரு ஏக்கர் என்ற அளவில் தெளித்து 2 முறை 18 நாள் தெளித்து கட்டுப்படுத்தலாம். நான் இதுவரை கூறிய இந்த நோய்க்கான அறிகுறிகள், அதனுடைய கட்டுப்படுத்தும் முறைகள், நீங்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து உங்கள் பயிரை பாதுகாத்து அதிக மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்களுக்கு 944-30-95-008.
1: ஆஹா, மழை காலங்கள்ல சம்பா நெற்பயிரில் ஏற்படக்கூடிய நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் பத்தி நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையா எடுத்து சொன்னாங்க மச்சான்.
2: அட ஆமாம்ல, மழை காலத்துல நெற்பயிரில் என்னென்ன நோயெல்லாம் தாக்கும், அதுக்கு என்னென்ன அறிகுறி, எப்படியெல்லாம் நோய் வரும், எப்படியெல்லாம் அதை தடுக்கலாம் அப்படின்னு நல்லா புரியுற மாதிரி சொல்லிவிட்டாரு.
1: காத்தோட்ட வசதி சரியா இருக்கணும், விதைகளை நேர்த்தி செய்யணும், ரொம்ப குறிப்பா மழை காலத்துக்கு முந்தி இந்த பராமரிப்பு முறைகளை சரிவர செஞ்சா நோய் பாதிப்புல இருந்து பயிரை பாதுகாத்துக்கலாம்.
2: செல்வி செல்வி, புரிஞ்சிருச்சு நீ என்ன சொல்ல வரன்னு. மச்சான், அவசியம் சரியான நேரத்துல இந்த வழிமுறையை கடைபிடிப்பேன், நீ கவலைப்படாம இரு.

0: மச்சான், நான் லட்சுமி வீட்டுக்கு போயிருந்தேல்ல.
1: ஆமா,
0: அங்க இருந்து நானும் உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டாந்து இருக்கேன்.
1: என்னது?
0: வெதப்பந்து தயாரிக்கிறது இருக்குல்ல.
1: ஆமா,
0: அத பத்தி நமக்கு தெரிஞ்சது தெரியாதது, செய்யக்கூடியது செய்யக்கூடாததுன்னு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி. அலெக்ஸ் ஆல்பர்ட் அவங்க.
1: பாரா, சுவாரஸ்யமா இருக்கும் போலயே.
0: ஆமா மச்சான், இதோ கேளுங்க விவரத்தை.
2: தமிழ்நாட்டில் விதைப்பந்து அப்படின்னு நம்ம சொல்லலை.

இன்னுமே பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல முக்கியமா அந்த பந்தல் வகை காய்கறி குடலை அந்த மாதிரி பரங்கி சுரை அந்த மாதிரி விதைகளை மட்டும் சாணத்தை வந்து காய வச்சு அதுல வந்து சேமிச்சு அதுல விதைகளை சேமிப்பாங்க. அதை வந்து விதைப்பதற்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம விதைப்பந்துனா பந்து மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பட் ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரே மாதிரி அந்த விதை தட்டு அப்படிங்கிற கான்செப்ட்லயும் போனா நம்மளுடைய தமிழகத்துல அந்த மாதிரி பாரம்பரியங்கள் முன்னாடியில இருந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி விதைப்பந்துங்கிற ஒரு முறை வந்து பன்னெடுங்காலமாகவே பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ வந்து வேளாண் காடுகள் நம்மளுடைய காடுகளோட பரப்பளவை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாற்றுகளை உற்பத்தி பண்ணி அங்கே போய் நடவு செய்கிறோம். அதுதான் வந்து முக்கியமான பிராக்டிக்கல் யூட்டிலிட்டியாக இருந்தது. பட் இதில் விதை பந்துகளை பயன்படுத்தும் போது அது இன்னும் அதிகமான பரப்பளவை வேகமாக காடுகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முறை வந்ததுனால மெயினாக வந்து காடுகளை உருவாக்கும் பணிக்காக இந்த விதைப்பந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருது. அதுலேயும் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறது அதில் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி நிறைய என்ஜிஓஸ், கவர்மெண்ட் வந்து அஃபாரஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இவங்கள்லாம் வந்து இந்த விதைப்பந்து தயாரிப்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டி கிட்டத்தட்ட ஒரு தடவை பண்ணாங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் தான் பண்ணுறாங்க. அந்த விதைப்பந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருது. அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா காடுகளோட பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை வந்து நம்ம காட்டோட அளவை பரப்பளவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது விதைப்பந்துகள் ஒரு முக்கியமான ஒரு பயன்பாடாக பார்க்கப்படுது. அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா அப்படின்னு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு திருமணத்திற்கு போகும்போதோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்ல கொடுக்குறாங்க, விதைப்பந்துனே கொடுக்குறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து மரக்கன்றுகளை கொடுத்தவங்க இப்போ சீட் பால் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கும் போது அதில் எல்லாருமே வந்து காடுகளில் பயன்படுத்தக்கூடிய மர விதைகள் வைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க தானியங்களும் வைக்கிறாங்க, பூ விதைகள் வைக்கிறாங்க, அதே மாதிரி காய்கறி விதைகள் வைக்கிறாங்க. அதில் ஏன்னா எழுதி கொடுத்துருவாங்க. அது அப்படிங்கும் போது நமக்கு எந்த மாதிரி விதைகள் அதில் இருக்கோ அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் அந்த விதை பந்தோட பயன்பாடு நவீன காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மறுரூபம் எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி விதை பந்துனா உருண்டையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சீட் கியூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது சதுரமாக இருக்கும். சில சீட் டிஸ்க்குன்னு சொல்கிறாங்க, அது வட்டமாக ஒரே இதில் பல விதைகள் இருக்கிற மாதிரியும் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து நவீன காலங்களில் எப்படி வந்து விதைப்பந்து பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறதுக்குரிய உதாரணங்களாக பார்க்கலாம். அடுத்தது விதைப்பந்தா செஞ்சு ஏன் விதைக்கணும் அப்படின்னா, நீங்கள் விதைகளை போட்டிங்க அப்படின்னா அந்த விதைகள் தனியாக இருக்கும்போது அடுத்து எப்போ ஈரப்பதம் வருதோ அப்போ தான் முளைக்கும். அந்த காலங்களில் நம்ம அது வரைக்கும் அந்த விதையை பாதுகாக்கணும். அப்படியே விதையை பாதுகாக்கணும் போது வெறும் விதையாக விதைச்சிங்க அப்படின்னா அதை மண்ணில் விழும்போது நேரடியான சூரிய ஒளியிலேயோ அல்லது அதிக வெப்பத்தினாலேயோ மண்ணில் இருந்து அந்த உயிர்ப்பு தன்மை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து அதை மண்ணில் போட்டு அதை ஒரு பாலை பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நேரடியாக விதையாக இருக்கும்போது அது மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் பூஞ்சானங்கள் அதை வந்து பாதித்து அதோட விதையோட தன்மையை உயிர்ப்பு தன்மையை இழக்க செய்யும். அதுக்காக வந்து இந்த விதைப்பந்தா மாற்றி போட்டோம் அப்படின்னா அடுத்து எப்போ மழை வருதோ அது வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருந்து அதுக்கு வந்து நம்ம விதையை பாதுகாக்கிற ஒரு முறையை பண்படுறதுனால நம்ம வந்து விதைப்பந்துகளை பயன்படுத்துகிறோம். இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விதை தேவைப்படும். அந்த விதைக்கே விதை பந்தா மாத்துறதுக்கு நமக்கு வந்து களிமண், செம்மண், இயற்கை வெளி உரம் இது எல்லாத்தையுமே கலந்து விதையை நடுவில் வச்சு அதோட அளவுகள்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 இன்ச்லேருந்து 2 இன்ச், மேக்ஸிமம் 3 இன்ச், அதுக்கு மேலே போகக்கூடாது. விதை வந்து சின்னதாக இருந்து விதை பந்தோட அளவு பெருசாக இருந்தாலும் முளைப்பு வந்து பாதிக்கப்படும். அதனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் அந்த மாதிரி சின்ன சின்ன விட்டம் அதோட இருக்கிற மாதிரி விதை பந்துகளை உருவாக்கி அதை தண்ணியும் கலந்து தான் பண்ணுறோம். அது ஏன்னா வெறும் மண்ணில் வந்து நமக்கு அந்த உருண்டை பிடிக்க முடியாது. அப்போது நீங்கள் நார்மலாக வந்து விதையை நடுவில் வச்சு மண் கலவையில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நன்று உருண்டையாக உருட்டி நிழலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ நிழலில் காய வச்சு அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வச்சிங்கன்னா ஒரு 2 நாள்லேயே ரெடியாயிரும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த விதைப்பந்துகள் வந்து எப்போ விதைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விதைப்பந்துகளோட பயன்பாடு நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற பண்பட்ட நிலங்களில் விதைக்கிறது கிடையாது. பயன்படுத்தப்படாத தரிசு நிலங்கள், வேலிகள் அல்லது மலைகளில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிகள் அந்த மாதிரி இதில் விதைக்கிறோம். அங்கே எப்போ மழை வரும்னு நமக்கு தெரியாது. விதைப்பந்துகள் வந்து வருஷம் பூரா எந்த காலத்தில் வேணாலும் விதைக்கலாம். பட் அதுக்கு உங்களுக்கு பலன் தரணும் அப்படிங்கிறபோது என்ன சிறந்த காலம் அப்படின்னா, ஒரு பருவமழைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அல்லது 2 வாரங்களுக்கு முன்னாடியோ அந்த விதைப்பந்துகளை நம்ம விதைச்சோம் அப்படின்னா பருவமழை வரும்போது அது சீக்கிரம் வந்து முளைச்சி உடனே பலன்களுக்கு கூடியதாக இருக்குது. இது ரொம்ப காலமாக அதாவது இந்த பருவமழையை தவற விட்டு மீதி இருக்கக்கூடிய 1 மாதத்தில் எப்போ வச்சாலும் பருவமழை எப்போ வருமோ அது வரைக்கும் அது அதே இடத்துல இருந்து அதை தற்காத்து கொள்ளணும். பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய பலன் தர்றது குறைவாக இருக்கும். எப்போ வந்து நீங்கள் விதைப்பந்து உங்கள் கைக்கு கிடைச்சா

ாலும் அதை கண்டிப்பா வந்து சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கறது ஒரு முக்கிய வேண்டுகோளா உங்களுக்கு வைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா விதை தேர்வு. விதைப்பந்துகளை பொறுத்த வரைக்கும் மரப்பயிர்கள் தான் நமக்கு இப்ப தேவையானதா இருக்கு, ஏன்னா அதுதான் பலன் கொடுக்கும். அப்படி பார்த்தா நேட்டிவ் ஸ்பீசிஸ் சொல்லுவோம், அதாவது நம்ம பகுதிகளில் நாட்டு வகை மரங்கள் என்னென்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி விதைகளை நீங்க தேர்வு பண்ணி அதுக்கு விதைப்பந்து தயாரிப்பதற்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது ரொம்ப பலனுள்ளதா இருக்கும். அப்படி பார்க்கும்போது தமிழக பகுதிகளுக்கு என்ன மாதிரி மரங்கள் நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா அரச மரம், வாகை மரம், கொன்றை அல்லது சரக்கொன்றை மரம், புளிய மரம், பூவரசு, குமிழ், ஆலமரம், வெல்வேல், கத்தி சவுக்கு, இந்த மாதிரி வகைகள் வந்து நம்ம பகுதியில் நல்லாவே வரக்கூடியது. ஈவன் ஒரு சிலது வேம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மர விதைகள் எல்லாமே வந்து முளைக்கிற மாதிரி விதைகளாக இருக்கணும். அதுக்கு எப்படி நம்ம அதை தேர்வு பண்ணணும் அப்படின்னா மர விதைகள் எல்லாமே வந்து டார்மன்ஸின்னு சொல்லுவோம், விதை உறக்கம் ஒரு சில விதைகளில் இருக்கும், அதை நீக்கிட்டு தான் நம்ம வந்து விதைப்பந்துக்கு பயன்படுத்தணும். அப்படியே பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது முளைக்காமையே கூட போக வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலது இறந்த விதைகளாகவும் இருக்கும். அப்போ அதை முளைப்பு திறனை ஒரு சோதனை செஞ்சு பார்த்துட்டு அல்லது நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா விதைகளை வந்து ஒரு 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் விதைப்பந்து தயாரித்தாலே வந்து ஓரளவு அந்த விதை உறக்கம் நீங்கிடும். ஒரு சில விதைகளுக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம். விதை உறக்கம் அந்த டார்மன்ஸியை ரிமூவ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய அந்த முறைகள் ஆணித்தரமாக இது என்ன விதை உறக்கம் தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக 12 மணி நேரம் அந்த விதையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் விதைப்பந்து செஞ்சீங்க அப்படின்னா அதோடைய முக்கியமான அந்த விதை உறக்க நிலையிலேருந்து முளைக்கிற தருவாய்க்கு அது வந்துடும். ஸோ இது நெடுங்காலமாக பயன் கொடுக்கக்கூடியது. அதாவது நீங்கள் ஒரு நாற்றை உற்பத்தி பண்ணி அதை போய் ஒரு மலையில் நடணும் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய இப்போ டிஃபிகல்ட் டாஸ்க். இப்போல்லாம் வந்து அப்போ இந்த மலை பிரதேசங்களில் அல்லது காடு பகுதிகளில் கிரீன் வெஜிடேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா மர வகைகளை இந்த மாதிரி விதைப்பந்து செஞ்சு விதைக்கிறது அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஆனால் விதைப்பந்து இப்போ மர விதைகள் மட்டும் வர்றதில்லை, இப்போ ஒரு தானியங்களை வச்சுருக்காங்க, நெல், சோளம், கம்பு இது மாதிரி இதில் வச்சு கொடுக்குறாங்க, அல்லது காய்கறி பயிர்கள் தக்காளி, கத்திரி இந்த மாதிரி விதைகளை வச்சு கொடுக்குறாங்க, அல்லது புடலை, அவரை இந்த மாதிரி விதைகள்லாம் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நார்மலாக வந்து எப்படி வந்து தொட்டி செடிகளில் பயன்படுத்துகிறோமோ அதில் போட்டு வளர்க்கும் போது நமக்கு பலன் கொடுக்கும். ஒரு சிலர் வந்து இப்போ விதைப்பந்தில் வந்து பூக்கும் தாவரங்களை வச்சு கொடுக்குறாங்க அழகு செடிக்காக, நம்ம வீட்டுக்கு முன்னாடி அதை போடும்போது நமக்கு அது பலன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த விதைகளை வேணாலும் நீங்கள் விதைப்பந்து பண்ணலாம், ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத அதுக்கு தகுந்தால் போல பயன்படுத்தும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இதில் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விதைகளுக்கும் விதை பந்துகளுக்கும் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு, விதை பந்தோட நன்மைகள் என்ன அப்படின்னா விதையாக போடும்போது அதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சி பூஞ்சானங்கள் மட்டும் கிடையாது, பறவைகள்லேருந்து விலங்குகள் வரைக்கும் அந்த விதையை பாதுகாக்க முடியாமல் அதனால் உங்களுக்கு உங்களுக்கு டேமேஜ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் விதை பந்தாக போடும்போது இந்த எல்லாத்துலேருந்து பாதுகாப்பு அந்த விதைக்கு கிடைக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து புவியை பசுமை ஆக்குதலில் வந்து விதைப்பந்துகள் ரொம்ப முக்கியமான வேலையை செய்யுது. வன வளத்தை மேம்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது. சும்மா கிடக்கிற தரிசு நிலங்கள், வேலிகள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் விதை பந்தாக போடும்போது அது விதையாக விதைக்கிறத விட அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் வந்து நமக்குரிய நன்மைகள்னு பார்க்குறது. சவால்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளவு விதைகள் அல்லது விதைப்பந்துகள் நம்ம பண்ணி கொடுத்தாலும் அதை நீங்கள் எந்த இடத்துல விதைக்கிறீங்க, எந்த நேரத்தில் விதைக்கிறீங்க அதை பொறுத்து தான் பலன் கொடுக்கும். ஸோ விதைக்கிறது எல்லாமே வந்து மரமாகுமா அல்லது செடியாகுமா அல்லது கொடியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லவே முடியாது. அந்த விதை பந்துகளை எந்த மாதிரி கையாளுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன் கொடுக்கும். பட் மரங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து மர காடுகளை சமூக காடுகள் உண்டாக்குறதெல்லாம் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறதுல அதிகமான சக்சஸ் ரேட் இருக்குது. இப்போ இந்த விதைப்பந்துகளோட பயன்பாட்டை எப்படி வந்து இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நவீன விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ்னு இப்போ நிறையா இடத்துல ஈவன் ட்ரோனுங்கிற பயன்பாடு வந்து அதிகமாக பயன்பட்டு வருது. அப்படி பார்க்கும்போது இந்த விதைப்பந்துகளை காடுகள்லேயோ அல்லது மலைப்பகுதியிலே விதைக்கிறதுக்கு இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் நம்ம கரெக்டான எங்கெங்கெல்லாம் வந்து மரங்கள் இல்லையோ அல்லது செடிகள் இல்லையோ காடுகள் இல்லையோ எக்ஸாக்டாக அந்த பிளேஸில் வந்து ட்ரோனை வச்சு நம்ம இந்த சீட் பால் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பயன்பாடு
நமக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சாலை உரங்கள் இதிலெல்லாமே வந்து விதைப்பந்துகளை பயன்படுத்தும் போது நமக்கு இந்த க்ரீன் வெஜிடேஷன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து விதைப்பந்து தயாரி

0: வச்சு நீங்கள் விதைச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு யாரோ விதைப்பந்தை கொடுத்து அதை விதைக்க சொன்னாலும் சரி, அதை சரியான காலங்களில் விதைங்க, சரியான பகுதிகளில் விதைங்க. அப்போ தான் அதனுடைய பலன் வந்து நமக்கு முக்கியமாக கிடைக்கும்.
1: என்ன மச்சான், விதைப்பந்து தயாரித்தல் பத்தி மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி. அலெக்ஸ் ஆல்பர்ட் அவங்க எம்புடு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா செல்வி, விதைப்பந்து எப்படி செய்யறது, எப்ப விதைக்கணும், என்னென்ன பலன்கள் இதனால கிடைக்கும் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லிட்டாங்க. அது மட்டுமா, பூச்செடிங்க, காய்கறி செடிங்க, ஏன் மர விதைகளையும் இந்த விதைப்பந்து மூலியமா கொடுக்கறது நல்ல விஷயம் தானே. இயற்கை வளம் பெருக இது ரொம்ப உறுதுணையா இருக்கும்.
1: சரியா சொன்னீங்க மச்சான், இந்த விதைப்பந்து பத்தின தகவல்கள் கேட்க கேட்க வியப்பாவும் ஆசையாவும் இருக்கு.
2: ஆசையா இருக்கா?
1: ஆமா மச்சான்.
2: அப்படிங்கிற உன்னோட ஆசைய இந்த மச்சான் எப்படி நிறைவேற்றுறேன்னு பார்.
1: என்ன சொல்றீங்க?
2: நம்ம வீடு கட்டுற வேலை இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். புதுமனை புகுவிழாவிற்கு வர சொந்தங்களுக்கு இதே மாதிரி விதைப்பந்த அன்பு பரிசா கொடுத்துருவோம்.
1: ஆஹா, இது ரொம்ப நல்ல யோசனை மச்சான்.
2: அப்ப அடுத்ததா விதைப்பந்து தயாரிக்கிற வேலையே எனக்கு கொடுத்துட்ட.
1: செய்யறதுக்கு என்ன மச்சான், செய்யுங்க. என்னோட ஆசைய நிறைவேற்றுறேன்னு மட்டும் சொன்னா போதுமா?
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி வி. உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆப்பிரிக்க பெருநத்தையின் ஊடுருவலும் பாதிப்புகளும். பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ந மௌலிதரன் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் திட்டங்கள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59:55. தொடர்வது 8:00 செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஊரக மக்கள் மற்றும் மகளிரின் மேம்பாட்டிற்காக கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லத்தில் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் சார்பாக ஷீமார்ட் கடைகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் ஊரகப்பகுதி

0: இம்மகளிர் தொழில் முனைவோர்களாக வளர்ச்சியடைய முடியும் என்று கூறினார். தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரளத்தில் 300 ஷீமார்ட் கடைகள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த கடைகளில் வெங்காயம், அரிசி, மாவு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை குழுமம் சார்பாக விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையை திரு அமித்ஷா வழங்கினார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமையன்றும் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு தேசிய அளவிலான வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுடைய வங்கிகள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமையன்றும் முழு நேரமும் செயல்படுவதற்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 முறைக்கு மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. அமைதியாக போராட்டம் நடத்துவதற்கான மாணவர்களின் உரிமைகளை பேணிக்காக்க நீதிமன்றங்கள் உறுதி பூண்டிருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். பாட்னா சாணக்கிய தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடனான கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்த அவர், மாணவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். 5 வருட சட்ட பட்டப்படிப்பை 4 ஆண்டுகளாக குறைத்து 1 வருட கட்டாய நீதிமன்ற பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற பரிந்துரையை வரவேற்பதாக திரு சூரியகாந்த் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருடன் கலந்து பேசி துணைவேந்தர் பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான முயற்சிகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்வார் என்று கூறினார். மனோன்மணியம் சுந்தரனார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகங்களுக்கு செனட் கமிட்டி மூலம் துணைவேந்தர்கள் தேர்வு செய்யப்பட்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 11 பல்கலைக்கழகங்களில் தற்காலிக துணைவேந்தர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நியமனத்தின் மூலம் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகப் பணிகள் தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். உயர்கல்வி படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் கூறினார். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து வரும் விவசாயிகளுக்கு 5 நாட்களுக்குள் அதற்கான தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை விரைவாக பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உடனடியாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திருமதி அமுதா தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தயார் நிலையில் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலுவையில் உள்ள மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் வண்டல்மண் தூர்வாரும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 1 லட்சம் வண்டல் சேகரிப்பு தொட்டிகள் தூர்வாரப்பட்டு தற்போது 2 கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். வரும் 29 தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து காணொலி வாயிலாக ஆலோசனை செய்யப்பட உள்ளதாகவும் திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். மின் கணக்கீட்டு பணியை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்சார கணக்கீட்டை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதால் மின்கட்டணம் வசூலிப்பதில் மேலும் சிக்கல் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒப்பந்த பணியாளர்களுக்கு பதிலாக நிரந்தர பணியாளர்களை நியமித்து மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் கபடி ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் தஜிந்தர்பால் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் பிராச்சி சௌத்ரி வெண்கலப்பதக்கம் வென்றார். இந்தியா இப்போட்டியில் இதுவரை 4 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 1

0: 101 குமரி எஃப்எம் 101
1: புதுகலம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.

நாகர்கோவில் வானொலி நம் குமரி எஃப்எம் 101 நட்பாக எப்போதும் உங்களுடன். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 8:06. நேர்களை ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்களை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்க வீட்டு குழந்தைகளோட பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தலாம். பாடல், கவிதை, கதை சொல்றது, அப்புறம் இசைக்கருவி வாசிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப குழந்தையோட திறமை என்ன அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் கூட அந்த குழந்தைங்க பயப்படாம அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஒரு சின்ன ரெண்டு லைன் திருக்குறள் சொல்றதா இருந்தா கூட அந்த பயப்படாம சொல்லும் போது அந்த திறமை வந்து மெருகேற்றப்படுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி, நம்ம நிகழ்ச்சியில உங்க வீட்டு குழந்தைங்க பேசணுமா அழையுங்கள். 2602-4092-9072 இணைப்பு எண்ணாக 0462-652 அலைபேசி எண் 8903-2-57039. நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர், வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஆன்ஷிகாவா? எந்த ஊரு? சரிம்மா, என்ன சொல்ல போறீங்க? நீ நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. லைன் தெளிவாகவே இல்லையம்மா.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆற்றுப்படுத்தினர் பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதால் தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் 5/10/2026 வரை வரவேற்கப்படுகின்றன. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு மாத தொகுப்பூதியம் ₹28,000, பணியிட எண்ணிக்கை 1. பணிபுரியும் இடம் கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையம். கல்வி தகுதி: சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள், பொது நிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம் மற்றும் சமுதாய வள மேலாண்மை இவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட முதுகலை பட்டம். அல்லது சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள், பொது நிர்வாகம் இளநிலை பட்டம் மற்றும் பெண்கள் மற்றும்

குழந்தைகள் மேம்பாடு உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமுதாய வள மேலாண்மை ஆகியவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட இளங்கலை பட்டம் மற்றும் திட்டம் உருவாக்குதல் மற்றும் செயலாக்கம் அனுபவம், கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வையில் 2 ஆண்டுகள் அனுபவம், சமூக நலன் மற்றும் பெண்கள் வளர்ச்சி துறையில் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை. மேலும் கணினி அறிவு உடையவர்களாகவும் இருத்தல் வேண்டும். 1/9/2026 அன்று 42 வயதிற்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். ஆட்சிப்படுத்துனர் பணிக்கு மாத தொகுப்பூதியம் ₹23,000. பணியிட எண்ணிக்கை 1. பணிபுரியும் இடம் கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையம். கல்வி தகுதி சமூக பணி, சமூகவியல், உளவியல், பொது சுகாதாரம், மனநலம் இவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட இளங்கலை பட்டம் அல்லது ஆலோசனை மற்றும் தகவல் தொடர்பு பாடப்பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். அரசு நிறுவனம் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆகியவற்றில் குறைந்தபட்சம் 1 ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பணி அனுபவம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை. அவசர உதவி தொலைபேசி சேவைகளில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை. மேலும் கணினி அறிவு உடையவராகவும் இருத்தல் வேண்டும். 1/9/2026 அன்று 42 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். மாதிரி விண்ணப்ப படிவம் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாக வலைதளம் www.kanyakumari.nic.in வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேற்கூறிய பதவிக்கு தகுதியுள்ள நபர்களிடமிருந்து பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பம் 5/10/2026 அன்று மாலை 5:30 மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 3வது தளம், இணைப்பு கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகர்கோவில் 629001 என்ற முகவரியில் வந்து சேரும் வகையில் அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பம் மற்றும் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் வந்து சேராத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

0: நேரம் 8:13 நிமிடம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலி 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பறந்து வரக்கூடிய பட்டாம்பூச்சி யாரு? வணக்கம். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
1: ஜோனா கிட்ட.
0: ஜோனா? சரி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: ஸ்ரீரங்கோடு.
0: சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க?
1: 1ஆம் கிளாஸ்.
0: 1ஆம் கிளாஸ் படிக்கிறீங்களா? சரி, நம்ம நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: கதை
0: சொல்ல போறீங்களா? குட்டி கதையா?
1: ஆமா.
0: சரி சொல்லுங்க, கதை கேக்கலாம்.
1: ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்து எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. தூரத்துல ஒரு பானையில கொஞ்சம் தண்ணி
0: எடுத்துதான்
1: எத்தி எத்தி பார்த்து எட்டவே இல்ல.
0: சந்தோஷமா பறந்து போயிடுச்சான். அப்படித்தானே? சூப்பர் சூப்பர். 1ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, அழகா எங்களுக்கு ஒரு கதை சொல்லி தந்துட்டீங்கம்மா. சூப்பரா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
2: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம

0: பட்டம்பூச்சிகள் சிறுவர் நேரில் நிகழ்ச்சியில் அடுத்த குழந்தை, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்கம்மா, பேர்
1: என்ன?
0: ஓகே, என்ன படிக்கிறீங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பட்டாம்பூச்சி பேசுறீங்களா? ஓகே, பட்டாம்பூச்சி பறந்து வந்து பேசுறீங்க. சரி, என்ன படிக்கிறீங்கம்மா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி ல படிக்கிறீங்க, பி செக்ஷன்ல படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க?
1: நான் இன்னைக்கு ஒரு பாட்டு பாட போறேன்.
0: என்ன பாட்டு பாட போறீங்க? எதை பத்தி?
1: முருங்க மரமே முருங்க மரமே சின்ன குருவினா சின்ன குருவினா மழை காலத்துக்கு தங்க இடம் தருவாயா? தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு சின்ன குருவிக்கு மழை காலத்துக்கு தங்க இடம் தரமாட்டேன். வாழ மரமே வாழ வாழ மரம்.

அடம் தருவாயா? தரமாட்டேன் சின்ன குருவிக்கு மழை காலத்துக்கு தங்குறப்ப இடம் தரமாட்டேன். ஆலமரமே ஆ

0: சின்ன குருவிக்கு, சின்ன குருவிக்கு மழைக்காலத்துக்கு
1: சூப்பர்
0: தங்கு
1: சூப்பர் சூப்பரா பாடினீங்க. சரி, அதுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சிரிப்பு வந்துடுச்சு இல்லையா? பாடும்போதே சிரிச்சு சிரிச்சு பாடினீங்க,
0: விதப்பீடம் தருவேனே.
1: சூப்பரா பாடினீங்க. நன்றிம்மா.
0: நன்றி.
2: கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. அரசு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவியருக்கு 2026-2027 ஆண்டிற்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிபந்தனைகளாவன: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணாக்கர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 250,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: 2026-2027 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் UMIS.TN.GOV.IN என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி UMIS.TN.GOV.IN என்ற இணையதளத்தின் மூலம் 18/9/2026 முதல் 21/10/2026 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

கதைகள் கலையாத இரவு காதோறும் எப்போதும் துணையாய் குமரி எஃப்எம் 101. பட்டம்பூச்சிகள் சிறுவர் நேர நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா நிச்சயமா அழையுங்கள். 04562 இது இணைப்பு எண். இந்த இணைப்பு எண்ணோட 2907222 இந்த எண்ணிலோ அல்லது அலைபேசி எண் 8903257039 இந்த எண்களில் அழைக்கலாம். சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு பேசலாம். வருவது பேட்ட திரைப்பட பாடல்.

0: நேர்களை, நாளை காலை 10:02 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் பேசுவது நான். வரிசையில் ஜே சி ஜெயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். நாளை காலை 10:30 சிறுவர் குரல் நேரில் நிகழ்ச்சி இருக்கு. இதில் சிறுவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00.
0: நாளை 11:10 பூவையர் பூங்கா, பூச்செண்டாகும் பூவையர். வரிசையில் தொழில் முனைவோர் கிருஷ்ணன் கோவில் எஸ் சண்முகப்பிரியா அவர்களுடன் நேர்முகம் நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். நாளை பிற்பகல் 2:15 உலக செவித்திறன் குறைபாடுடையோர் தினம். தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி வழக்குரைஞர் எம் மெர்சி அவர்கள். நாளை பிற்பகல் 3:02 தேநீர் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, ஒரு நல்ல பழக்கம் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றியது அப்படிங்கிற டைட்டில் தான் நாளைக்கு பேசணும். பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பழக்கம் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றியது, நாளைக்கு பேசுறதுக்கு இப்போவே யோசிச்சு வைங்க. படபூஜைகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேர்களே. நாளைக்கு காலையிலையும் 10:30 சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி இருக்கு, சிறுவர் குரல் இருக்கு. நிச்சயமாக கலந்துக்கோங்க, உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க. 2902072046522 இது இணைப்பு எண். அலைபேசி எண் 8903257309 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு நாளை காலை 10:30 சிறுவர் குரல் நேர்லை நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க. நிலவோடு உங்கள் நினைவோடு இரவின் இசையாக குமரி பண்பலை 101. நேரம் 8:30. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: சோலை. இலக்கிய சோலையில் இன்று இலக்கிய சுடர் தேனமுது ஆகியன கேட்கலாம். இன்றைய இலக்கிய சுடர் பகுதியில் வள்ளுவம் காட்டும் ஒழுக்கம் உரை வழங்குகிறார் பா தர்மலிங்கம் அவர்கள்.
1: அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இலக்கிய சுடர் பகுதியில் வள்ளுவம் காட்டும் ஒழுக்கம் என்னும் தலைப்பிலே ஒரு கருத்து பரிமாற்றம். வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் நாம் தடுக்கி விழுகின்ற போதும் நம்மை எடுத்து நிறுத்துபவர் திருவள்ளுவராகவே இருக்கிறார். மனித வாழ்வு பல தேவைகளை உடையதாக அமைகின்றது. அத்தேவைகள் மனிதனை முயற்சி செய்ய தூண்டுகின்றன. அம்முயற்சியே அவன் வாழ வளர துணையாக அமைகின்றன. இதனால் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வை வளப்படுத்துவதற்கு முயல்வது இயல்பு, தன் விருப்பங்களை நிறைவு செய்ய முற்படுவது இயற்கை. இப்படி இயல்பாக இயற்கையாக தொடங்கிய வாழ்க்கை முறை ஆரம்பத்திலே ஒழுக்கமுடையதாக இருந்தது. ஆகவே ஒழுக்கம் என்பது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய உயர்ந்த தர்மம், உயர்ந்த அறம் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ புலவர் திருவள்ளுவர் உள்ளதை சொன்னார், நான் இன்று உள்ளத்தை சொல்லுகின்றேன். பல நூறு

ஜென்மங்கள் எடுத்தாலும் சாதிக்க முடியாத காரியங்களையும் காரணங்களையும் ஆராய்ந்து மனித வாழ்க்கைக்கு சாதகமான பாதை அமைத்து கொடுத்திருக்கிறார் திருவள்ளுவர். அத்துடை பெருமைமிக்க திருக்குறளிலே ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தை கொடுத்து வழிகாட்டுகிறார். படிக்கும் தோறும் மனித இனத்தை உயர்த்தி உயிர்ப்பது திருக்குறள். பிறவி பெருங்கடலுக்கு தோணியானது, மன தளர்ச்சிக்கு ஆணியானது, நம்மையெல்லாம் உயர்கதிக்கு ஏற்றும் ஏணியானது. அத்துணை பெருமைமிக்க திருக்குறளிலே உண்மையில் ஒழுக்கம் என்பதும் சமுதாய நடைமுறையே. வாழ்க்கை நெறிமுறைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய வாழ்க்கை தத்துவமே ஒழுக்கம் என்பது. நல்ல செயல்களை செய்தல் என்பது ஒழுக்க நெறியின் அடிப்படையாகும். செயற்பாலாது ஓரும் அரணே என்று குறளறம் போதிக்கின்றது. நாள்தோறும் இயன்ற வழிகளிலெல்லாம் நல்ல செயல்களை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நற்சிந்தனை, நற்செயல், நற்சொல் ஆகியவைகளை ஒழுக்கத்துக்கான இலக்கணமாகும். இடைவிடாமல் அறம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உயர்ந்த பிறவியாகிய மானிட பிறவிக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவு கொடுக்கப்படவில்லை என்றால் ஏனைய பிறவிகளுக்கெல்லாம் கொடுக்கப்படாத அறிவு மானிட பிறவிக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் அறம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று குறளறம் போதிக்கின்றது. அறம் என்பதற்கு காரணமாக இருப்பது ஒழுக்கமே என்பதனை நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்று கூறுகின்றார். மனித பிறவியில் ஒழுக்கம் குன்றினால் அவன் விலங்கினமேயாவான். அதையே பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் என்று நம்முடைய பிறப்பையே இழிபிறப்பாக பேசக்கூடும் என்று குறள் எம்புகின்றது. அப்படியெனில் ஒழுக்கத்தை நாம் எவ்வளோ உயர்வாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மெய்யான ஒழுக்க நெறியே இறைவன் நெறியாகும். ஒழுக்கத்தில் நின்று வாழ்வதே இறை வழிபாட்டிற்கு அடிகோலுவதாகும். ஒழுக்கமாக நடந்து கொள்பவர்கள் இறைவன் வழிபாட்டுக்குரியவர் என்று சொல்கின்றார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் எல்லோருக்கும் பெரும் சிறப்பினை தருவதால் அவ்வொழுக்கம் உயிரினை விட மேலாக கருதப்படுகிறது. இதிலே உயிர் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆராய்ந்து பார்த்தால், ஆத்மா என்று சமஸ்கிருதத்திலே அழைக்கப்படக்கூடிய உயிர் உடம்பிலே எங்கே இருக்கிறது என்ற கேள்விக்கு எத்தனை பேரால் பதில் சொல்ல முடியும்? மனித உடலிலே ஒரு அங்கமாக இல்லாத ஒரு பகுதி உயிர். ஆனால் உடம்பு முக்கியமா, உயிர் முக்கியமா என்ற கேள்வியை எழுப்பினால் உயிர்தான் முக்கியம் என்றுதானே பதில் வரும். ஏனென்றால் நம்மிடம் இருக்கும் உயிர் நாளை இல்லை என்றால் நாளையே நமக்கு வேறு பெயர் வைப்பார்கள், ஜடம் என்றும் பிணம் என்றும். ஆகவே நமக்கெல்லாம் உயிர் மிக மிக முக்கியம். ஆனால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லுகின்றார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் மேலாக கருதப்படும். உயிரை விட நாம் இன்றைக்கு கருதக்கூடிய உயிர்தான் முக்கியம் என்று சொல்கின்றோம். அந்த உயிரை விட மேலாக இருப்பது ஒழுக்கம் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் என்று குறள் ஏம்புகின்றது. ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி. ஒழுக்கத்தோடு வாழ்பவர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள். ஒழுக்கத்திலிருந்து தவறுவதனால் அடைந்துவிடக்கூடாத பழியினை அடையப்பெறுவார்கள். ஆகவே ஒழுக்கம் என்பது மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய முன்னோர்கள் அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்து சொன்ன வார்த்தை, ஐந்தில் வளையாதது 50 வளையாது. அதனால்தான் இளமை பருவத்திலே மாணவ பருவத்திலே நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது அவசியமாகிவிட்டது என்பதை வள்ளுவர் மிக தெளிவாக கூறுகின்றார். மாணவர் ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தாய் தந்தையின் வழி நின்று நல்லொழுக்கத்தை நாம் புரிந்து கொண்டு இந்த சமுதாயத்துக்கு நல்ல பிள்ளையாக வளருவதை அந்த குழந்தைகளிடத்திலே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு வருகின்ற குழந்தையை வீட்டிலே அன்போடு வரவேற்று பண்போடு பேசி உணவூட்டி அன்பு பகிர்ந்து கொள்ள அன்னையும் தந்தையும் வீட்டில் இல்லை, பணிக்கு சென்று விடுகிறார்கள். பாவம் இந்த செல்ல குழந்தைகள் விரக்தியிலே மின்னும் தொலைக்காட்சியிலே அமர்கிறார்கள் அல்லது அலைபேசியிலேயே அமர்கிறார்கள். அவர் விருப்பங்களை அவர்களே தேர்வு செய்கிறார்கள். அங்கே வீட்டுக்குள்ளே அந்த தொலைக்காட்சியிலே மிருகங்களெல்லாம் நடிக்கின்றன. புலி பேசும், எலி பேசும், மைனா பேசும், ஏன் மான் கூட பேசும். ஆனால் வீட்டிலே பெற்ற தாய் தந்தை பேசுவதே கிடையாது. ஆகவேதான் அந்த குடும்பத்தோடு அமர்ந்து ஒழுக்கத்தையும் பண்பையும் நல்ல விஷயத்தையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த இளைய தலைமுறைக்கு இல்லாமல் இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும்.
நல்லொழுக்கம் என்பது நன்மையான அறத்திற்கு வாழ்க்கைக்கு விரை போன்ற

காரணமாகும். தீய ஒழுக்கமானது எப்போதும் துன்பத்தினை தருவதாகும். அதையே அனுபவத்தில் உணர்ந்த முன்னோர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். வினை விதைத்தவன் வினையறுப்பான், தினை விதைத்தவன் தினையறுப்பான். ஆகவே நல்ல எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே விதைக்க வேண்டும். எதையும் எளிதாக கற்கத் தொடங்கும் மாணவ பருவத்திலே நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை என்பதை நாம் உணர வேண்டும். குழந்தைகளிடத்தில் மட்டும் இருக்க வேண்டியதில்லை, அனைத்து பெற்றோரும் இதை முழுமையாக படித்து புரிந்து கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பால் விடும். ஒழுக்கமுள்ளவனாக இருத்தல் என்பது நற்குடியில் பிறந்துள்ளவன் என்பதற்கு அடையாளமாகும். அவ்வொழுக்கத்திலிருந்து தவறுதல் தாழ்ந்த இழிதொழில் பிறவியானவன் என்பதை காட்டுவதாக்கிவிடும் என்று குறளறம் போதிக்கின்றது. அப்படியானால் ஒரு ஆண்மகனின் ஒழுக்கம் தவறாத கடமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இளைஞனோ ஒரு மாணவனோ ஒரு குழந்தை பருவத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று எத்தனை உதாரணங்களை தேடினாலும் எல்லா உதாரணங்களுக்கும் முன் நம் கண்முன்னே நிற்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர்தான் ஸ்ரீராமபிரான். அயோத்தி மாநகரத்தை மிக சிறப்பாக ஆட்சி செய்த ஸ்ரீராமபிரான் சிறு குழந்தையாக இருக்கும் போதே பெற்றோருக்கும் துறவியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வயதில் மூத்தோருக்கும் பெரியோரையும் வணங்கி நிற்கும் உயர்ந்த குணம் உடையவனாய் வாழ்ந்து காட்டினான் ஸ்ரீராமன். கற்பென்று வந்தால் அதை ஆணுக்கும் பெண்ணும் பொதுவில் வைப்போம் என்றான் பாரதி. மனிதன் ஒருவனுக்கு வாழ்க்கை துணை ஒருத்தி என்பதுதான் நமது பண்பாடு என்று நம்மை வாழச் சொன்னவன் ஸ்ரீராமன். அப்படிப்பட்ட உயர்ந்த தர்மத்தை கடைபிடித்த காரணத்தினால் எங்கோ எவ்வளவோ தூரத்தில் வாழ்ந்த ராமனுடைய வரலாற்று செய்தி பாரத நாடு முழுவதும் பரவியிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த ராமபிரான் கடைபிடித்து வந்த நல் ஒழுக்கம்தான். நாம் அனைவருக்கும் இன்றைக்கு அது தெரிகின்ற வகையிலே இருக்கிறது. ஒரு நாட்டினை ஆட்சி செய்கின்ற போது கூட அந்த ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அயோத்தி மாநகர ராமபிரான் ஆட்சி, கங்கை கரை குகன் அரசு, கிச்சிந்தை சுக்கிரீவன் அரசு, இவையெல்லாம் அரசியலுக்கு பெருமை சேர்ப்பவை. ஆனால் இலங்கை ராவணன் அரசு, வீர மகேந்திரபுர சூரபத்மன் அரசு, இவையெல்லாம் அரசியலுக்கு ஊறு விளைவிப்பவை. எப்படியும் அரசியல் நடத்தலாம் என்ற இன்றைய அரசியலுக்கு வழிகாட்டிகள் இதை வைத்துதான் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாகும் என்கிறது சிலப்பதிகாரம். உலக பொதுமறையாம் திருக்குறளும் அரசியலுக்கென்று ஒரு தனி அதிகாரத்தையே ஒதுக்கி உள்ளது. முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். மக்கள் தங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நேரடியாக சொல்ல மாட்டார்கள் என்பதை உணர்ந்த பழங்காலத்திலே மன்னர்கள் எல்லாம் மாறு வேடமிட்டு அந்த ஊரினுடைய நகர்ப்புறம் எல்லாம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை தெரிந்து புரிந்து அதற்கேற்றவாறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்திய நாடு இந்த பாரத நாடு. ஆகவே முடியரசாயினும் குடியரசாயினும் நாட்டை ஆள்கின்றவர்கள் ஒழுக்கமுடையவர்களாக செம்மையாக இல்லாவிடில் அந்த நாட்டு மக்கள் துன்பத்திலிருந்து கரையேற முடியாது என்று குறளறம் போதிக்கின்றது. ஒழுக்கமுடையவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் உடைய வாழ்க்கையிலே நடந்த உண்மையான சம்பவத்தை ஒன்றை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். ஒருமுறை வெளிநாட்டு பயணம் விஷயமாக சுவாமி விவேகானந்தர் போகின்ற போது அவருடைய தேஜஸை பார்த்து அழகை பார்த்து ஒரு பெண்மணி அவரிடம் கேட்ட கேள்வி, நீங்கள் பார்ப்பதற்கு துறவியாக இருக்கிறீர்கள், ஆனாலும் உங்களுடைய அழகும் உங்களுடைய திறமையும் என்னை கவர்ந்திருக்கிறது. ஆகவே உங்களை நான் திருமணம் புரிந்து உங்களை போன்று அழகான ஒரு குழந்தையை நான் பெற்றெடுக்க வேண்டும் என்ற பெண்மணி சுவாமி விவேகானந்தரிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். உடனே சுவாமி விவேகானந்தருடைய பண்பு எவ்வளவு சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கத்தின் ஏதுவார் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பண்பினை உடையவராயிருந்ததால் அவர் மறுகணமே சொன்ன வார்த்தை, அதற்கு ஏனம்மா 10 மாதம் நீ காத்திருக்க வேண்டும் என்று அந்த பெண்மணியுடைய காலிலே விழுந்து என்னுடைய தாயே என்று அந்த பெண்மணியுடைய காலை தொட்டு வணங்கினார் என்று சொன்னால், இதுதான் பாரத பண்பாடு, தமிழ்நாட்டுக்கு வந்த பிற்பாடு. தமிழர்களுடைய இளைஞர்களுடைய சக்தியை உணர்ந்தவர் தான் இந்த நாட்டில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு 50% இளைஞர்களின் சக்தியை கொண்ட ஒரே நாடு நம்முடைய பாரத நாடு. இன்றைக்கு திரும்புகின்ற இசையெல்லாம் இன்ஜினியர் மருத்துவர் என்று பல்வேறு துறைகளிலே சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு முழுவதும் இத்தனை அற்புதமான கல்வியின் மூலமாக உயர்ந்த இடத்திலே
பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் கல்வியால் அறிவால் விரிஞ்சு போச்சு. அறிவால் விரிந்த சமுதாயம் இன்று ஒழுக்கம், தேசபக்தி என்று சொல்லக்கூடிய பண்புகளால் அப்படியே சுருங்கிக் கொண்டே இருக்கிறது. முழுக்க முழுக்க சுயநலம் சார்ந்த சமுதாயமாக இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ராவணன் எப்படிப்பட்டவன் சொன்னார், ராவணன் பக்திக்கு சிறந்தவன். ராவணன் தினந்தோறும் பூஜை செய்தான், உணவருந்தி தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பாக நடத்துகின்றவன் ராவணன்.

0: பக்தியில் சிறந்தவன், சகோதர பாசத்தால் விஞ்சு நிற்கக்கூடிய ராவணனுக்கு கூட ஒழுக்கம் இல்லை என்று சொல்லுகின்ற போது, அந்த ஒழுக்கம் அவரையே அழிவு பாதைக்கு கொண்டு வருகின்ற அளவிற்கு கொண்டு சென்றுவிட்டது என்று சொன்னால், இன்றைக்கு வரக்கூடிய இந்த இளைய தலைமுறைகள் எல்லாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் என்பது மிக சிறந்த, நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய உயர்ந்த தர்மம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அறம் போலும் கூர்மையரேனும் மரண் போல்வர் மக்கள் பண்பில்லாதவர். எவ்வளவு கூர்மையான அறிவினை உடையவராக இருந்தாலும், உயர்ந்த பதவியை அடைந்து நாம் சிறந்து விளங்கிக் கொண்டிருந்தாலும், அந்த ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய அறம், அந்த தர்மம் நம்மிடம் இல்லை என்று சொன்னால், நாம் எல்லாம் விலங்கினத்துக்கே ஒப்பாவோம் என்று உத்தர வேதம், உயர்ந்த வேதம் என்று சொல்லக்கூடிய திருக்குறள் நமக்கெல்லாம் அவ்வப்போது நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. அரிதறிது மானிடராய் பிறத்தலரிது என்பது போல, மானிட பிறவிக்கென்றே இருக்க வேண்டிய ஒழுக்கம் மனிதனிடம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாதவன் இழிந்த பிறப்பு எனப்படுவான். பிறப்பு என்பது எல்லா உயிர்க்கும் பொதுவானது. ஆனால் செய்கின்ற செயல்களின் காரணமாகத்தான் உயர்வு தாழ்வு ஏற்படுது என்பதை குறள் கூறுகின்றது. எத்தனை தர்மங்கள் செய்தாலும், நான் கோயில் கோயிலாக சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறேன், எல்லா பிரார்த்தனைகளிலும் கலந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் ஒருவர் சொல்லுகின்றார் சொன்னால், நான் 40 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இந்த பணியை செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தன்னோடு இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் மதித்து போற்றி, பெற்ற தாய்க்கு ஒருவேளை உணவினை கொடுத்து தினந்தோறும் அந்த தாயை கவனித்து வருகின்ற போது, நமக்கெல்லாம் அந்த கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட செயல்களின் மூலமாகத்தான் உயர்வு தாழ்வு ஏற்படுகிறது என்பதை குறள் கூறுகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான். நல்லறிவு, புலமை, ஆராய்ச்சி முதலியவற்றில் சிறந்தவர்களாக பலர் இருந்தாலும், ஒழுக்கமில்லாவிடில் அவர் கருத்துக்கள் காலத்தால் நிலைத்து நிற்காமல் அழிந்து போகும். ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் நிற்க அதற்கு தக என்பவையெல்லாம் ஒழுக்கம் நிறைந்தவர் சிறப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். வையத்தில் வாழ்கின்ற முறையில் ஒழுக்கம் இருத்தல் வேண்டும். அவ்வொழுக்கம் இல்லாதவர் பெற்றிருக்கும் கல்வி, அறிவு, செல்வம் அனைத்தும் நல்லவற்றுக்கு பயன்படாமல் போகும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நம்முடைய மானிட சமுதாயத்துக்கு வாழ்வதற்குரிய அற்புதமான விஷயங்களை எல்லாம் அள்ளித்தந்திருக்கிறார். அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இலக்கிய சுடர் பகுதியில் இதுவரை வள்ளுவம் காட்டும் ஒழுக்கம் உரை கேட்டீர்கள். வழங்கினார் ப. தர்மலிங்கம் அவர்கள். அடுத்து வரும் தேனமுது தொடரில் படைப்பாளர் ஜே. ஜாக்குலின் மேரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்களே, இது சென்ற வார நேர்முகத்தின் தொடர்ச்சி. நீங்க படைத்த 5 புத்தகங்கள்ல உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான புத்தகம் எது, அத பத்தி சொல்லுங்களேன்.
2: எனக்கு இது 5 நெருக்கம்னு சொன்னா கூட எனக்கு இந்த முல்லை பெரியார், அதுவும் குயிலி, அந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்ப அந்த குயிலி வேலு நாச்சியா இருக்க தளபதியா இருக்கான். வேலு நாச்சியார் வந்து 8 வருடம் தலைமறைவா இருந்துட்டு இந்த நாடை சிவகங்கை பிடிக்கிறதுக்கு வராங்க. அதுக்கு உறுதுணையா இருந்தது குயிலி. நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க ஒண்ணு. அதுல எப்படி இதுல இந்த குயிலி புக்கு எழுதுமா, நிறைய கஷ்டமான ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. என்னை பாக்குதுங்க ஒருத்தங்க வந்தாங்க, அவர் கேட்டாங்க நீங்க மேடம் எழுதுறீங்களான்னு. சார் இப்படி குயிலி புக்கு எழுதிட்டு இருக்கேன். அப்ப சொன்னாங்க அந்த புக்கு எழுத வேண்டாம். நான் கேட்டேன் ஏன் எழுத வேண்டாம் அப்படின்னு, கேரக்டர் இல்லைன்னு. நான் திங்க் பண்ண, அது எப்படி ஒரு கேரக்டர் இல்லாம அந்த ஒரு சரித்திரம் வெற்றிகரமா வராது? ஏன்னா இவங்க கையில அது கிடைக்கவே கிடைக்க அந்த சிவகங்கை இவன் திருப்பி எடுக்க முடியாது. அவர் சொன்னாங்க இல்ல, அந்த ஒரு கதாபாத்திரம் பொய்யானது. அப்ப நான் கேட்டப்ப, நம்ம வந்து இங்க அன்னைக்கு ரிப்பப்ளிக் டேக்கு நம்ம இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து அனுப்புன ஒரு இதுல குயிலி எல்லாம் போட்டுதான் ஒரு வெஹிக்கிள் அனுப்புறாங்க. அவர் சொன்னாங்க அது எப்படி அனுப்பணும்னு தெரியாது, ஆனா நீங்க அதை பற்றி எழுதாதீங்கன்னு. பிறகு என்னட்ட சொன்னாங்க, நான் ஒரு ஃப்ரெண்ட்ட கொடுக்க, அவரு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும், அவங்க உண்ட பேசுவாங்க. அவர் என்ன போன் பண்ணி, அது அப்படி ஒரு புக், அப்படி ஒரு குயிலின் கேரக்டரே இல்ல, நீங்க எழுதாதீங்க, நிறைய விமர்சனம் வரும். சரி என்ன யோசிச்சு, நிறைய விமர்சனம் வர்ற அளவுக்கு குயிலுக்கு என்ன இருந்தப்ப நம்ம ஏன் எழுதக்கூடாது, இந்த விமர்சனத்துக்கு வேண்டிய நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி இந்த குயிலி புக்கு நான் எழுதினேன். எழுதினப்ப நிறைய விமர்சனங்கள் வந்தது, இப்படி ஒரு கேரக்டரே இல்லைன்னு. ஆனா மேடம், அதுல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சிவகங்கையில வந்து இவங்க ஒரு நவராத்திரி திருவிழா வருது. அந்த அரண்மனைக்கு உள்ள ஒரு ராஜ ராஜேஸ்வரி கோயில் இருக்கு. அந்த கோவில்ல எல்லாமே இப்ப யாருக்கு கண்ட்ரோல்னா, ஆங்கிலேயர்களும் எல்லா அவங்க கண்ட்ரோல் இருக்கு. அவங்க வந்து இவங்க இந்த பெண்களை மட்டும் அலோ பண்ணுதாங்க. அந்த நவராத்திரி திருவிழாக்கு அலோ பண்றாங்க. பெண்கள் வந்து வரும்போது இவ

0: இவங்க குயிலியும் இவங்க எல்லாருமே பெண்கள் மட்டும்தான் வரணும். இவங்க எல்லாம் மாறு வேடம் பூண்டு அந்த கூடைக்குள்ள, அதாவது பழ கூடை பூ கூடை, இதுக்கு உள்ளாடி வெப்பன்ஸ் எல்லாம் ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு உள்ளாடி வராங்க. இப்ப இவங்க உள்ளாடி வரும்போது வேற ஆட்களும் சிப்பாய்கள் எல்லாம் வெளியே இருக்காங்க, இவங்க வெளியே வர முடியாது, உள்ளாகப்பட்டாச்சு. அப்படி இருக்கிற டைம்ல தான் குயிலி பாக்குறாங்க, இதுல இருந்து நம்ம இந்த ஒரு சூழ்நிலை விட்டாலும் இன்னும் இந்த இதை பிடிக்கவும் முடியாது, ஆயுத கிடங்கு அழிச்சாதான் இதை கைப்பற்ற முடியும். ஆயுத கிடங்கு எங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு, இதை எப்படி அழிக்கணும், நம்ம போய் மணினா ஆயுத கிடங்கு சுற்றி நிறைய காவல், அப்ப இதை எப்படி போகணும். அப்பதான் பக்கத்துல இருந்த டப்பா இல்ல என்ன இருக்கு, நெய் இருக்கு, அந்த நெய்யை ஊற்றிட்டு இவர் தன்னை கொளுத்திட்டு இவர் அதுக்கு உள்ளாடி சாடுதாங்க. அந்த மொத்தமும் ஆயுத கிடங்கு அழியுது. அப்படிதான் இவங்க எல்லாருமே, இது வந்து ஆங்கிலேயர்கள் எதிர்பார்க்கல, இப்படி ஒரு சம்பவம் பார்த்ததே இல்லை. முதல் முதல் ஒரு தற்கொலை நடக்குதது அங்கதான், ஒரு மனித வெடிகுண்டு நடந்ததே அதான். இதை நம்ம எப்படி மறைக்க முடியும், அதனாலதான் நான் அதை வந்து அதை எழுதி. இப்படி நம்ம தமிழர்களுக்கு நிறைய வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கு, இதை நம்ம ஒவ்வொன்னா மீட்டு கொண்டு வரோம், இல்லைன்னா நாளைக்கு வரலாறு இல்லாம வரலாறு எல்லாம் மாறிதான் வரும். இதுக்காக எழுதப்பட்டது அந்த குயிலி புத்தகம்.
1: வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது நம்மளுடைய பழக்கமா இருக்கணும், அது பழக்கமா மாறினாதான் நம்மளால தொடர்ச்சியா வாசிக்கவே முடியும். அப்படி நீங்க நிறைய புத்தகங்களை வாசிக்கும் போது முதல்ல நீங்க அதுல இருக்கிற கருத்தை கவனிப்பீங்களா, இல்ல அந்த புத்தகத்தின் மொழி நடையை கவனிப்பீங்களா?
0: இதுல வந்து நம்ம இந்த மொழி நடை நமக்கு தெரிஞ்சா தான் கருத்துக்கு போக முடியும். நம்ம கன்னியாகுமரியிலே பல மொழிகள் பேசுவாங்க, சில மொழி நமக்கு தெரியும் சீக்கிரமா புரியும், சில மொழி நமக்கு புரியாது. புரியாத மொழியில நீங்க எந்த கருத்து எழுதினாலும் நமக்கு அது புரியாது, நம்ம தான் விட்டுடுவோம். அந்த மொழி நல்லா இருந்தா தான் நமக்கு அந்த கருத்து புரியுதுனால மொழி தான் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து பண்ண முடியும்.
1: இன்னைக்கு நம்ம படிக்கிற தமிழ் இலக்கியங்கள்ல எத்தனையோ விஷயங்களை எழுதியிருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு தெய்வங்களை பத்தி எழுதியிருக்கிறாங்க, இடங்களை பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஆனா நிறைய இலக்கிய நூல்களை படிச்ச உங்களுக்கு இன்னும் இலக்கிய நூல்கள் எதை சார்ந்து வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: என்னை பொறுத்த மட்டுக்கும் நான் பார்க்கும்போது நிறைய வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கு. இப்ப நிறைய பேருக்கு நம்ம முதல் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி யாருன்னு கேட்டா இப்பவும் சொல்றாங்க ஜான்சி ராணி தான். ஜான்சி ராணியை காலத்து முன்னாடி வந்ததான் வேலு நாச்சியார். அந்த வேலு நாச்சியார் நம்ம மறந்துட்டோம், மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஃபுல் கண்ட்ரோல்லையே ஒரு போருக்கு போகாமலேயே அந்த ஒரு நாட்டை அடக்கி ஆண்டது மங்கம்மான்னு ஒருத்தங்க, மங்கம்மா, ராணி மங்கம்மா, அவங்க வரலாறுமே யாருக்குமே தெரியல. இப்படி நிறைய வரலாறுகள் மறைந்திருக்கு. இந்த வரலாறுகள் எல்லாம் நம்ம மக்கள் கொண்டு வரணும். இன்னைக்கு ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் ஆகட்டும், இவங்க போடுறதெல்லாம் ஜான்சி ராணி அப்படி ஒண்ணு வேற நமக்கு பண்ணனாங்க. ஆனாலும் நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல யார் எல்லாம் இருந்தாங்க, எப்படி சுதந்திரத்துக்கு வேண்டி பாடுபட்டாங்க, நம்ம ஆங்கிலேயிருந்து நம்ம ஒவ்வொரு அன்னைக்கு அரசாங்கம் தான் இருந்தாங்க, அந்த நாடுகளை எப்படி காப்பாற்றினாங்க, இது எல்லாமே கொண்டு வரணும்னா அந்த மங்கம்மன் சரித்திரம் அறியணும், வேலுநாள் சரித்திரம், அந்த குயில், இப்படி இப்படி நிறைய சரித்திரங்கள். அதனால இவங்களை பற்றி தான் நம்ம கொஞ்சம் கொண்டு வரலாம்னு நான் இருக்கேன்.
1: ஒரு எழுத்தாளர் வந்து தோய்வில்லாம இயங்கிட்டு இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் எப்பவுமே தேவையான ஒரு விஷயமா இருக்கு. இப்படி 5 படைப்புகளை கொடுத்த உங்களுக்கு என்னென்ன படைப்புகளுக்கு பரிசுகள் கிடைச்சிருக்கு, பாராட்டுகள் கிடைச்சிருக்கு?
0: எனக்கு வந்து அந்த அவள் ஒரு தேவதை, அந்த படைப்பு வந்து ஒரு நம்ம திருக்குறள் 133 அதிகாரம் இருக்கு. இந்த 133 அதிகாரம் அதுபடி 133 புக் வந்து ஒரே மேடையில வெளியிடணும்னு சொல்லிட்டு, அது யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து பண்ணி, அதுல வந்து 133 புக்ல எனக்கு அவள் ஒரு தேவதை புக்கு ஒண்ணு அப்படி வெளியிட்டு அப்படி எனக்கு ஒரு சர்டிபிகேட் தந்தாங்க. அது இல்லாம கடலில் பெய்த மழை ஒரு சிறுகதை தொகுப்பு, அந்த இதுக்கு வந்து தமிழ்நாடு முற்போக்கு சங்கம் தேனியில் இருந்து அசோக படைப்பூக்க விருது தந்தாங்க. கடற்கரை இலக்கிய வட்டத்திலிருந்து கடற்கரை விருது அப்படி தந்திருக்காங்க. இன்னொன்னா வந்து 5 × 280 சொல்லிட்டு ஒரு கவிதை நூல், அதுல வந்து 5 திணைகள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 திணைகளை பற்றி எழுதணும். அதுல வந்து நம்ம என்ன திணையில் இருக்கணுமோ அந்த திணை பற்றி எழுதக்கூடாது, நம்ம சாராத திணையை பற்றி எழுதணும். அப்படி ஒரு நூல் எழுதி அதுல நான் ஒரு பாட்டு தான் எழுதணும், அதுல நான் ஒன்னு எழுதியிருக்கேன். 1000 கவிஞர்கள் 1000 கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிடுறாங்க, அதுல நான் ஒரு கவிதை கொடுத்துருக்கேன். அப்படி எல்லாம் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி பாராட்டும் பெற்றிருக்கேன்.
1: சரிங்கம்மா, இப்ப உங்களுடைய அனுபவம் சார்ந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற கால சூழல்ல வாசிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து படிப்படியா குறைஞ்சுகிட்டேதான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களால முழுமையா ஒரு பக்கத்தை கூட அவங்களால வாசிக்க முடியறது இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்றதுக்கு நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டியதா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த இலக்கியங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு இந்த இலக்கியங்கள் எந்த வகையில உதவுது, நம்ம ஏன் இலக்கியம் படிக்கணும்?
0: இப்ப வந்து நம்ம தமிழர்கள் நமக்குன்னு ஒரு கலை இருக்கு, நமக்கு ஒரு பண்பாடு இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இன்னைக்கு அந்த எல்லாமே சிதஞ்சு போச்சு, மொழி கூட இல்லாம இருக்கு. நம்ம இன்னைக்கு தமிழ் அம்மா அப்பா எதுவுமே நம்ம சொல்லல, பாட்டி யாருன்னு தெரியல, அத்தை யாருன்னு தெரியல, மாமா யாருன்னு தெரியல, எந்த உறவுகளும் தெரியல. பிள்ளைங்க ஆன்டி அங்கிள் மம்மி டாடி இந்த மாதிரி போனதுனால அவங்களுக்கு இப்ப அத்தை பொண்ணு வந்து ஒரு உறவு முறை வருது, அக்கா பொண்ணு வந்து அக்கா தங்கச்சி அந்த உறவு வருது, இது வந்து

0: நம்ம மாமன் மகள் அந்த உறவு, இது எந்த உறவு நமக்கு வந்து பொருத்தமான உறவு, எந்த ஒரு அக்கா உறவு, இது கூட தெரியுதுல. அப்ப இதுக்கு காரணம் நம்ம வந்து நம்ம மொழியை மறந்ததுனால. அதே மாதிரி இன்னைக்கு ஆடை, நம்ம ஆடை வந்து அன்னைக்குள்ள தமிழ் கலாச்சார ஆடை எல்லாம் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறோம், அது கூட வெளிநாட்டுல உள்ளது, வெளி இடங்கள்ல உள்ள ஆடைதான். ஏன், உணவுப் பொருட்கள் எடுங்க, அன்னைக்கு பழங்கஞ்சி குடிச்சாங்க, அழகா கிழங்கு மீன் இதெல்லாம் அது ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு தான் அன்னைக்கு. இன்னைக்கு ஆர்டர் பண்றாங்க, இப்படி எல்லாமே மாறி போச்சு. இதெல்லாமே இலக்கியத்துல தான் இருக்கு. அன்னைக்கு எப்படி நம்ம விளையாடணும், என்ன சாப்பிட்டோம், எப்படி பழகணும், எப்படி இருந்து எல்லாமே இலக்கியது. அந்த இலக்கியம் படிச்சா நம்ம திருப்பி இதெல்லாத்தையும் மீட்டெடுக்கலாம். அதுக்காகவே நம்ம வந்து இலக்கியம் கண்டிப்பா படிச்சே ஆகணும்.
1: ஒரு வழக்குரைஞரா நிறைய வழக்குகளை சந்திச்சிருக்கிறீங்க, நிறைய நீதிமன்றங்களை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு சமுதாயத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு துல்லியமா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிற ஒரு பிரச்சனையா என்ன பாக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஜென்சி குழந்தைங்க தான் நாளைக்கு இந்த நாட வழி நடத்த போறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க கட்டாயம் நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சிருந்தாதான் அவங்களால இந்த நாடை ஒழுங்கா கொண்டு போக முடியும் அப்படிங்கிற பெரிய பொறுப்புல இருக்கிற ஜென்சி குழந்தைங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா, வாசிப்பு அப்படிங்கிற விஷயத்த மொத்தமா மறந்தே இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்லல, குறிப்பிட்ட கொஞ்ச குழந்தைகள் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் இன்னைக்கு புத்தகத்தை வாசிச்சே ஆகணும் அப்படின்னா என்ன செய்யலாம், உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்கு?
0: இதுக்கு எப்படின்னா, நம்ம வந்து புத்தக திருவிழாவுன்னு நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம், நம்ம மாவட்டங்கள்ல வச்சிருக்கோம். அந்த புத்தக திருவிழாவுக்கு நம்ம நிறைய ஸ்கூல்ல இருந்தெல்லாம் பிள்ளைங்க வர்றாங்க, டீச்சர்ஸ் வர்றாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இவங்க வந்துட்டு சும்மா பார்த்துட்டே போறாங்க, அதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அந்த புத்தகம் வாசிச்சு அதனால நன்மை என்ன அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துட்டு, அந்த பிள்ளைங்கள ஒரு சின்ன புக்காக இங்க வாங்கணும்னு சொல்லி டீச்சர்ஸ் வாங்கி பிள்ளைங்களும் வாங்கி அந்த புக்கை பயன்படுத்தணும். இங்க ஸ்கூல்ல வரும்போதும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு லைப்ரரி மாதிரி வச்சு, இப்ப நம்ம விளையாட்டுக்கு ஒரு பீரியட் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி புத்தகம் படிக்கிறதுக்கு
2: அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு எனக்கு எழுதணும்னு ஒரு ஆர்வம் வரும். சின்ன சின்ன கதையை ஒரு ரெண்டு லைன் எழுதுங்க, அல்லது எப்படி ஒரு கதை உருவாக்கினா, நான் ஒரு கதையை தொடங்கினா சரி எந்த கண்டினியூட்டி நீங்க சொல்லுங்கன்னு பிள்ளைங்களை அப்படியே சொல்ல வச்சுட்டு பழக்கலாம். இப்படி நிறைய இதுல வரும்போது பிள்ளைங்களுக்கு மொபைல் எல்லாம் விட்டுட்டு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், புத்தகம் வந்து நிறைய படிக்கிற ஆர்வம் வரும், இலக்கியத்துல ஆர்வம் வரும், நம்ம சரித்திரங்களை அறிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி பண்ணலாம். இப்ப வந்து நம்ம வீடை பொறுத்த மட்டுக்கும், ஒரு அம்மா சீரியல் பார்த்தா அந்த குழந்தைய வந்து சீரியல் பாக்குது, ஒரு அம்மா மொபைல் பார்த்தா அந்த குழந்தை மொபைல் பாக்குது. அம்மா அப்பா என்ன செய்யறாங்களோ அதான் குழந்தைக்கு தெரியுது. இதே இது அம்மா ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்தா குழந்தை பார்க்கும், அம்மா அந்த புக்கை வச்சுட்டு எங்கேயாவது அடுக்கலையில ஏதாவது போனான்னு இந்த குழந்தை அம்மா என்ன படிக்கிறாங்கன்னு அந்த புக்கை எடுக்க தொடங்கும். ஓ அம்மா இது என்ன இருக்கு, என்ன படிக்கிறீங்க அப்படி சொல்லி சொல்லி இந்த குழந்தைக்கு இந்த படிப்புள்ள உள்ள ஒரு ஆர்வம் வளரும். அதனால பேரண்ட்டும் இதை படிக்க தொடங்க, பேரண்ட்டும் படிக்க தொடங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்களும் படிக்கும். ஏன்னா பேரண்டை பார்த்தா பிள்ளைங்க வளர்றது, அதனால இது அவங்களுக்கும் ஒரு அறிவு வளரத்தான் செய்யும். இப்போ மொபைல் பார்க்கறதை விட இது நல்ல வருது. அதனால பேரண்ட்டும் இந்த புக் வேர்கள்லாம் பிள்ளைங்களை கொண்டு போய் அல்லது புக் வாங்குறதுக்கு காசெல்லாம் கொடுத்து இந்த பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணணும்.
1: அழகான அறிவுரையை சொன்னீங்கம்மா. இவ்வளவு நேரமும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிலையத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய அறிவுரைகளையும் இலக்கிய பயணத்தையும் படைப்புகள் பற்றியும் அப்படி நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. நீங்க பகிர்ந்த அத்தனை விஷயங்களும் நம் நேயர்களுக்கு கட்டாயம் சென்றடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.
3: உடன் உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஆர் ஆர் குமுதினி.
4: நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: மங்காத நினைவுகளோடு உங்கள் இரவை அழகாக்க குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:15. நேர்களே, ஆரம்பமாவது பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சி. இனிய இரவு பொழுதில் உங்கள் விருப்ப பாடல்கள் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழலாம். எத்தனையோ பாடல்கள் நாள் முழுவதும் கேட்டாலுமே நம்ம விருப்ப பாடல நம்ம வாயால கேட்டு நம்ம பண்பலில் கேட்கிற ரசனை, அதாவது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது இல்லையா? நிச்சயமா உங்க விருப்ப பாடல கேட்டு ரசிக்கலாம். அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2907722 இந்த தொலைபேசி எண்ணில், 04652 இந்த இணைப்பெண்ணோட அழையுங்க. இல்லைன்னா அலைபேசி எண் 8903257309 இந்த எண்ணிலும் அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாரு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: சொல்லுங்க சார், வணக்கம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: வாழ்த்துக்கலாம். அம்மா சட்டம், இது வந்து கமலஹாசனும் மாதவியின் எடுத்துப்பாங்க, அது ஒரு சூப்பர் சிட்டு பாடம் பாடல்மா. அம்மம்மா தரணும் தரணும் முன்பக்தி, அப்பப்போ தரணும் தரணும் முன்பக்தி, ஒரு ஆரம்பிக்கிற ஒரு இனியான பாடல்.
0: சார், உங்க விருப்ப பாடலை இப்போது கேட்டு ரசி

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும்

மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: தூங்காத நினைவுகளோடு உங்கள் இரவை அழகாக குமரி பண்பலை 101 நேரம் 9:23. பவனி வரும் குமரிதலா நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் யாரு, என்ன பாடல் கேட்போமா? வணக்கம்.
1: வணக்கம், நான் கள்ளிக்குடத்திலிருந்து ஆர் வரவேல் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் பாட்டா, அது வந்து நீ நடந்தால் நட அழகு, அந்த பாட்டு போடுங்க.
0: சரி, உங்க விருப்ப பாடலை கேட்டு மகிழ்வோம். நன்றி.
1: நன்றி.

நாகர்கோவில் மாநகராட்சி பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாகர்கோவில் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 2026-2027 ஆண்டிற்கான சொத்து வரியினை 31/10/2026 முழுமையாக செலுத்தி வரித்தொகையில் 5% முதல் அதிகபட்சமாக ₹5000 வழங்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி மற்றும் கடை வாடகை ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை 7 தினங்களுக்குள் முழுமையாக செலுத்தி முறையான ரசீது பெற்றுக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேற்கண்ட காலக்கெடுவிற்குள் நிலுவைத் தொகையினை செலுத்த தவறினால் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, சீல் வைத்தல், ஜப்தி முதலிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எனவே மாநகராட்சி கணினி வரி வசூல் மையங்கள் மூலமாகவும் இணையதள முகவரியான tnurbanepay.tn.gov.in, குவிக் பேமெண்ட் வழியாகவும் டிஎன் அர்பன் இ சேவை ஆண்ட்ராய்டு ஆப் வழியாகவும் எளிய முறையில் வரி செலுத்தலாம். எனவே பொதுமக்கள் தங்களது சொத்து வரி, குடிநீர் கட்டணம் உட்பட அனைத்து நிலுவைத் தொகைகளையும் உடனடியாக செலுத்தி மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

0: காற்றின் மெல்லிசையோடு எங்கும் ஒலிக்கும் ஒரே குரல், இது குமரி எஃப்எம் 101. நேரம் 9:30. பவனி வரும் குமரிதலா நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. நேரில் நாளை காலை 10:00 இளைய பாரதம் நிகழ்ச்சி வலம் வருது. இதில் பேசுவது நான் வரிசையில் ஜேசி ஜெயஸ்ரீ அவர்களுடைய நேர்முகம் இடம்பெறும். நினைவூட்டுவோம் நிகழ்வுகள், நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். சரி, நம்ம நிகழ்ச்சியோட பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: நகர் ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: படம் வந்து 1000 பூக்கள் மலரட்டும். பாடல் வரி கவிஞர் நா காமராசன், இசை தேவந்திரன், பாடியவர் எட்டு பார்க்கும் குழுவினர். மேகம் அந்த மேகம் அவர்களுடைய பாட்டு.
0: சரி, உங்க விருப்ப பள்ளி கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: விழித்திருக்கும் உங்களுக்காக எப்போதும் விழித்திருக்கிறது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:36:30 ஆயிட்டு இருக்கு. பவனி வரும் குமரிந்தலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த இனிய இரவு பொழுதுல நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்க இணைந்திருக்கும் அழைப்பாளர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். பாடல் கேக்குறீங்க, என்ன பாடல் கேக்கலாம்?
1: உதயகீதம் படத்துல இருந்து பாடு நிலாவே.
0: பாடிட்டீங்களே நிலாவே?
1: பூமலர் அந்த பாடல்.
0: சரி, உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிப்போம். நன்றி.
1: நன்றி.

0: ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் நேர்களை, நாளை பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பழக்கம் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றியது அப்படிங்கிற கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் எங்க கூட. நாளை பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் சரி, உங்கள் விருப்ப பாடல் வல வரும் சூப்பரான நிகழ்ச்சி இது. 9:43 ஆகிட்டுருக்கு. குமரி பண்பலி 101 பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: அரசலை ராதாகிருஷ்ணன்.
0: ஓகே சார், என்ன பாடல்?
1: படம் பட்டணத்தை பூதம். பாடல்
0: உங்க விருப்பவர்களை கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: நன்றி மேடம்.

நாட்டுக்கு நாடு பெறுவதுண்டு, நல்ல நல்ல திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை முதல் இல்லை கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை செலவில்லை வழக்கும் இல்லை. அதனாயுள் கட்டி மெல்ல பார்க்கும் எட்டி அது போடும் குட்டி, அதன் பேர் டீ. தெரியல இட்டி இன்னுமா தெரியல.

0: ஆசீர்வாத நினைவுகளோடு உங்கள் இரவை அழகாக்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். பவனி வரும் குமரிதலா நேர்லை நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். உங்க பேரு?
1: பாரசாலை கிருஷ்ணமு.
0: ஓகே சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் புதிய பறவை. அதுல
0: உங்க விருப்பப்பள்ளி கேட்டு மகிழலாம். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: விழித்திருக்கும் உங்களுக்காக எப்போதும் விழித்திருக்கிறது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். பவனி வரும் குமரதலா நிகழ்ச்சியில் இணைந்துள்ள நேர்களை, நேரம் 9:54. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: பாராட்டுக்குரிய எங்கள் உற்சாகமான இரவு அழைப்பாளருக்கு வணக்கம்மா.
0: வணக்கம் சார், உங்க பேரு?
1: ஆமா, ஒரு விறுவிறுப்பான பாடலை திருத்துருப்போடு கேட்க அன்பனையார் பட்டசாமியார் பாட்டுமா.
0: என்ன பாடல்?
1: அந்த உலக சுற்று வாலிபன் படத்தில இருந்து பச்சை கிளி முத்துச்சரம் என்ற பாடலை.
0: சரி, உங்க விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். நன்றி,
1: வாழ்க்குமாவா.

நேர்லை இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பவனி வரும் குமரிதலா நேர்லை நிகழ்ச்சி. உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சிங்க. இரவை நோக்கிய இசையோடு பயணம். இது குமரி எஃப்எம் 101. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர் வதனஸ்ரீ பரமேஷ். இனி கேட்கலாம் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு.

0: நேரம் 10:59. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஒவ்வொர் இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொர் உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி. உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
2: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில்.
1: எங்கள் வெப்சைட் akashvani.gov.in.
2: புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:02. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது மனசு மயங்கும். எஸ் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் நட்ராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுக்க வந்திருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக பிஸ்தா திரைப்படத்திலிருந்து மனோ சுஜாதா இவங்களுடைய குரலில், காளிதாசன் அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து கோபால் சர்மா, தேவி இவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், வித்யாசாகர் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:13 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து விஜய், ஷோபா சேகர் இவங்களுடைய குரலில், சி வி ராஜேந்திரன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசை.

பொற்காலம் திரைப்படத்திலிருந்து அருண்மொழி, அனுராதா ஸ்ரீராம் அண்ட் சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:23 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாய்மையே வெல்லும் திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ், சித்ரா இவங்களுடைய குரலில், வாலி வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

விடுகதை திரைப்படத்திலிருந்து சித்ரா கிருஷ்ணராஜ் இவங்களுடைய குரலில், அகத்தியன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:34 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் அப்படின்ற பாடல் கேட்க போகிறோம். உல்லாசம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் ஹரிணி இவங்களுடைய குரலில், கார்த்திக் ராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

11:50 ஆகிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். ஹரிஹரன் அவர்களுடைய குரல்ல, பழனி பாரதி வரிகள்ல, சிற்பி அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:59. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மனசு மயங்கும். இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இனிமையான பாடல்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா?

குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கிணையாகும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

போல ஏறி போச்சு வே.

தவிக்கணுமா, அவசரமாய் வந்து பொறக்கணுமா, நொப்பனை போலியும் தவிக்கணுமா, கீழே நீ வந்து நிக்கணுமா, குடும்பத்தின் பாரத்தை சும

பாக்கட்டைய மீறி போட்டு பீச்சு பக்கம் காரை பார்த்து நாளாச்சு.

போட்டு புகை வண்டி தேடி போனா நிலக்கரி பஞ்சம் வந்து நின்று போச்சு. பூசணிக்கா விலை இப்ப போடலங்க, வெண்டைக்கா விலை இப்ப சுண்டைக்கா, பூசணிக்கா விலை

ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

பட்டு வண்ண சேலைக்காரி எனக்கு

நே அண்ணே சிப்பாயண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்ட

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

மூஷிக வாகன மோதக பிரிய மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரிய மகாகணபதி மனசாஸ்மராமி வசிஷ்ட வாமதே.

சரி சரி சினிபம சரிகம கணபதி நிப்ப நிப்ப மாரி சரி சமசபசனி.

நித நித நித ச ச நித நித ச பம பம க ம ரி ச ரி ச ரி க ம க ம ரி ச ரி ச ரி ச நி ப ம நி ப நி ப நி ப நி ப ம ப நி ப நி ப நி ப ரி ச ரி ச ரி ச ரி ச நி ச ரி ச ரி ச ரி ச bani bani bani bama bani bani bani bani jari jari jari jari jari jari jari jari jari jari gaga mama baga mama bama bani pani jari jani bama sari gama ga ganapatim manasa smarami vasishtha vama deva.

மாதவரும் ஹரிபிரம்மாதியரும் ஏத்தவரும் மாட்சிமை கொண்ட செல்வி மகிழனாம் கொடு.

கனியிலாத சுவைமிகும் காட்சி தந்த கனியே, ஆதியின்றி அந்தமின்றி ஒளிமயமாகி நின்ற பொருளே, நீதியாகி நெறியுமாகி உலகினில் இலவுகின்ற அருளே, அருளும் பொருளும் அமுதன் சுவையும் வழங்கிடும்.

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தக்கோலம் எம் முருகன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். பணப்பாக்கம் ஜி தமிழ்ச்செல்வன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது அம்போருகா பதமே என்று தொடங்கும் பாடல்.

0: உங்க பொன்னான
1: நேரம் 4:21. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒலிக்கிறது பஜமானச என்று தொடங்கும் பாடல்.

நேரம் 4:33. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது முருகனை நீ என்று தொடங்கும் பாடல்.

நேரம் 4:38. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இல் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம்.

நேரம் 4:59. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தக்கோலம் எம் முருகன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். பணப்பாக்கம் ஜி தமிழ் செல்வன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சூலமங்கலம் சகோதரிகள் குரலில்.

நிசிச்சரபதி சம்க்ஷயம் விதித்வ சுரகண மத்யகதோ வஜஸ்வரேதி பானோ பாஸ்கர மார்த்தாண்ட ஷண்டரஷ்மே திவாகர ஆயுர் ஆரோக்கிய

நேரம் 5:09. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருப்பது சுனந்தா சுனலதா இவர்களின் குரல்களில்.

நேரம் 5:23. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது டி கே பட்டம்மாள் அவர்களின் குரலில்.

ஆரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல நீபத்ரகாபத்த கூலிசநாதத்ரிகே சாமத்புத்ரிகே சேகரீபூத சீதாம் சுரேகா மயூகா வளீன.

திவ்யஹாலாமதோத்வேலஹேலால சச்சுராந்தோழன ஸ்ரீ சமாக்ஷிப்த கர்ணைக நீலோத்பலே ஷாமலே பூரிதா சேஷலோகாபிவாஞ்சாபலே ஸ்ரீபலே ஸ்வேதபிந்தூலசத்பாலலாவண்ய நிஷ்யந்த சந்தோக சந்தேக கிருண்ணா.